0: இதி ஸ்ரீமத் சங்கராச்சார்ய விரசிதம் கங்காஷ்டகம் சம்பூர்ணம்.
1: அடுத்து சிதம்பரேஸ்வர ஸ்தோத்திரம், பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
4: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
5: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
4: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
5: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழியை வெட்டி அதுல

0: இலைத்தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு. இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
0: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
1: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
0: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
3: நேரலை நிகழ்ச்சிகள் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிழில்மணி. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க நம்மோடு இணைகிறார் ஆர்ஜே செண்பக காசி.

பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் இப்போது 6:30. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.3 இந்த அலைவரிசை நேர்களோடு கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கும் நிறைந்து எல்லையற்று விரிந்து யாவற்றிலுமாய் வியாபித்திருக்கும் பரம்பொருள்தனை சிரம் தாழ்த்தி வணங்கிடும் நேரம் இது. ஆம் நேர்களே, இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையில் அருள்மணி மாலை உலாவரும் நேரம். புலர்ந்திருக்கும் இந்த புதியதோர் காலை நேரம் அனைவருக்கும் புத்துணர்வையும் புதிய நம்பிக்கைதனையும் அருளட்டும் என்று எல்லாம் மல்லாந்த இறைவனை வேண்டி இனிதாய் துவங்குகிறோம் இன்றைய நமது நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: திருமந்திர வரிகளோடு தொடங்குகிறது இன்றைய நமது நிகழ்ச்சி. இகழ்ந்ததும் பெற்றதும் ஈசன் அறியும், உகந்து அருள் செய்திடும் உத்தமநாதன், கொழுந்தன்பு செய்தருள் கூற வல்லார்க்கு மகிழ்ந்தன்பு செய்யும் அருள் அதுவாமே என்ற சொல்லும் முதலாம் தந்திரத்தின் 280வது பாடல் வரிகள். அதாவது, தம்மை இகழ்ச்சியாக பேசக்கூடிய உயிர்களையும் கூட போற்றி வணங்கும் உயிர்களையும் இந்த சிவபெருமான் அறிவான். இரண்டு தன்மையும் அவனுக்கு உண்டு. தம்மை இகழ்ந்து பேசிய உயிர்களுக்கும் மனமுவந்து அவரவர் மனதிற்கு ஏற்றவாறு அருளை வழங்கக்கூடிய உத்தமமான தலைவன் அந்த இறைவன். அப்படிப்பட்ட இறைவனே உயிர்கள் தமது உள்ளத்தில் இருந்து வெளிவரக்கூடிய தூய்மையான அன்போடு அழைத்து அருள் வேண்டும் என்று கேட்டுவிட்டால் போதும், அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியோடு வேண்டியதை உடனே தரக்கூடியது அந்த இறைவனின் பேரருள் என்ற இந்த சிந்தனை வரிகளோடு நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

அஞ்சு கரமும் மங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்ற வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்ட முப்பொறினுள் திகழ் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் நின்ற அந்த கற்பக களிரின் மலரடி போற்றி வந்தது முதல் பாடல். பாடியிருந்தார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். உளுந்தூர்பேட்டை சண்முகம் ஏற்றியிருந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் டி பி ராமச்சந்திரன். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்

இருளறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி, இனத்து தியனி பணம் ஆயிரம் கலார்ந்த அரவரச பெருஞ்சோதி, அனந்தன் எனும் அணி விளங்கும் வெள்ளையனைய மேனி, திருவரங்க பெருநகருள் தென்னீர் பொன்னி, திரைக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் அந்த கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண் இணைகள் என்று குலோ கழிக்கும் நாளே என்ற திவ்ய பிரபந்தத்தின் அற்புதமான வரிகளோடு இணைந்து வந்த அந்த பாடலை குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுடைய இசையில் கேட்டு ரசித்தோம். உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளுக்கு பாடியிருந்தார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

நேரம் 6:12. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 100.3 அருள்மணி மாலை. இறையருள் போற்றும் இனிய பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது காற்றலைகளில். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு.

வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே, பறிவொடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கல் பருமணி ஆகமும் பாகமும் பொற்செந்தேன் மலரும் அலர்கதி ஞாயிறும் திங்களும் சூடி. அந்த அம்பிகையை வரவேற்று வந்த அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தது. திருவையாறு நாகேந்திரன் இயற்றியிருந்த பாடல் அது. இசையமைத்திருந்தார் எம் ரங்காராவ்.

செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று சொல்லுவார் அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில். நேர்களை, நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் வீரமணி கண்ணன் இசையமைப்பில் பி. உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடி

இருந்தது. காலை நேர காற்றோடு கலந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை. உள்ளமெல்லாம் இறை உணர்வு ஊற்றெடுக்க கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில்.

சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்தக்கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை யாவது நமச்சிவாயவே. ஒலித்த அந்த பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் குழுவினர் பாடியிருந்தது. வாராஸ்ரீ வரிகளுக்கு இசையமைத்திருந்தார் வீரமணி கண்ணன்.

மழையார் மிடராமழுவாள் உடையாய், உழையார் கரவா உமையாள் கனவா, விழவாறும் வெண்ணாவலின் மேவியையும் அழகா எனும் ஆயிழையாள் அவளே என்று அந்த அகிலாண்ட ஈஸ்வரி அம்மையை போற்றி பரவுவார் சம்பந்த பெருமான். அந்த வரிகளோடு இணைந்து ஒலித்த அந்த பாடல் கே வீரமணி இசையமைத்து பாடியிருந்தது. நேரம் 6:36. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். அடுத்து நாம் கேட்க இருக்கும் இந்த பாடல் ஜிக்கி பாடிய பாரம்பரிய கிறித்தவ பாடல், ரிச்சர்ட் விஜய் இசையில். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக இருக்கும் என்று சொல்லும் சங்கேத வரிகளின் செய்தியோடு.

நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் கேட்கலாம் கோவை ஜலீல் பாடிய பாடல். திருக்குர்ஆன் சொல்கிறது, அல்லாவின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவிடுபவர்களுக்கு ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகளை கொண்ட 7 கதிர்களை முளைக்க வைக்கக்கூடிய ஒரு விதையை போன்ற ஆற்றல் அது என்று.

0: மனிதன் தன்னை உணர்ந்தால் வாழும் வாழ்க்கை சுகமாகும். அப்படி தன்னை உணர்வதற்கு அந்த இறையருள் நிச்சயம் உதவி புரியும். நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மதுரை மேலசித்திரை வீதியில் உணவகம் நடத்தி வரும் தேசிய மணி என்பவர் சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடன் பெற்றதால் அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினார். அவருக்கு பதில் கடிதம் எழுதியுள்ள பிரதமர், வங்கிக் கடன் பெறுவதில் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு தொழில் முனைவோர் சந்தித்த சிரமங்களுக்கு தீர்வு காண மத்திய அரசு ஸ்வநிதி திட்டத்தை தொடங்கியதாக கூறினார். உரிய நேரத்தில் அரசின் மூலம் கிடைக்கும் ஆதரவு மற்றும் வங்கிக் கடன் எவ்வாறு உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதற்கு மதுரை சிறு வணிகரின் கடிதம் விளக்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற சிறு வணிகர்களின் அனுபவமானது மற்றவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற ஊக்கமளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் தமக்கு எழுதிய கடிதம் மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சிறு வணிகர் திரு தேசியமணி கூறினார்.
1: என் பேர் தேசியமணி. 62 எங்கள் அப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தார். இப்போ நாங்கள் அதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 0 அக்கௌண்ட்டில் தொடங்குன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்ததை வச்சு கனரா வங்கியில் போய் கணக்கு வங்கி தொடங்கினோம். சாலையோர வியாபாரிகளுக்கு கடனுதவி தரதாக தகவல் சொல்லவும் நாங்கள் அதில் சில முயற்சிகள் எடுத்தோம். அதுக்கு எங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் ஒத்துழைச்சாங்க. 4வது முறையாக லோன் வாங்கி இப்போ கட்டிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தார். சாலை வியாபாரிகளுக்கு 1,50,000 கோடி ரூபா நாங்கள் கடன் உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை என் கடைக்கு வர வாடிக்கையாளர்களை வச்சு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் எழுதி கொடுத்தாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன். பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து நீண்ட ஒரு கடிதம் வந்துச்சு. சாலை வியாபாரிக்கு மதித்து நம்ம மதிப்பாக நடந்ததை வச்சு அவங்க சிரத்தை எடுத்து இந்த கடிதத்தை எழுதி நமக்கு ஒரு பாராட்டு கடிதம் போட்டிருக்காங்க. இந்த பிரதமர் சாலை வியாபாரிகளுக்கு மென்மேலும் நல்ல உதவி பண்ணணும்.
0: தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை தமிழக அரசு நிதானமாகவும் பொறுப்புணர்வுடனும் அணுகும் என்றும் அவர் கூறினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் மாநில விவசாயிகள் பயனடையும் வகையில் பல அறிவிப்புகள் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிருக்கு 2,500 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் திட்டம் நிதிநிலைக்கு ஏற்ப படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்று வரும் சுற்றுலாப் பயணிகள் மேம்பாட்டு பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். குற்றால அருவியின் அருகில் உள்ள பகுதிகள் முழுவதும் வணிகமயமாகி மக்கள் நடமாட்டத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறினார். சுற்றுலாப் பயணிகளின் நலனை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பெண்கள் பாதுகாப்புடன் அருவியில் குளித்துச் செல்லவும் உடை மாற்றவும் போதிய அறைகள் கட்டித்தரப்படும் என்று கூறினார். 5 அருவி உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் கழிப்பிட வசதி மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு விரைவில் உரிய தீர்வு காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிளாஸ்டிக் இல்லாத குற்றாலம், குப்பையில்லா குற்றாலம் என்ற இலக்குடன் விழிப்புணர்வு இயக்கம் முன்னெடுக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு இன்று வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் நீர்பிடிப்பு பகுதிகளான தலைக்காவிரி, பாகமண்டலா, மடிகேரி, சோமவார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. கபினி அணை நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அந்த அணையிலிருந்து வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இந்த தண்ணீர் இன்று தமிழக எல்லையான தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லை அடுத்துள்ள பிலிகுண்டுலுவுக்கு வந்தடையும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆடிப்பெருக்கு இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் நீரை வரவேற்கும் விதமாகவும் இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 18 நாள் மக்கள் இந்நாளை கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் இல்லாத நிலையிலும் நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி மாவட்டங்களின் கரையோரங்களில் புதுமண தம்பதியர் மற்றும் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள். மேட்டூர் பகுதியில் ஆடிப்பெருக்கை பொதுமக்கள் பாதுகாப்புடன் கொண்டாட மாவட்ட நிர்வாகம் உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போனதால் அம்மாவட்டத்தில் உள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட 12 அணைகளின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல கோவை, ஈரோடு மாவட்டங்களிலும் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டம் தென்னகத்தின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எல்னினோவின் தாக்கத்தினால் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போயுள்ளது. இதுவரை 10% மழை கூட பெய்யவில்லை. எனவே ஓராண்டும் ஆடி மாதத்தில் நிரம்பி விழும் எமரால்டு, அவலாஞ்சி உள்ளிட்ட அனைத்து அணைகளின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. அணையை சுற்றி விவசாயம் செய்து வரும் விவசாயிகளும் பாசனத்திற்கு தண்ணீரின்றி தவித்து வருகின்றனர். குறிப்பாக உதகை, குன்னூர் சுற்றுவட்டார கிராமப்பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்து வரும் எமரால்டு மற்றும் பைக்காரா கூட்டு குடிநீர் திட்டமும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நீர்மின் நிலையங்களில் தினந்தோறும் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் 830 மெகாவாட் மின்சார உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஏற்பட்டுள்ள எல்னினோவால் நீலகிரி மாவட்டத்தில் கடும் தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கம் அண்டை மாவட்டங்களான கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கும் இருக்கும் என்று கூறும் ஆர்வலர்கள், சூப்பர் எல்னினோ வருவதற்கு முன்னதாகவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து குடிநீர் ஆதாரங்களை பாதுகாத்து தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள இதர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், வடகடலோர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சென்னையில் பல இடங்களில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்தது. இருவரி செய்திகள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ட்வின் ஃபால்ஸ் நகரில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவானது. அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள 5 மாவட்டங்களில் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன காளை மற்றும் பசுமாடுகள் கண்காட்சியில் 500 மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் பார்வையிட்டனர். விவசாயம் செழிக்க நாகை மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த சோழ வித்யாபுரம் சந்தனமாதா ஆலயத்தில் விவசாயிகள் பாரம்பரிய பொங்கலிட்டு வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரியில் நேற்று நடைபெற்ற நாய் கண்காட்சியில் 43 வகையைச் சேர்ந்த 320 நாய்கள் பங்கேற்றன. ஜவ்வாதுமலை காப்புக்காடு பகுதியில் அரிய வகை மான்களை வேட்டையாடிய இருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் கிளாஸ்கோவில் நேற்று நிறைவடைந்தது. இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. கடந்த 11 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் நேற்று நிறைவடைந்தன. இதையடுத்து 2030 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்தவுள்ள இந்தியாவிடம் அதற்கான கொடியும் செங்கோலும் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா,

0: குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோர் அந்த கொடியை பெற்றுக் கொண்டனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்தி இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். குற்றாலத்தை உலக தரத்திலான சுற்றுலா மையமாக மாற்ற மாநில அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ் தெரிவித்துள்ளார். காவிரி கரையோர மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 39 பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55. நேர்கள் இப்போது கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழ் செய்திகள் இடம்பெற கேட்கலாம். 7:25 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து ஒலிபரப்பாகும். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து ஒலிக்க கேட்கலாம். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம். 9:00 வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி இது. காலை 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், 11 மணிக்கு என்றும் இனியவை. காலங்கள் பல கடந்தும் நம் மனங்களில் காவியமாய் நிலைத்து நிற்கும் பாடல்களின் பவனியாக கேட்டு ரசிக்கலாம் என்று இனியவை. நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரத்தில் இனிய திரை இசைப்பாடல்கள் செவி தீண்டும். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 ரெட்ரோ நேரம் தொடர்ந்து ஒலிக்கும். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். 1:45 மாநில செய்திகள், 1:55 நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் திரை இசைப்பாடல்கள் உலாவரும் நேரம். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். மூன்று மணிக்கு வர்ணஜாலம் திரைப்பட பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல் விளையாட்டு நிகழ்ச்சி நேர்கள் தொலைபேசி வாயிலாக பங்கேற்று சிறப்பிக்கலாம். மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை திரை இசையில் மலர்ந்த இறை இசை பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம். இரவு 7 மணிக்கு திரை கானம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரை கானம் தொடரும். 7:30 நம்மை சுற்றி பி சரவணன் அவர்கள் வழங்கும் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் இடம்பெற கேட்கலாம். இரவு 8 மணிக்கு நேர்கள் தொலைபேசி வாயிலாக பங்கேற்கும் நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இரவு 9:15 என் இனிய பொன் நிலாவே இனிய திரை செய்ப்பாடல்கள் இடம்பெறும். 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு. 11 மணிக்கு மனசு மயங்கும் இரவை இதமாக்கும் பாடல்களோடு இணையலாம் நேர்களே. நேர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி குறிப்புகள் இன்றைய மத நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காக நீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நேர்களே, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைகிறோம். நேர்கள் இப்போது கேட்கலாம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
1: கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த பண்பலைகளோடு நேர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேர்களே, இது வணக்கம் தமிழ்நாடு. உற்சாகமாக தொடங்கி இருக்கக்கூடிய வாரத்தினுடைய முதல் நாள், அதாவது நமக்கு எல்லாம் வாரத்தின் முதல் நாள்னால் நம்ம கேலண்டர் படி பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் நமக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு டே அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எப்போவுமே அந்த மண்டே அதான் சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப அழகாக தொடங்கி இருக்குது இந்த நாள். தொடங்கின மாதிரியே அனைத்தும் தொடரட்டும் அப்படின்ற அந்த வாழ்த்துக்களோடு நாம் இப்போ வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் மனதிற்கினிய விழாக்களை கொண்டாடும் அனைவருக்கும் இன்று போல் என்றும் இன்பம் நிலைத்திருக்க மனதார வாழ்த்துகின்றது விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை ஒரு அருமையான ஒரு பொன்மொழியோடு நம்ம தொடங்கலாம். ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா சொல்கிறாங்க, அறிவு என்பது நதியை போன்றது, எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி இல்லையா. அறிவு என்பது நதியை போன்றது, எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அவ்வளவு அமைதியாக இருக்கும். இந்த நாளில் இந்த அதாவது ஆடிப்பெருக்கு எல்லாருடைய மனங்கள்லையும் அந்த இன்பம் பெருகட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோட இந்த சிந்தனையும் சேர்த்து அழகாக தொடங்குது நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி.

நதியை வாழ்த்தி வந்த அந்த பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருந்தது. அகத்தியர் திரைப்படத்தில் இடம்பெற கேட்டோம் அந்த பாடலை. கே டி சந்தானம் அவர்களது வரிகளுக்கு இசையமைத்திருந்த குன்னக்குடி

0: நேர்கள், உலக தாய்ப்பால் வாரம் இதை நாம் வந்து கொண்டாடிட்டுருக்கோம் இல்லையா, அது குறித்த ஒரு செய்தி.
1: அனிதா, இந்த வாரம் தாய்ப்பால் வாரமா கொண்டாடுறாங்க, அதோட நோக்கம் உனக்கு தெரியுமா?
2: கேள்விப்பட்டிருக்கேங்கா. தாய்மார்களுக்கு ஆதரவு அளிக்கவும், சுகாதார பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கவும், சமூகத்துக்கு விழிப்புணர்வு அளிக்கவும் இந்த வாரம் கொண்டாடுறாங்களாம். சமீப காலமா தாய்ப்பால் ஊட்டும் வர எல்லா பொது இடத்திலயும் தொடங்கி அதை செயல்படுத்திட்டும் வராங்களாம்.
1: ஆமா, தாய்ப்பால்ல ஏராளமான வைட்டமின்கள், தாதுக்கள் இருக்கிறதால குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். வளர்ச்சிக்கு தேவையான கொழுப்பு, சர்க்கரை, நீர், புரதம் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் குறைந்தபட்சம் 6 மாசங்கள்ல இருந்து திட உணவு பழக்கினாலும் 2 வருஷம் வரைக்கும் குழந்தைக்கு தாராளமா தாய்ப்பால் கொடுக்கலாம்.
2: தாய்ப்பால் கொடுக்கறதால குழந்தைக்கு மட்டும் இல்ல, அம்மாக்களுக்கும் நிறைய நன்மைகள் இருக்காம். பிரசவத்துக்கு பின்னாடி வர மனசோர்வு குறையுது. அது மட்டும் இல்ல, மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், எண்டோமெட்ரியோசிஸ் புற்றுநோய், நீரிழிவு கோளாறு, இதய கோளாறு, உயர் ரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு சத்து, அது மட்டும் இல்ல பிரசவத்துக்கு பின்னாடி வர உடல் பருமன், இது எல்லாமே தவிர்க்கலாமாம்.
1: பரவாயில்லையே, நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்கியே.
2: ஒவ்வொரு பெண் மட்டும் இல்ல, ஆணும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயமாச்சே இது.

0: நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் ரித்தம் திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றிய ஐயா ரஹ்மான் இசையமே திறந்தது. உன்னிமேனன் குரலில் கேட்டு ரசித்தோம். நதி எங்கு செல்வது என்று கவலைப்படுவதில்லை. வழியில் இருக்கக்கூடிய தடைகளை தாண்டி கடலை சேர்வதுதான் அதன் லட்சியம். அதுதான் நாம் அதனிடமிருந்து கற்றுக்கொள்ளும் பாடமும் கூட. நேர்களை, இன்னும் சில நொடிகளில் 7:15 தமிழ் செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷவாணி

0: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளில் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக கட்டாக், புவனேஸ்வர், பிரம்மபூர் மற்றும் கஞ்சம் மாவட்டத்தில் நடைபெறும் கல்வி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். கட்டாக்கில் ஜெகத்குரு கிருபாலு பல்கலைக்கழகத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். நாளை தெற்கு ஒடிசா பகுதிக்கு செல்லும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதையில்லா இந்தியா என்ற இலக்கை அடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்த 100 நாள் இயக்கமானது நாட்டை உருவாக்கும் பணிகளில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு தேசிய மக்கள் இயக்கம் என்று கூறினார். ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வு பெற்ற இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் மையமாக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேரா யுவ பாரத் வலைதளம் மூலம் 2.24 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள் இந்த பணிகளை மேற்கொள்ள ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பணிகளில் இளைஞர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் இணைய வேண்டும் என்றும் அமைச்சர் அழைப்பு விடுத்தார். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்படுத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி 5 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜோர்ஹாட், சிவசாகர், தேமாஜி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 335 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக 136,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,400 ஹெக்டேர் பரப்பில் பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். வெள்ளத்திற்கு சிவசாகர் மாவட்டத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். 2 பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சிவசாகர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாநில அமைச்சர் திரு பியூஷ் அசாரியா நேற்று நேரில் ஆய்வு செய்தார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களையும் அவர் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். குவஹாத்தியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிபுணர்களின் உதவியுடன் அறிவியல் அடிப்படையிலான நீண்டகால திட்டம் ஒன்று மாநில அரசால் உருவாக்கப்படும் என்று கூறினார். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரம்மபுத்திரா நதியில் ஏற்படும் மண்ணரிப்பு மிகவும் தீவிரமாக இருப்பதாக கூறினார். இதற்காக நீர்வளத்துறை சார்பில் குறுகிய கால தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் நிரந்தரமான ஏற்பாடுகள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். மக்களின் உயிரையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக CBI விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பணியாளர் தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதால் நியாயமாக தேர்வு எழுதியவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சுதந்திரமான மத்திய

பால் மட்டுமே இதுகுறித்து நியாயமாகவும் விரிவாகவும் விசாரணை நடத்தப்படுவதை உறுதி செய்ய முடியும் என்று அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறவுள்ளது. பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமை இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு எண்ணப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய சுஜித் சின்ஹா என்பவர் காவல்துறையுடன் நடைபெற்ற மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்தாரா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவி குமார் சிங் தெரிவித்துள்ளார். சாகேப்கஞ்ச் சிறையிலிருந்து சுஜித் சின்ஹாவை தன்பாத் சிறைக்கு மாற்றுவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டபோது வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. அப்போது காவலர் ஒருவரின் ஆயுதத்தை சுஜித் சின்ஹா பறித்துக் கொண்டதால் காவல்துறையினர் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர் என்றும் அதில் அவர் உயிரிழந்தார் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் ரியாசி பகுதியில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 2.9 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 12 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஸ்வாட் மாவட்டம் கபல் நகரில் அமைந்துள்ள காவல் நிலையத்திற்கு எதிரே ஸ்வாட் அமைதி பேரணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு உடனடியாக எந்தவொரு அமைப்பும் அல்லது நபரும் பொறுப்பேற்கவில்லை. ஷயே ஷெரீப் மத்திய மருத்துவமனைக்கு 9 உடல்கள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் கபல் மருத்துவமனை மருத்துவர்கள் மேலும் 5 பேர் உயிரிழந்துள்ளதை உறுதி செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுகள் இன்று மீண்டும் தொடங்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேச்சுவார்த்தை நடத்துவதில் அமெரிக்கா தீவிரமாக உள்ளது என்று கூறினார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார் ஆகிய நாடுகளின் தூதரக ரீதியிலான அழுத்தம் காரணமாக ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். ஹோர்மோஸ் நீரிணை நிர்வாகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம் இந்த பேச்சுகளின் போது எட்டப்படலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஈரான் யுரேனிய செறிவூட்டலை நிறுத்துவதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய புள்ளியியல் அதிகாரிகளின் 2 மாநாடு லக்னோவில் இன்று தொடங்குகிறது. இம்மாநாட்டில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். பிரிக்ஸ் நாடுகளிடையே புள்ளியியல் தரவுகளை பகிர்ந்து கொள்ளுதல், புள்ளியியல் சேகரிப்பு பணியில் புதுமைகளை புகுத்துதல், சிறந்த நடைமுறைகளை பரிமாறிக்கொள்ளுதல் போன்றவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இம்மாநாடு நடத்தப்படுகிறது. அருணாச்சல பிரதேசம், பீகார் மற்றும் இமயமலையை ஒட்டியுள்ள மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தில்லி, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இன்று முதல் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளம், மகாராஷ்டிரா மாநிலத்தின் மத்திய பகுதி, கொங்கன், கோவா ஆகிய இடங்களில் மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நேற்று காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் கொடியையும் செங்கோலையும் காமன்வெல்த் விளையாட்டு அமைப்பின் நிர்வாகிகள், இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ரா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா, குஜராத் துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி ஆகியோரிடம் வழங்கினர். இந்த போட்டியில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை இந்தியா அதிக அளவில் பதக்கங்களை குவித்துள்ளது. குத்துச்சண்டையில் இந்திய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மிக சிறப்பாக விளையாடி தங்கப்பதக்கங்களை அதிக அளவில் வென்றனர். பின்னர் நிறைவு விழாவை ஒட்டி ஸ்காட்லாந்தின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்தியா மற்றும் ஸ்காட்லாந்து கலைஞர்களின் கூட்டு முயற்சியில் ஜுகல்பந்து இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலத்தில் இன்று முதல் 3 பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில ஆறுகளின் கரைகளில் ஏற்படும் அரிப்பை தடுக்க IIT நிபுணர்களின் உதவி கோரப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த விஸ்வா சர்மா கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அமைதி பேரணியின் போது காவல் நிலையம் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டனர். 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளதால் அதற்கான கொடியும் செங்கோலும் முறைப்படி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 7:25 இருபது நொடி. இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த பண்பலைகளில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு.

0: ஆம்னேர்களே, அப்படி பொங்கும் இன்பம் இன்றும் என்றும் எங்கும் தங்கிட வாழ்த்துக்களோடு ஒலித்த அந்த பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சுனந்தா குழுவினர் பாடியிருந்தது. இயற்றி இசையமைத்திருந்தார் சௌந்தர்யன். நேரம் 7:30.
1: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்லேந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது வணக்கம் தமிழ்நாடு. இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. அற்புதமான ஒரு காலை நேரம். அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆடி மாதத்துக்கே உண்டான அந்த ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு இளங்காற்று. அந்த காற்றோடு சேர்ந்து இப்போது சென்னையில் சில இடங்கள்லாம் வந்து அப்படியே ஒரு மழைச்சாரலும் இருக்குது. ரொம்ப அழகாக மழைச்சாரல் மண் நனைக்க, இசைச்சாரல் இதையும் நனைக்க கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சின்ன சின்ன செய்திகளுடைய பாடல்களும் சேர்த்து கேட்டுட்ருக்கோம் இல்லையா. சரி, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பக்கத்தில் நாம் ஒரு கேள்வி பதிவிட்டிருக்கோம், வணக்கம் தமிழ்நாடுக்கான கேள்வி. அதை நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு நீங்கள் பதிலை வந்து அதில் போஸ்ட் பண்ணலாம். இருந்தாலும் நேர்களுக்கு ஒரு முறை சொல்கிறோம், அது என்ன அப்படின்னா, அண்மையில் நடந்த அகழாய்வின்படி பழங்கால சங்கு தொழிற்சாலை இருந்ததாக கண்டறியப்பட்ட இடம் எது? இப்போது ஒரு ரீசெண்ட் அப்டேட்டாக வந்துட்டு நம்மளுடைய தமிழகத்தில் சங்கு தொழிற்சாலை நிறைய இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தொல்லியல் ஆய்வாளர்கள். அது எந்த மாவட்டம், எந்த ஊர் அப்படின்றது தான் கேள்வி. நிறைய நேர்கள் வந்து பதிவிட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:50 வரைக்கும் வந்து நாம் நேர்களான பதிவுக்கு நேரம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அது என்ன ஊர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, பொதுவாக இந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதாவது இந்த நதிகளோடு இணைந்த ஒரு வாழ்வியல் தான், நம்ம நதிக்கரை நாகரிகம் தான் நமக்கானது இல்லையா. நம்மளுடைய பண்பாடு நாகரிகம் பிறந்ததே வந்து நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நதிக்கரைகள் தான். இந்த நதி, ஆறு, அது சொல்லக்கூடிய வாழ்க்கை பாடம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதனால தான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் போதே நம்ம வந்து அறிவோடு தொடர்பு படுத்தி சொன்னோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய உணர்வுக்கும் உணவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடியது வந்து இந்த ஆற்றங்கரைகளும் நதிக்கரைகள் தான் இல்லையா. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு இயற்கை கொடுத்த ஒரு கொடை, அதை நாம் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றத நாம் தெரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதை விட வேற ஒரு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, உன்னதமான நிலை என்ன அப்படின்றத வந்து சொல்லவே முடியாது இல்லையா. பொதுவாக சொல்லுவாங்க, நதி வந்து யார்கிட்டையும் வழி கேட்காது, தனக்கான பாதையை தானே அமைச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அருவியில் இருந்து இறங்குது, புறப்படும் இடம் தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவோம். சேர்றது கடல்ல, ஆனால் அது புறப்படக்கூடிய இடம் ஒரு உயரத்திலிருந்து, ஒரு ஒரு உயரமான அருவி பகுதியிலிருந்து அப்படியே கீழே இறங்குது. அப்படி இறங்கும் போதே அது தன்னுடைய பாதையை தானே தீர்மானிச்சுக்கிடுது. யார்கிட்டையும் எப்படி கடலை போய் சேரணும், இங்கே மேடு பள்ளம் இருக்குமா, இங்கே வயல்வெளி இருக்குமா, இங்கே வெறும் மணற்பாங்கு இருக்குமா, அப்படிலாம் வந்து அது கேட்குறதே கிடையாது. தனக்கான

பாதையை தானே வடிவமைச்சு ரொம்ப அழகாக அதை கடலோட சங்கமிக்கக்கூடிய அந்த ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு செய்தியும் கூட. எத்தனை பேர் எத்தனை சொன்னாலும் நமக்கான வாழ்க்கை, நமக்கான பாதை நாம எப்போ தீர்மானிக்கிறோமோ அப்போ நமக்கான இலக்கை நிச்சயமாக அடைவோம் அப்படின்றது தான் சூசகமாக நதி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி.

0: பொன்னியின் செல்வன் முன். இந்த திரைப்படத்திற்காக கங்கோ கிருஷ்ணன் இயற்றிய பாடல் இது. இசையமைத்து பாடியிருந்தார் ஏஆர் ரஹ்மான். குழுவினரோடு இணைந்து பாடியிருந்த பாடல் இது. நேரம் 7:40.
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, A Premium Heritage Group of Institutes.
2: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் மேல் பட்டடை
3: அண்ணா, ரேடியோ முன்னாடி உட்காந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
4: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
3: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
4: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
3: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
4: இதை கேளு.
5: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: எங்க போற?
3: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
4: அது சரி.
0: நதிக்கு மிகுந்த ஞானம் உண்டு. அது தன் ரகசியத்தை மனிதர்களின் இதயங்களில் மெதுவாக கிசுகிசுக்கிறது அப்படின்னு சொல்றாரு மார்க் ட்வைன் அப்படின்ற அறிஞர். சரி, இந்த சிந்தனையோட இப்ப நாம என்ன பாடல் கேட்க போறோம்?

0: நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் புதுநெல்லு புதுநாத்து. இந்த திரைப்படத்திலிருந்து இயற்றி இசையமைத்து குழுவினரோடு இணைந்து பாடியிருந்தார் இளையராஜா. நேரம்
1: 7:45
2: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।
3: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
4: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அத பத்தி தான் யோசிச்சிட்டு இருக்கேன்.
3: அத பத்தி அப்படி என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க?
4: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அத பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சிட்டு இருக்கேன்.
3: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கூடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
4: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
3: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
4: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
3: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது வணக்கம் தமிழ்நாடு. நம்ம வந்து முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது அண்மையில் நடந்த அகழ்வாய்வின்படி பழங்கால சங்கு தொழிற்சாலை இருந்ததாக கண்டறியப்பட்ட இடம் எது. இதுதான் நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய நேர்கள் வந்து பதில் இதில் கொடுத்துட்டே இருக்கீங்க. சரி, இருந்தாலும் அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் உங்களை மாதிரி எனக்கும் நிறையவே இருக்குது. ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடுமா, என இன்னும் நிறைய நேயர்களுக்கு நம்ம வந்து அதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இன்னொரு நம்ம பாடல் கேட்டுட்டு வந்துடுவோம். கேட்க போகிற இந்த பாடல் அலெக்சாண்டர் இந்த திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பவதாரணி குரல்களில் பார்த்திபாஸ்கர் இயற்றிய பாடல். இது இசை கார்த்திக் ராஜா. ஒரு நல்ல நதி என்பது இயற்கையுடைய வாழ்நாள் படைப்பு, அதுதான் பாடலாக வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க மார்க் ஹெப்ளின் அப்படின்ற அறிஞர் சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், இயற்கையுடைய ஒரு வாழ்நாள் படைப்பான், ஒவ்வொரு நம்மளுடைய ஒரு தனி மனிதர்களுடைய படைப்பையே நம்ம வந்து பார்த்து பார்த்து ரசிக்கிறோம், நிறைய அதை பற்றி பேசி பேசி சிலாகிக்கிறோம். ஆனால் இயற்கையுடைய ஒரு நாள் படைப்பு இல்லை, ஒரு முறை படைப்பு இல்லை, அது வாழ்நாள் படைப்பு தான் ஒரு நல்ல நதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும், அந்த கடமை நமக்கு இருக்கு இல்லையா?

மலரோடு மட்டுமில்லை நேர்களே, நம்மளுடைய மனதோடும் நிச்சயமாக பேசும். நேரம் 7:53. இப்போ நாம் வந்து முகநூல் பக்கத்தில் பதிவிட்ட நண்பர்களுடைய பெயரும் அது என்ன ஊர் என்ன பதில் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாமா? தூத்துக்குடி மாவட்டம் பட்டணமருதூர் அப்படின்ற ஊரில் தான் இப்போது சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு அகழாய்வின்படி சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் பண்டைய சங்க தொழிற்சாலை அந்த காலகட்டத்தில் இயங்கியிருக்கு அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் வரைய நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னு தொல்லியல் துறை வந்து நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த பெல்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரம் தொடங்கி அந்த தூத்துக்குடி பகுதி எல்லாமே உங்களுக்கு மன்னார் வளைகுடா பகுதியாக வரும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டணம் மருதூர் அப்படின்ற ஊரில் தான் இந்த சங்கு வளையல் மணி அது மாதிரி சங்கனால் செய்யப்பட்ட அந்த நிறைய ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாண்டிய மற்றும் விஜயநகர பேரரசுகளுடைய நாணயங்களும் வந்து இதில் இருந்திருக்கு அப்படின்றதும் ஒரு செய்தியாக இருக்குது. அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த காலகட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இருந்த ஒரு தளமாக இருந்திருக்கு அப்படின்றது தான் செய்தி. சரியா? சரி, இப்போது நம்ம முகநூல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தாம்பரம் மகேஸ்வரி, அடுத்து தூத்துக்குடி இது யார், ஆசிரியர் நகர் டீனா புகழினி, பூந்தண்டலம் ரக்ஷனா கரிபாலன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், புதுகேசாவாரம் வஜ்ரவேலு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, சோமங்கலம் சடகோபன், பத்மா சௌந்தரராஜன், மயிலாப்பூர் பட்டாபி, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி கீதா, சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், செம்பரப்பாக்கம் ஏழுமலை ரஜீனா, பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி, நெடுஞ்செழியன் இடங்கண்ணி, திருமழிசை அஸ்வினி

நாகராஜ், மதுரை சோ சண்முக சுந்தரம், பிரசைவாக்கம் சவுந்தரராஜன், அடுத்து தேனி மாவட்டம் பன்னியபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், ரமா ரவி தியாகராய நகரிலிருந்து, அடுத்து இவங்க ரங்கராஜன் தியாகராய நகரிலிருந்து, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா, அடுத்து குணாளன் அண்ணாமலை, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகரிலிருந்து சித்ரா நாகராஜ், யுவராஜ் கீர்த்தனா, சுரேஷ் வான்மதி, ஏழு கிணறு அபுதாகிர், பாபு முள்ளக்காடிலிருந்து, எங்கள் தூத்துக்குடி மாவட்டங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. அடுத்து பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், வி ரா செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து, அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, அடுத்து ஞானாம்பிகா ரஞ்சன், அன்பு ராணி, ராஜமாணிக்கம், அடுத்து இவங்க யார், புவனகிரி சுமதி பாபு, மேலப்பேடு தயாளன், மேட்டுப்பட்டி கண்ணன், அடுத்து தூத்துக்குடி மாவட்டம் இல்லை இல்லை இவங்க வந்து யார், சிவன் அருண் அப்படின்றவங்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய நேயர்களுடைய பதிவுகள் இருக்குது, நாம் அதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், மயிலை பட்டாபி நண்பர்களோடு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி, மாலினி தேவி அருணாச்சலம், பிரமிளா தமிழ்ச்செல்வன், அடுத்து யார் இவங்க, நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, வீரதுரை தூத்துக்குடி, இவங்க பிரபாகரன் எந்த பகுதியிலிருந்து அப்படின்னு தெரியல, பிரபாகரன் அப்படின்ற ஒருத்தர் பதிவிட்டிருக்கிறாரு. அடுத்து கடலூர் மாவட்டத்திலிருந்து ஒரு நேர், இவங்க கமலாவரதன், அவங்க வந்து பதில வந்து பதிவிடலை, இல்லை அவங்களும் பதிவிட்டுருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கொர்க்கை அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஆனால் அது கொர்க்கை இல்லைம்மா. சூளை ரீஜா மனோகரன், ஹரிஹரன், தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, இத்தனை நேர்கள் வந்து முகநூலில் பதிவிட்டுருக்காங்க. பதிவிட்ட அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோட நேர்களை நாம் கேட்டுட்ருக்கிற வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது. சுகேந்தர் சிங் அனுராதா ஸ்ரீராம் குரல் கள்ளப்பா விஜய் இயற்றி, எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த பாடல், வானத்தை போல திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 8:02 ஆயிட்டு இருக்குங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முதல் பாடல், யாரோட விருப்பமான பாடல் நாம் கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, நரசிங்கப்பேட்டை ஐயப்பன், திருவிழி மிழலை ஷாகுல் ஹமீது, சிதம்பரம் வண்டி கேட் சிலுவை சந்தானராஜ். இந்த நேயர்களோட விருப்பமான பாடல். அனிருத் ரவிச்சந்தர் குழுவினரோட பாடின பாடல் இது. இசையமைச்சு அவரே பாடியிருக்கார் குழுவினரோட. தனிஷோட வரிகளில் எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னாக்கா, பேட்டை அப்படிங்கிற படத்துலேருந்து.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக யாரோட விருப்பமான பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, தஞ்சை மாவட்டம் ரைஸ் சிட்டி ஆடுதுறை மாணிக்கம் அற்புதராஜ், கிறிஸ்டி, ஏஞ்சல், ஃபெட்ரிக் ஜோ, குடந்தை மனோகரன், பாபு ராஜபுரம் முகமது இக்பால், வேளாக்குடி ரமணா சகாதேவன், வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி, இந்த நேர்களோட விருப்பமான பாடல் கேட்க போகிறோம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா, பொன்னியின் செல்வன் ஒன்லேருந்து யோகி சேகரோட குரலில், இளங்கோ கிருஷ்ணனோட வரிகளில், ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் இந்த பாடல்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடலுக்கு கடிதம் எழுதி காத்திருக்கும் நேயர்கள் யார் யார் அப்படின்னாக்கா, கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ், செய்யார் வட்டம் கொருக்காத்தூர், பாரிவள்ளல், மாலதி, அண்ணாமலை, முல்லை சுரேஷ், சந்தியா, ஆவடி, பிரேமா, ஸ்வேதா, மானஸ்வி, தீபக், ஆதித்யா, மந்தவெளி, புவனா, தேவி, சாருமதி, மீனா. இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் முதல் நீ முடிவும் நீ அப்படிங்கிற படத்திலேருந்து சித் ஸ்ரீராமோட குரல்ல, தாமரையோட தர்புகா சிவாவோட இசையமைப்பில்.

ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன் முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், ரவி கார்டன், வீரசோழ வீரராகவன், திருமழை இசை உஷா ராஜேந்திரன், ஹேமா கவின், நீலாங்கரை கோகுல், லத்தீப் பாஷா, கண்ணகி நகர் கருப்பசாமி கஜனி, அச்சரப்பாக்கம் செல்வி கோபால், மயிலாப்பூர் லக்ஷ்மி நித்யா, சென்னை 60 ஏகா ராஜா. இந்த நேர்களோட விருப்பமான ஒரு பாடல் தான் நாம் அடுத்தது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்க போகிறோம். எந்த படத்துலேருந்து அப்படின்னுக்க பீஸ்ட் அப்படிங்கிற படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு ஜோனிதா காந்தியோட பாடின பாடல் இது சிவகார்த்திகேயனோட வரிகளில்.

மதுரவாயில் வேல்நகர் கதிர்வேல், சென்னை பாடி ரவி, கலவை மேல்நெல்லி விஜயன், சிருங்காட்டூர் அம்மா சின்னம்மாள், மதுரவாயில் ரோஸ், பரமக்குடி அலங்காரராஜ், அந்தோனி, மர்சி, ஜெர்லின், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், இந்த நேர்களோட விருப்பமான பாடல் உங்கள் விருப்பத்தில் கேட்கணுன்ட்டு அவங்க காத்துட்ருக்காங்க. கூடவே நாமளும் அடுத்தது என்ன பாடல் வரப்போகுதுன்னு நம்ம விவித் பாரதியில் கேட்டுட்ருக்கோம் இல்லையா. ஸோ அடுத்த பாடல் அண்ணாத்தை அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரலில், விவேகாவோட வரிகளில் டி இமானோட இசையமைப்பில். Thank you.

0: மேன்மையே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தம் அடி.
5: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

0: தமிழசம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, A Premium Heritage Group of Institutes.
2: PM Jai, अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியினால் நாம் இணைஞ்சிருக்கோம். விவித் பாரதி வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மன்னடி பஷீர் அகமது, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத், விவேக். இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற படத்திலேருந்து மதுஸ்ரீயோட குரல்ல, தாமரையோட வரிகளில், ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில்.

தீட்டாளம் டி.சி. ராஜேஷ், உத்தரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோபியா, சைதை, ஜோதி, ஜோதி அம்மாள் நகர் ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம் உமாப்ரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் அனிதா, சாம்வேல், செஞ்சிக்கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா. இந்த நேர்களோட விருப்பமான பாடல் தான் நாம் அடுத்தது கேட்க போகிறோம். நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கக்கூடிய உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி மூலமாக ஓஹோ எந்தன் பேபி அப்படிங்கிற படத்துலேருந்து சித் ஸ்ரீராமோட குரலில், ஏஆர் ஆஷிக்கோட வரிகளில், ஜென் மார்டினோட இசையமைப்பில்.

உங்களுக்கு போறச்சு அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்யறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாம தைரியமா குரலை ஒசத்து

உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்டே சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்யறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொருக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்ரியா, துர்வா ரவிக்குமார், பூலாம்பட்டி ராதா கோமதி, எடப்பாடி ஃபாத்திமா ஜெர்ஷா, சாத்தூர் பஞ்சவர்ணம், வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, ஆதிராமப்பட்டினம் ரம்ஜான் பீவி, தங்கச்சி மடம் பியூலா, செட்டிப்புலப் தனுஷா, படியூர் உஷா, சென்னை புஷ்பா. இந்த நேயர்களோட விருப்பமான பாடல் பென்னிதயால் குரல்ல, விவேக்கோட வரிகளில் ரவி பர்ஸ்ரூரோட இசையமைப்பில் பிளாஸ்ட் அப்படிங்கிற படத்துலேருந்து.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார வாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒரு முறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜி நம்பி தெய்வேந்திரன், பொள்ளாச்சி கொண்டேகவுண்டன்பாளையம் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்லதம்பி, நெல்லை மேலச்சேவல் மாமுதி மைதீன் ரஹமத் பேகர், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, உடன்குடி நூர்தீன் இஸ்மத் இப்ரா இர்ஃபான் இஜாஸ் ஐனு ஷிபா. இந்த நேர்களோட விருப்பமான பாடல் எறும்பு அப்படிங்கிற படத்திலேருந்து பிரதீப் குமாரோட குரலில், அருண் பாரதியோட வரிகளில், அருண்ராஜோட இசையமைப்பில் நாம் கேட்கலாம்.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்தாச்சுன்னு சொல்லலாம். ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் நிறைய நேயர்கள் வந்து காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எங்கள் பேரை போட்டிருக்கீங்க, நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, பே முருகன் பெருமாள் அவங்க போட்டிருக்காங்க, கமலா வரதன் அவங்க, ஹேமலதா அவங்க, புருசை நா முத்துக்குமரன், சாந்தி ரமேஷ், ஆரணி பாப்பாம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, ஃபேஸ்புக் வீரராகவன் அவங்க, சூளை ரீஜா, மனோகரன் அவங்க போட்டிருக்காங்க, என்எம்பி நச்சுப்பிள்ளை அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வேற யாரு, தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, தேனியிலேருந்து ஹரிராம் அவங்க போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்க போட்டிருக்காங்க, கருப்பண்ணன் ரங்கசாமி அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே ஒரு 3-4 பதிவு வரிசையாக போட்டுட்டாரு, சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து, அதுக்கப்புறம் பாபு கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க போட்டிருக்காங்க, நடராஜன் சுப்பையா புத்தகர்மன்லேருந்து போட்டிருக்காங்க, வேற யாரு, சூளை ரீஜா மனோகரன், அதுக்கப்புறம் பர்வத வர்தினி அவங்க, ஆரணி பாப்பாம்பட்டி, ஆண்டாள் தேவமணி அவங்க, மீரா வெங்கட்ராமன் அவங்க, எல்லாருமே நல்வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், காலை வணக்கம், மாடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே நன்றி. தொடர்ந்து உங்களோட பதிவுகளை எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் ஒரு கேம் ஷோ அப்படிங்கிறதுனால நேர்களாகி நீங்கள் வந்து பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதற்கான தொலைபேசி எண்களை இப்பயே சொல்கிறோம், குறிச்சுக்கோங்க. 2 9

5 2 0 8 5 3 இது ஒரு எண். 2 8 3 8 9 8 7 1 இது மற்றும் ஒரு எண். 0 4 4 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். இன்றைக்கி கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் என்ன மாதிரி கேம் ஷோ பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, ஆஸ் யூஷுவல்ங்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள் பேரை சொல்கிறச்சு, அதுலேருந்து பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். அதுதான் வந்து கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் பண்ண போகிற கேம் ஷோ. ஸோ ஸ்டேட்யூன் பாருங்க, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இப்போ உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் ரஜினி முருகன் அப்படிங்கிற படத்துலேருந்து ஜிதின் ராஜ், மகாலட்சுமி ஐயர் இவங்களோட குரல்களில், யுகபாரதியோட வரிகளில் டி இமானோட இசையமைப்பில். இந்த பாடலுக்கு யாரெல்லாம் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னாக்க, திருமழை இசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் தெரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி ராஜசேகர், திருமழை இசை பிரியம்பத்து மஞ்சுளா ஆனந்தன், மேற்கு நடுவக்கரை மாரிமுத்து லக்ஷ்மி.

0: மக்கள் அரங்கம் கலக்கல் அரங்கம்
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். விவித் பாரதி வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வந்து நாம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கலக்கல் அரங்கம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி ஒரு கேம் ஷோ அப்படிங்கிறதுனால புது நேயர்கள் யாராவது வரீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான தொலைபேசி எண்களை கொடுக்குறோம், குறிச்சிக்கோங்க. 2952085353 இது ஒரு எண். 2838987 இது மற்றும் ஒரு எண். 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு என்ன மாதிரி கேம் ஷோ விளையாட போகிறோம் அப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊர்களோட பெயர்கள் அதை வந்து சொல்றச்சு, அதுலேருந்து பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் ஏதாவது என்னென்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நேர்களாக நீங்கள் வந்து தொலைபேசிகளில் சொன்ன எண்களில் வந்து நீங்கள் சொல்லலாம். இன்னொரு தடவை நான் ஃபோன் நம்பர் சொல்கிறேன், 2952085353 இது ஒரு நம்பர், 2838987 இது இன்னொரு நம்பர் அப்படின்னு சொல்கிறச்சேயே நேர்கள் வர ஆரம்பித்தாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து முதல் ஊரோட பேரை சொல்லணும் இல்லையா, மேலப்பட்டமங்கலம் அப்படிங்கிற ஊர் பேர்லேருந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். முதல் நேயர் வணக்கம்.
2: குட் மார்னிங் மேம், குமார் ஓஎம்ஆர்ல இருந்து பேசுறேன்.
1: குமார் ஓஎம்ஆர்ல இருந்து. சோ ஊர் பெயரை சொல்லியாச்சு, அதுக்கு முன்னாடியே நீங்க போன்ல வந்ததுனால உங்களுக்கு டைம் வேண்டிருக்கும். மேலப்பட்டமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் பெயர்ல இருந்து பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் ரெண்டு சொல்லுங்க. மேலப்பட்டமங்கலம்,
2: மங்கலம் ஒரு வார்த்தை மேம்.
1: ஓகே.
2: வேல், வேல்,
1: மேலுக்கு இல்ல இல்லையே, புள்ளி வச்ச எழுத்து இல்லையே.
2: வேலு பட்டு மங்கலம், பட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல,
1: பட்டுன்னு இல்லையே, பட்டன்னு நம்ம சொன்னோம்.
2: அப்ப மங்களம் மட்டும்தான் மேம்.
1: ஓகே, மத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க? வணக்கம்.
3: இனிய உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகை மாவட்டம் திருக்கோவிலை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன்.
1: சொல்லுங்க சார், கேள்வி கேட்டீங்களா?
3: நேர் அனைவர்களுக்கும் இனிய வணக்கம்மா.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: சொல்லுங்க, என்ன நிகழ்ச்சி சொல்லுங்கம்மா, எனக்கு நான் உங்களுக்கு வானொலி கேட்கலாமா?
1: மேலப்பட்டமங்கலம் அப்படிங்கிற ஊர் பெயர்ல இருந்து பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் இரண்டு சொல்லுங்க.
3: இது மேலப்பட்டமங்கலம்.
1: ஆமா,
3: மேல மங்களம்
1: சொல்லியாச்சு,
3: மங்களம் மேல். அடுத்தது மேல், மேல்னா கூட மேல, மேலப்பட்ட பட்டம், அதாவது பட்டம்பம், பட்டம்,
1: பட்டம், பட்டம். அப்புறம் பட்டம் ஒண்ணு சொல்லிருக்கீங்க, அப்புறம்
3: பட்டம் வருது, பட்டம் வருது. அடுத்தது மேல பாத்தீங்கன்னா நகரம்.
1: என்னங்க
3: பட்டம் சொல்லுங்க, மேல பட்டம் சொல்லுங்க, மேல பட்டம் மங்கலம் சொன்னீங்களா, மேல லகரம் மங்களம் சொல்லிட்டீங்க, லகரம் வந்தாச்சு. மேகலம்,
1: மேகலம்னு,
3: மேகலம்ங்கிறது ஒரு கப் ஒரு மேகலம், மேகலம் சொல்றோம்ல, கலம்ங்கிறது வந்து ஏர், ஏர் இருக்கலாம்.
1: அது ஓகே,
3: அதுதான் சொன்ன கலம்ங்கிறது, அதுதான்
1: கலம். ஓகே,
3: அடுத்தது
1: ஓகே ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றின்னு எல்லாருமே ரெண்டு ரெண்டு சொன்னா நல்லது, சோ தட் அடுத்த நேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம்.
4: ரொம்ப நாள் ஆசையும் கூட பேசணும்னு நம்பரை ட்ரை பண்ணா கூட கிடைக்கல, இன்னைக்குதான் கிடைச்சி சந்தோஷம். அதே
1: சரி, மகிழ்ச்சியமா சொல்லுங்க.
4: நன்றி.
1: சூப்பர். மேலப்பட்ட மங்கலம் அப்படிங்கிற

0: ஊர் பேர்லேருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய வார்த்தைகள்னு கேட்டோம். இன்னொரு நேயர் வர அங்கே பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் பாபுராஜ் வரம் முகமது இக்பால் ராகிலா.
0: சொல்லுங்க சார், கேட்டீங்களா ப்ரோக்ராம்?
1: மங்களம்
0: சொல்லியாச்சு, பட்டம் சொல்லியாச்சு. தெரு நான் சொல்லவே இல்லையே. மேலப்பட்ட மங்களம் மட்டும்தான்
1: சொன்னேன்.
0: மேலுக்கு இல்ல இல்லையே, லே தானே இருக்கு. சரி, ஓகே, நன்றி. முடிஞ்ச வரைக்கும் எல்லா நேயர்களும் எல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். அடுத்த ஊர் பெயர் என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ பாடலை கேட்டுட்டே அந்த ஊர் பெயர்லேருந்து என்னெல்லாம் பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த ஊர் பெயர் என்ன அப்படின்னாக்க, பொன்னு சங்கம் பட்டி. பொன்னு சங்கம் பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னு யோசிங்க. இன்னொரு தடவை ஊர் பெயர் சொல்கிறேன், பொன்னு சங்கம் பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து. ஸோ இப்போ எந்த படத்துலேருந்து பாடல் நாம் கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, சிவாஜி அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பெனி, ரயானா குழுவினரோட பாடின பாடல் இது. நான் முத்துக்குமார் வரிகளில் ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் 6 நிமிடங்கள் 5 நொடிகளுக்கான நீண்ட பாடல். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நிறைய அவகாசம் இருக்குது. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, பொன்னு சங்கம் பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறதுக்காக.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துடி சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடதட தடவென அதிர்கிற ரயில்.

0: கூல்.
1: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் வந்து ஊர்களோட பெயர்கள் சொல்ல, அதுலேருந்து பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேயர்களுக்கு சொல்லியிருந்தோம். பொன்னு சங்கம்பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிருந்தோம். நேயர்கள் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: புண்ணியக்கோட்டி பேசுகிறேன்
1: மேடம். சொல்லுங்கள் சார்.
2: பொன்னு சங்கம்பட்டி தானே மேடம்?
1: ஆமாம்.
2: வந்து பொடி.
1: பொடி, சூப்பர்.
2: கண். கண், கண்ணு, கண்.
3: அரியலூர் மாவட்டத்தில இருந்து கோமான்ல இருந்து இலக்கியா பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: பொன்னு சங்கம்பட்டி தானே?
1: ஆமா.
3: இதுல வந்து பொண்ணு அப்படிங்கறதுல தங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு மேம்.
1: என்னென்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும் தான் கேட்டேன். பொண்ணு இருக்கு, சரியா?
3: அதுக்கப்புறம் பட்டி அப்படிங்கறது இருக்கு மேம்.
1: சரி, ஓகே, நன்றி.
3: ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம்.
1: அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா?
4: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
4: கும்பகோணத்துல இருந்து இந்திரா சாலையில இருந்து பிஎம் சரவணன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
4: பொண்ணு
1: சங்கம்பட்டி.
4: பொண்ணு சங்கம்பட்டியா மேடம்? சங்கம்.
1: சங்கம், சூப்பர்.
4: படி.
1: படி. ஓகே, ஓகே, போறோம். மொத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. ஓகே, அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: மீரா பேசுறேன்.
1: சொல்லுங்க.
5: படி.
1: படி.
5: கடி.
1: கடி. ஓகே.

0: சரி, ஓகே, நன்றிமா. அடுத்த நேயர் வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகே, அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் பேசுறேன்.
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம் வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
2: வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க
2: மேம். படி, தடி, பட்டி, அப்புறமா வந்து படி, தடி, பட்டி, தட்டி.
0: நன்றி நன்றி
2: நன்றி மேம்.
0: அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க.
3: என்னங்க?
0: சரி, ஓகே.

0: மேம், படி, தடி, பட்டி, அப்புறமா வந்து படி, தடி, பட்டி, தட்டி, இதை நானும் கண்டுபிடிச்சேன்.
1: நன்றி நன்றி
0: நன்றி மேம்.
1: அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க. என்னங்க? சரி, ஓகே. பொன் சொல்லியாச்சு, கண் சொல்லியாச்சு, ஓகே. ஓகே, சரி.
2: கம்பம்,
1: கம்பம், கம்பம் இல்லையே, ஒரு இம்மு தானே இருக்கு. என்னங்க?
2: கடி,
1: கடி,
2: கடிதம்,
1: கடிதம்மா, கடியா, கடிதம்மா,
2: கடி, கடிதம்,
1: கடிதம்க்கு தா எங்கங்க இருக்கு?
2: ஓ, கடி இல்லையா? அப்ப கணு. கணு, கணு,
1: கணு. சரி, ஓகே, நன்றி நன்றி. இன்னும் ஒரே ஒரு நேயர் கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: திருவாரூர், திருவாரூர் மாவட்டம் வலங்கை மால்ல இருந்து ஆட்டோ துரை.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
3: சொல்லலாம். தடி, தடி,
1: தடியா, கடியா,
3: தடியா, அதாவது தங்கம்னு வந்துச்சு இல்ல, அதுவும் இந்த பட்டியல டி எடுத்தா தடி.
1: இல்ல இல்ல, கேவா தா சொல்றீங்களா?
3: அடுத்த
1: நேயர், வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
4: அரியலூர் மாவட்டம் சோழமாதேவில இருந்து பேசுறோம் மேடம்.
1: சொல்லுங்க, உங்க பேர்மா?
4: பேர் தௌமணி மேம்.
1: சொல்லுங்க.
4: பொன் சங்கப்பட்டி மேடம்.
1: பொன்னு சங்கம் பட்டி.
4: சங்கம், சங்கீதா, சங்கி, சங்கு,
1: சங்கு குக்கு கிடையாது, கேதன இருக்கு.
4: சங்கீதம்,
1: சங்கீதம் இல்லங்க, இருக்கிற எழுத்துக்களை வச்சுதான் நம்ம கேட்க சொன்னோம். கேதான் இருக்கு, கீ கிடையாது, த கிடையாது.
5: பொன்னு
1: சங்கம் பட்டி அப்படிங்கற ஊர் பேர்ல இருந்து வார்த்தைகள் கண்டுபிடிக்க
5: சொன்னேன்.
1: இருக்கு பா கிடையாதுங்க, பா தான் இருக்கு. வேற ஏதாவது தெரியுமா?
5: இல்ல, அதான் கண்டுபிடிச்சேன்.
1: ஓகே, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
6: மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க
6: மேடம். கபம்,
1: க, பொன்னு சம்பம், கபம். ஓகே, கபம், ஓகே, ஓகே.
6: கபடி, கபடி,
1: சூப்பர், வெரி குட்.
6: பட்டி,
1: பட்டி, ஓகே, நன்றி.
7: நன்றி.
1: ஓகே, ஸோ பொண்ணு சங்கம் பட்டி அப்படிங்கிற ஊர் பேர்லேருந்து நிறையா வார்த்தைகள் நம்ம நேயர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:20 ஆயிட்டுருக்குங்க.
8: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, அ ப்ரீமியம் ஹெரிட்டேஜ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட்ஸ்.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். ஊருக்குள் சொல், அதாவது ஒரு ஊர் பேர் சொல்லிட்டு அதுலேருந்து பொருள் தரக்கூடிய சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். நேர்கள் வந்து ஒரு விஷயம் குறிச்சுக்கோங்க, அதாவது என்னென்ன எழுத்துக்கள் அதில் இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். குரில் இருக்குன்னா குரில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், நெடில் கொண்டு வராதிங்க அந்த இடத்துல, அந்த மாதிரிலாம். ஸோ அடுத்த ஊர் பெயர் நான் சொல்கிறேன், இதுலேருந்து என்னென்ன வார்த்தைகள் எடுக்க முடியுங்கிறத நீங்கள் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் வந்து யோசிக்கலாம். என்ன ஊர் பெயர் அப்படின்னு, தே பெருமா நல்லூர், தே பெருமா நல்லூர்.

அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன வார்த்தைகள் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஒரு பாடல், இந்த பாடல் பார்த்தீங்கன்னா 3 நிமிடங்கள் 35 நொடிகளுக்கு உண்டான பாடல் தான், நார்மலான ஒரு பாடல் தான். ஸோ த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற படத்துலேருந்து ஹெஷம் அப்துல் வாஹேப் அவங்களோட குரலில் அவரே இசையமைச்சிருக்காரு. ராக்கெண்டு மௌலி அவங்களோட வரிகளில் 3 நிமிடங்கள் 35 நொடிகள் உங்களுக்கு இருக்குது யோசிக்கிறதுக்கு. எதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கனாக்க, தேப்பெருமா நல்லூர் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன வார்த்தைகள் எடுக்க முடியுங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டே பாடல் கேளுங்கள்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கோம். ஒரு ஊரோட பேர் சொல்லிவிட்டு அதுலேருந்து பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் கண்டுபிடிங்கன்னு சொல்லிவிட்டு என்ன ஊரோட பேர் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போது அப்படின்னாக்க, தேப்பெருமா நல்லூர் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து வார்த்தைகள் கண்டுபிடிக்க போகிற முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், ஃபோனில் இருக்கீங்க, முதல்ல ஃபோனில் பேசிடுங்க. ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சென்னையில இருந்து இளையலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க. தேப்பெருமா. தேர். ஓகே.
1: தேமா மேடம். தேமா.
0: தேமா அப்படின்னு என்ன பொருள்?
1: தேமா புளிமான்னு சொல்லுவாங்கல்ல மேடம், இது தமிழ்ல வரும்ல மேடம்.
0: தேமா புளிமா. ஓகே. சரி, ஓகே, நன்றி.
1: பெருமாள் மேடம்.
0: பெரு

0: பெருமா இல் இல்லையே.
1: இல்லா மேடம்.
0: பெருமாள் இல்ல அழுத்தி சொல்ற இல் இல்லையே, சின்ன இல்லு தானே இருக்கு. நன்றிமா, அடுத்த நேயருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலம் சரியா.
2: ஸ்ரீநகர் அம்பத்தூர்.
0: சொல்லுங்க
2: மேடம். பெருன்னு ஒரு நாடு இருக்கு மேடம்.
0: பெரு
2: பெருன்னு ஒரு நாடு இருக்கு. மான்ற வார்த்தை இருக்கு. நல்லூர்னு ஒண்ணு இருக்கு.
0: சரி ஓகே, நன்றி.
2: நன்றி மேடம்.
0: ஓகே, அதாவது ஊர்களோட பெயர்கள் வேண்டாம், வார்த்தைகள் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னோம். பெருன்னு ஒரு நாடு இருக்கு அப்படின்னாக்கா அது நாட்டோட பெயர் ஆயிடுது. நம்ம கேட்டது வார்த்தைகள் மட்டும்தான், சரிங்களா? அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: நல்லா இருக்கு. யார் பேசுறீங்க?
3: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: செந்தில் கண்ணன் எங்க இருந்து?
3: பேரளம்.
0: பேரளம், அது எங்க இருக்கு?
3: திருவாரூர் மாவட்டம்.
0: திருவாரூர் மாவட்டம், ஓகே. பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் சொல்லுங்க சார். தமிழ்ல வந்து வார்த்தைகளுக்கா பஞ்சம் சொல்லுங்க. ஊர் பேர் வேண்டாமே. சரியா, நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். லைன்ல இருக்கீங்களா, பேசுறீங்களா?
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நாகப்பட்டினம் மாவட்டம், வேதாரண்ய வட்டம், கத்தரிப்புளத்தில இருந்து பாக்கியராஜ்.
0: சொல்லுங்க.
4: அதுல பாத்தீங்கன்னா தேர்னு ஒரு வார்த்தை இருக்குமா?
0: அப்புறம்
4: நல்ல ஒரு ஊர் பேர் சொல்லக்கூடாதுன்னு
0: சொல்லிட்டீங்களா?
4: தேமா ஒரு அம்மா சொல்லிட்டாங்க. நன்றி மேடம்.
0: சரி ஓகே, நன்றி. இன்னும் ஒரு நேயர் பார்க்கலாம். வணக்கம். வந்த நேயரும் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம அடுத்த ஊருக்கு போகலாங்க. ஒரு பாட்டை கேட்டுட்டு அடுத்த ஊருக்கு போகலாம். எந்த ஊருக்கு நம்ம அடுத்தது நம்ம போக போகிறோம் அப்படின்னாக்கா மின்னமலைப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு தான் நம்ம அடுத்தது போக போகிறோம். இன்னொரு தடவை சொல்கிறேன், மின்னமலைப்பட்டி அப்படிங்கிற ஊர். இந்த ஊர் பெயர்லேருந்து என்னென்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்கலான்னு நீங்கள் யோசிச்சுட்டே இந்த பாடல் கேளுங்க. மைனா அப்படிங்கிற படத்துலேருந்து, ஷானோட குரலில், யுகபாரதியோட வரிகளில், டி இமானோட இசையமைப்பில், 4 நிமிடங்கள் 35 நொடிகள் இருக்குது. நீங்கள் யோசிக்கிறதுக்கு

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற நிகழ்ச்சி நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்னைக்கு காலை 10 இருக்குங்க. ஸோ ஸ்டேட்யூண்டா இருங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இப்போ நாம இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்ல ஊரோட பெயர் சொல்லிட்டு அதுலேருந்து வந்து பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மின்ன மலைப்பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேயர்கள் ரெடியா இருக்காங்க? வணக்கம். வணக்கம்.
2: ராஜலட்சுமி சென்னையில இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க
2: என்ன என்ன
1: மின்ன மலைப்பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர்ல இருந்து பொருள் தரக்கூடிய வார்த்தைகள். ஊர் பெயரே சின்னதுதான், இதுல இருந்து பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் என்னெல்லாம் சொல்ல முடியும்?
2: சின்ன மலைப்பட்டி தானே?
1: சின்ன இல்ல, மின்னல். மின்ன மலைப்பட்டி.
2: மின்ன மலைப்பட்டின்னா மின்னல்.
1: மின்னலுக்கு இல்ல இல்லையே.
2: சரி, மலை ஒன்னு சொல்லாமா, பட்டி ஒன்னு சொல்லலாம்.
1: ஓகே ஓகே, அடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்ன ப்ளீஸ். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். திருத்தன்குடிச்சிட்டை கோபுரத்தினம்.
1: சொல்லுங்க சார்.
3: ஹலோ.
1: சொல்லுங்க. மின்னமலை பட்டி.
3: நீலமலை பட்டி.
1: மின்ன மின்ன மின்னமலை
3: தெரியுமா? நீலம்பூர் கோயம்புத்தூர்ல இருக்கு.
1: இல்லங்க, மின்னமலை பட்டி
3: நீலம்பூர் கோயம்புத்தூர்ல இருக்கு
1: சார். நீங்க கேக்குறீங்களா மின்ன மலைப்பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர், அதுல இருந்து பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
3: வார்த்தைகள் சொல்லுங்களா? பட்டி, நீலம்.
1: என்னங்க
3: பட்டி? நீலம்.
1: நீலமா? மின்ன மலைப்பட்டின்னு சொன்னேன் நானு.
3: நீல மலைப்பட்டி
1: இல்லங்க, மின்ன மின்ன மலைப்பட்டி.
3: நீலமலைப்பட்டி தானே?
1: இல்ல சார், மின்னமலைப்பட்டி.

0: மின்னமலைப்பட்டி. சரிங்க, நன்றி. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். அடுத்த நேயர் கட் பண்ணியாச்சு. வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா? ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: குமாரத்தின் பதுரஜமான் பேசுறமா?
0: சொல்லுங்க. மின்னமலைப்பட்டி.
1: மின்னமலைப்பட்டிங்களா?
0: ஆ,
1: மலைன்னு சொல்லலாம்.
0: சரி,
1: மடி சொல்லலாம்.
0: என்னங்க மடி? ஆ, ஓகே. ஓகே, நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசுறீங்களா?
2: ஹலோ.
0: ஆ, வணக்கம்.
2: ஆ, வணக்கம் மேடம். நான் அம்பத்தூர்ல இருந்து ஞானாம்பிகா பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: படி, பட்டி, மடி, மலை, மத்தனை மட்டின்னு ஒரு சிப்பி ஒண்ணு இருக்குது, சிப்பி வகையில.
0: ஓ சரி, ஓகே,
2: மேடம்.
0: ஓகே, நன்றி.
2: தேங்க்யூ, தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, அதான். ஸோ மின்னமலைப்பட்டி அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்னலாம் வார்த்தைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத யோசித்து நேயர்கள் சொல்லியாச்சு. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ விசித்திரமான ஊர்களோட பெயர்கள்லாம் இருக்குது. நிறையா ஊர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டின்னு முடியும், இல்லை புறம்னு முடியும், இல்லை நல் ஊர்னு முடியும், இல்லை பாளையம் அப்படின்னு முடியும், மங்களம் அப்படின்னு முடியும். இந்த மாதிரி நிறைய ஊர்கள், நமக்கு தெரியாத நிறைய ஊர்கள் இருக்குது. எல்லாத்துக்குமே காரண காரியங்களோட தான் வந்து அந்த பெயர்கள்லாம் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து அந்த ஊர் பெயரை போட்டு இணையதளத்தில் தேடினீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டை பற்றி நாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு சிந்தனையோடு தான் இந்த ஊர் பெயர்லேருந்து பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை கண்டுபிடிங்க அப்படின்ட்டுக்கு இன்றைக்கி கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மூலமாக நாம் வந்து இந்த கேம் ஷோ விளையாடிட்டுருக்கோம். ஃபோன் நம்பர்ஸ் இன்னொரு தடவை சொல்கிறேன். புது நேயர்களாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வரலாம். 10 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி ஓடிட்டுருக்கோம். 2952205853 இது ஒரு எண். 2838987171 இது மற்றும் ஒரு எண். விபத் பாரதி பண்பலை 102.3 தரக்கூடிய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் அந்த நேயர்கள்லாம் வந்து லைன் கிடச்சி அவங்க பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அதுக்காக தான் இன்னொரு ஃபோன் நம்பர் சொன்னேன். இந்த ஊர்கள்லேருந்து நிறைய நேயர்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. அண்ட் உங்களுக்கே தெரியும் நாம் என்ன விண்ணப்பம் வைப்போம் அப்படிங்கிறது. இப்போ வரைக்கும் அந்த எங்களோட அந்த விண்ணப்பத்தை நீங்கள் வந்து செவி முடித்து கேட்டுட்ருக்கீங்க, அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது முன்னாடி வந்த கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க இப்போ வரதை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி இப்போ இந்த கேம் ஷோவில் வரவங்க அடுத்து வரக்கூடிய என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் வரதை அவாய்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த நேயர்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ஒரு பாடல் போடணும் இல்லையா? பாடல் வந்து எந்த படத்துலேருந்து நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா, கண்டேன் அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிச்சரன், சுசித்ரா, ஷீபா இவங்களோட குரல்களில், கிறிஷோட வரிகளில், விஜய் எபினேசரோட இசையமைப்பில் இந்த பாடல் பார்த்திங்கன்னா 4 நிமிடங்கள் 20 நொடிகளுக்கு உண்டான பாடல். இந்த 4 நிமிடங்கள் 20 நொடிகள் பாடல் கேட்டுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கொண்டராங்கி கீரனூர் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து பொருள் தரக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இன்னொரு தடவை ஊர் பெயர் சொல்கிறேன். கொண்டராங்கி கீரனூர் அப்படிங்கிற ஊர் பெயர், கொண்டராங்கி கீரனூர் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து யோசிங்க, பாடலையும் கேளுங்க.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் வந்து ஊர்களோட பெயர்கள் தெரிஞ்சுக்கிறோம். கூடவே அந்த ஊர்களோட பெயர்கள்லேருந்து என்னென்ன சின்ன சின்ன பொருள் தரக்கூடிய நல்ல வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நாம் நேயர்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். கொண்டராங்கி கீரனூர் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து வார்த்தைகள் சொல்ல போகிற முதல் நேயர், வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: மீனாட்சி,
0: மீனாட்சி கும்பகோணம், சொல்லுங்க. கொண்டராங்கி கீரனூர், என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அதை அதுல இருந்துதான் நம்ம எடுக்கணும். கொண்டராங்கி கீரனூர், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். இது எப்படின்னாக்கா, அந்த நம்ம ஊர் பேர் சொன்ன உடனே நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது மூலமா அந்த பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அதுல இருந்து என்னென்ன வார்த்தைகள் எடுக்க முடியும் நீங்க யோசிக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் காலை வேலையில எல்லாரும் அவங்கவுங்க பிஸியா இருப்பீங்க, வீட்டு வேலை செய்யறவங்க வீட்டு வேலையில, வேலைக்கு போறவங்க வேலையில. பட் பேப்பரும் பேனாவும் நாங்க என்ன பண்ணுவோம்னு தான் கேப்பீங்க, கரெக்டு. பட் ஸ்டில் வந்து என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அதை மட்டுமே வச்சு நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா,
0: யார் பேசுறீங்க?

0: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்மா.
1: சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்களா?
0: நூறு
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: குழம்புலேருந்து பார்த்திபன் நலம் இருக்கீங்க மேடம்?
1: நலம். சொல்லுங்க சார்.
2: அதான் தலைப்பு கொண்டனூரா? அதுதான் சொன்னீங்க.
1: கொண்டராங்கி கீரனூர்.
2: கொண்டராங்கி கீரனூர். அப்ப கொடுங்கி கொடு வருமா மேடம்?
1: கொடுக்கு இல்லையே.
2: கொடுங்கி கொடுங்கி
1: இல்லங்க, டா தான் இருக்கு, டூ இல்ல, புரிஞ்சுக்கோங்க.
2: அப்ப இருங்க. அப்புறம் கொண்டனாங்கி கொடுனூரா?
1: பொறுமையா கேளுங்க. கொண்டராங்கி கீரனூர்.
2: கீரை வரும் சார்?
1: கீரை இல்ல, கீரை தான் இருக்கு நமக்கு இங்க.
2: கீரை வருமா? அப்போ கோ வருமா? ஒரு கொடு அந்த குறியில் ஒரு ஒரு மொழி ஒரு மொழி ஒரு எத்து மொழி கோ வருமா மேடம்?
1: கோக்கு பொருள் என்ன சார்? கோன பொருள் இருக்கு. கோனக்கு என்ன பொருள்? குறிலுக்கு என்ன பொருள் இருக்கு? எனக்கு தெரியல. உங்க மூலமா தெரிஞ்சுக்க விருப்பப்படுற பொருள் இருக்குன்னு சொல்லுங்க.
2: அப்படி தெரியல எனக்கு.
1: தெரியாம நம்ம சொல்ல வேண்டாம்.
2: வரதுதான் கீரனூர் வரும்.
1: கீரனூர். கீரனூர்ங்கிறது ஊர் பேரு.
2: அது வந்துடும்ல.
1: கீரனூர்ங்கிறது ஊர் பேரு. நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஊர் பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருந்தோம். வார்த்தைகள் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கஷ்டமான பேர் தான் போல் இருக்கு இது. இல்ல
2: அதான்
1: இப்பதான். ஓகே, ஒரு நேரம் ட்ரை பண்றாங்க, பாக்கலாம் அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாங்களா. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ஓகே, கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அப்படி மாத்திட்டீங்க. சூப்பர் சூப்பர். ராகி. ராகிங்கிறதும் தமிழ் வார்த்தையா? நான் கேக்குறேன், ராகிக்கு வந்து வேற பேர் இருக்கா தமிழ்ல? தானிய வகைகளை சேர்ந்த ராகிய சொல்றீங்க, அதுக்கு தமிழ்ல வேற ஏதாவது பேர் இருக்கா கேக்குறேன் நான்
2: உங்களை.
1: சரி ஓகே, ராகி வச்சுக்கிறேன். அப்புறம் கொண்டைக்கு டை இல்லங்க, டா தான் இருக்குங்க. கொண்டாக்கு டா இல்லையே, டா தான் இருக்கு. சரி, ஃபேஸ்புக்ல நேயர்கள் போடுறாங்க, யாராவது கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம். ஓகே, நன்றி. பரவாயில்ல பரவாயில்ல, நன்றி. இது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான் போல் இருக்கு. நன்றி. ஓகே, ஸோ கொண்டராங்கி கீரனூர்லேருந்து நிறைய வார்த்தைகள் எடுக்க முடியல அப்படிங்கிறது நேயர்கள் மூலமாக நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஒரு ஊர் பெயர் சொல்லிட்டு, இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன ஊர் பெயர்களுக்கு நிறைய நேயர்கள் அழகாக வந்து ஃபோன் லைனில் வரக்கூடாது, நம்ம ரெக்வஸ்ட் பண்ணதுனால வரக்கூடாது இந்த சென்ஸ், என்ன ஆல்ரெடி வந்தவங்க இப்போ வரதை அவாய்ட் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணதை ஹானர் பண்ணி நிறைய நேயர்கள் வந்து ஃபோனில் வராமல் அழகாக ஃபேஸ்புக்கில் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் போட்டுட்ருக்காங்க. அவங்களோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த ஊர் பெயர் என்னங்கிறத சொல்லிட்டு நம்ம ஒரு பாடலும் கேட்கலாம். என்ன ஊர் பெயர் அப்படின்னாக்க, பெரிய பள்ளி பாளையம். பெரிய பள்ளி பாளையம் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. நம்ம முதல்ல வந்து நேயர்கள் யார் யார் என்னென்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம்.

தேனி ஹரிராம் அவங்க வந்து மின்னமலைப்பட்டி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுலேருந்து மலை பட்டி படி மடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் மேலப்பேடு தயாளன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. நட்ராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து பேர் பெருமாள் நல்ல தேர் மார் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு போட்டிருக்காரு, தேப்பெருமாநல்லூர் அப்படிங்கிறதுக்கு போட்டிருக்காரு போட்டிருக்கு. நிறைய நேயர்களுக்கு வந்து என்ன நம்ம வார்த்தை எழுத்து சொல்கிறோங்கிறது அது வானொலி மூலமாக கேட்கறதுனால நம்ம இருன்னு சொல்கிறது இல்லுன்னு புரிஞ்சுக்கிறாங்களா என்னன்னு புரியல. தீநகர் ரங்கராஜன் அவங்களும் வந்து தேப்பெருமாநல்லூரில் வந்து

ஏர் மார் பெரு நல் மா ஓர் எழுத்து ஓர் மொழி நாறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னாக்க பாரியங்காவல் கதிரவன் வசந்தி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் பேர் பெருமாள் நல்லூர்லேருந்து பேர் பெரு நல்லூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பு ஐனாவரம் டெய்லர் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அதே தான் வந்து கோபால் சாமல்பட்டியிலேருந்து ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்க வந்து பொண்ணு சங்கம் பட்டியிலேருந்து பொன் படி சங்கம் சட்டி பொடி கட்டி பங்கம் கபடி அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன் அவங்களும் பொண்ணு சங்கம் பட்டியிலேருந்து சக்தி கட்டி சக்தி ச இக்கு இக்கெல்லாம் இல்லையே ஆக்சுவலாக தீயும் இல்லை சக்தி கட்டி படி படி பொடி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்தோனி ராஜ் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. வீரராகவன் அவங்களும் அதே தான் நடராஜன் சுப்பையா புத்தகம்லேருந்து பொட்டி பொன் படி தட்டி பாட்டி கடி தங்கம் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத எழுத்துக்கள் நிறைய நேர்கள் அது மாதிரி போடுறீங்க எதனாலன்னு புரியல எனக்கு. டிநகர் ரங்கராஜன் அவங்களும் வந்து பொன் பட்டி சங்கம் சட்டி படி பொடின்னு போட்டிருக்காங்க. தேனி ஹரிராமும் அவரும் வந்து பொட்டி பொன் பொன் அதாவது இரண்டு சுழி பொன் மூணு சுழி போட்ட பொன் அப்படிங்கிறது அரைகுறையான வார்த்தை. பாட்டி தங்கம் தட்டி தடி கடி பொடி பொட்டி பாகம் கண் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சு மொழியில் வர வார்த்தைகள்லாம் வேண்டாம் சரியான வார்த்தைகள் மட்டும் நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு மாலினி தேவி அருணாச்சலம் அவங்க வந்து பொன் படி கடி கட்டி பொட்டி சட்டி பொடி பங்கம் சங்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. முகமது மியான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் வந்து மேலப்பட்ட மங்கலம்லேருந்து பட்டம் மேகம் மட்டம் கலம் மங்கலம் கமம் பங்கம் படம் மடம் கமம் மலம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன் வந்து பொண்ணு தங்கம் பட்டின்னு வெறும்னு போட்டிருக்காரு. கமலம் மடம் மேகம் பலம் பட்டம்னு அடுத்த பதிவில் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மீரா வெங்கட்ராமன் பொண்ணுன்னு போட்டிருக்காங்க. அன்பு ராணி அவங்களும் வந்து வார்த்தைகள் போட்டிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மீரா வெங்கட்ராமன் ஏழுக்கிணறு தேவா மாலினி தேவி அருணாச்சலம் தேனி ஹரிராம் அவரே எல்லா நேர்களுமே நம்ம சொன்ன எல்லா ஊர்களோட பெயர்கள்லேருந்தும் வார்த்தைகள் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் கனகராஜ் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏழுக்கிணறு தேவா அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புராணி வீரதுரை அவங்க போட்டிருக்காங்க. வேறு யார் கமலா வரதன் அவங்க புருசைனா முத்துக்குமரன் சாந்தி ரமேஷ் அவங்க அதுக்கப்புறம் வந்து ஆரணி பாப்பாம்பட்டி ஆண்டாள் தேவமணி எல்லா நேர்களுமே இப்போ நம்ம சொன்ன ஊர்களோட பெயர்கள்லேருந்து பொதுவான எல்லாரும் படித்த அதே வார்த்தைகள் தான் மற்ற நேயர்களும் வந்து கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஸோ நிகழ்ச்சியில் நாம் வந்து அடுத்தது எந்த ஊரோட பெயர் சொல்லியிருந்தோம்னு தெரியும் உங்களுக்கு. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்னென்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்சுட்டே இந்த பாடல் கேளுங்க. இந்த பாடல் எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா கோவா அப்படிங்கிற படத்துலேருந்து அஜீஷ் ஆண்ட்ரியா இவங்களோட குரல்களில் கங்கையமரனோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் எந்த ஊர் பெயர் நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்க பெரிய பள்ளி பாளையம் அப்படிங்கிற ஊர் பெயர்லேருந்து என்னென்ன வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்சுக்கிட்டே இந்த பாடல் கேளுங்க.

0: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நாம் வந்து நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சுன்னு சொல்லலாம். வந்து ஒரு ஊரோட பெயர் சொல்லியிருந்தோம், என்ன ஊரோட பெயர் அப்படின்னாக்க பெரிய பள்ளி பாளையம். முதலியர் வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் தஞ்சாவூர் மாவட்டம் கிளான வீட்ல இருந்து உஷா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: பெருமை.
0: பெருமையா? மையும் இல்ல ரூவும் இல்லையே.
1: பண்மை பாடம்.
0: என்னங்க
1: பண்மை பாடம்?
0: பெரிய பள்ளி பாளையம் தானே நான்
1: சொன்னேன்.
0: நீங்க ரேடியோ வேற கேட்டுட்டே சொல்றதுனால எக்கோ கேட்டுட்டே இருக்கு. சரிங்களா, நன்றி. அடுத்த நேர் பார்க்கலாம். வணக்கம்.
2: பயம் பாளை.
0: பயம். பயம் பாளை. ஓகே சூப்பர். யார் பேசுறீங்க?
2: ரேவதி அம்புத்தூர்ல இருந்து.
0: ஓகே நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
3: கலக்கல் அரங்கம் சூப்பர். கலக்கல கலக்கிட்டு இருக்கீங்க.
0: யார் பேசுறீங்க?
3: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம். சூப்பர். பெரிய பள்ளி பாளையம் சொல்லிருக்கீங்களா? பெரிய பாளை.
0: பாளை.
3: பயம்.
0: பயம். பெரிய பள்ளி பாளையம். நன்றி. ஓகே, சோ நாம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சி
4: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம் சபாஷ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:01.

0: மேடம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த அலைவரிசைகளில் நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

ஆமர்களே, இது என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்று கேள்விகளுக்கான பதில்களோடு இணையும் நேரம் இது. காலம் நதியை போன்றது, உற்பத்தியாகும் இடத்திற்கு அது ஒருபோதும் திரும்பவே திரும்பாது. ரிவரல் அப்படின்ற அறிஞருடைய இந்த சிந்தனையோட ரொம்ப அழகாக நம்ம இணையலாம் இந்த கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில். உண்மைதான் இல்லையா? நேரம் இப்போது நமக்கு வந்து 10:02 ஆயிருச்சு. 11 வரையிலும் வந்து இந்த நிகழ்ச்சி கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே அந்த அறிஞர் சொன்ன மாதிரி உற்பத்தியாகும் இடத்திற்கு திரும்ப வராது. இந்த 10:02 அப்படின்ற நேரம் வந்து நம்ம கையில் இல்லை. அப்போது அந்த நதியை எப்படி போற்று பாதுகாக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் நேரத்தையும் போற்ற வேண்டும் அப்படின்ற சிந்தனையோடு நாம் இன்றைக்கி கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரி, எப்பவும் போல் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நம்ம குறிப்பும் சொல்லும் அதில் தான் இணைய போகிறோம். கொடுக்கப்படும் குறிப்புகளுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சொல் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க. குறிப்பாக எது எந்த பொருண்மையில் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா, இந்த நாளுக்கான சிறப்பாகவே நம்ம கூட எடுத்துக்கலாமே. என்னவா இருக்கும் இந்த பாடலை கேளுங்க, நிச்சயமாக தெரியும். அதுக்கப்புறமா நாம் கேள்விகளுக்குள்ளே போகும்போது எது தொடர்பான ஒரு கேள்வி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: காவிரியே காவிரியின் பாடல் கேட்டாச்சு. ஏன்னா இந்த நாளில் நாம் நிச்சயமாக வந்து அந்த நதிக்கரை நீர்நிலைகள் பொதுவாக நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நீர்நிலைகளை இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நாம் வந்து நிறைய கூடக்கூடிய மக்கள் கூடக்கூடிய ஒரு இடமாக நாம் வந்து பார்க்குறோம். நாம் கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. கங்கையம்பரன் ஏற்றி இளையராஜா இசையமைத்த பாடல் அர்ச்சனை பூக்கள் திரைப்படத்திலிருந்து வந்தது. சரி, பாடல் சொல்லிட்டீங்க, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியோட தலைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய குறிப்பும் சொல்லும்ல, இது தொடர்பான அதாவது நீர்நிலைகள் தொடர்பான பெயர்கள் தான் இருக்க போகுது. அது வந்து நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது கடல், ஆறு, ஏரி, குளம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அப்படி அந்த மாதிரியான சொற்கள் அதில் இருக்கும். ஒரு ஏரியின் பெயரோ ஆற்றின் பெயரோ குளத்தின் பெயரோ அந்த மாதிரி இருக்கும், இல்லைன்னா நீர்நிலைகளோடைய பெயரே அதில் இருக்கலாம். சரியா, அது என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச சொல்லுங்கள், நம்ம கேட்கலாம். சரி, இப்போது எந்த எண்களில் வரணும் அப்படின்ற கேள்வியும் இருக்கும் இல்லையா. 044 வந்து இணைப்பு எண், 295208533 மற்றும் ஒரு எண் 28389871 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. நாம் இன்றைக்கி இந்த குறிப்பம் சொல்லும் நிகழ்ச்சியில் நீர்நிலைகளுடைய பெயர்களோடு நம்ம சந்திக்கலாம். சரி, முதல்ல ஒரு நேயர் வந்திருக்காங்க, யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஆ, வணக்கம் சகோதரி. வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுகிறேன்.
0: உங்கள் பேர் சொல்லுங்க.
1: சாமிநாதன், வேலூர்.
0: காவியநாதனா? நீர்நிலைகளோட பெயர்களோட இருக்கும் சரியா, என்னன்றத வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். முதல் இந்த சொல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா மலரை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. மலர்,
1: தாமரை குளம்.
0: இல்ல இல்ல, நீங்க வந்து ஒரு குறிப்புக்குள்ளேயே கடகடன்னு போயிட்டீங்க. மலரை குறிக்கும் ஒரு சொல் இருக்கு. மான், இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. அம்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. இந்த மூணையும் சேர்த்தீங்கன்னா ஒரு நீர்நிலை பேரோட வரும். மலர், அம்பு.
1: முதல்ல வரது மலருங்களா?
0: ஆ, மலரை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த சொல்லுக்குள்ள இருக்கு முதல்ல இரண்டாவது அப்படின்றதெல்லாம் இல்லை, இந்த சொல்லுக்குள்ள அதெல்லாம் இருக்கு. இல்ல இல்ல, முயற்சி பண்ணலாம். வாழ்த்துக்கள். வணக்கம். நீங்க தான் சொல்லணும், யார் வந்திருக்கீங்கன்னு உங்க ஊரும் பேரும் சொல்லுங்க.
2: செந்தில்கண்ணன், பேரளம்.
0: பேரளம்ல இருந்து சொல்லுங்க. நிகழ்ச்சி கேக்குறீங்களா?
3: வணக்கம்.
0: நீங்க நிகழ்ச்சி கேட்டீங்கன்னா, அதாவது குறிப்புகளை கேட்டீங்கன்னா தான்

0: பதில் சொல்ல முடியும். இது வந்து நீர்நிலைகளுடைய பெயர்கள் வந்து நாம சொல்லிட்டு இருக்கிறோம், அது கேட்டீங்களா? ஏன்னா அதாவது இதுல என்ன ஒரு, ஆஹா, அவருடைய இணைப்பு கட்டாயிருச்சு. என்னன்னா, நம்ம வந்து இப்போ நீர்நிலைகளோட பெயர் அப்படி கொடுத்துட்டு இருக்கோம், தொடர்ந்து கேட்கிறவங்களுக்கு தெரியும். வணக்கம்.
1: ஹலோ, அந்தமான்.
0: அந்தமானா? உங்க எங்க அந்தமான்ல இருந்து பேசுறீங்களா? கேள்வி என்ன அப்படின்றதையே வந்து அவங்க மனசில் வைக்கல, கடகடன்னு வந்தாங்க, ஏதோ ஒரு பதிலை சொல்லிட்டு போயிட்டாங்க. வணக்கம். வணக்கம், ரேடியோ ப்ளீஸ் ஆஃப் பண்ணுங்க. வணக்கம், ரேடியோ ஆஃப் பண்ணலைன்னா நீங்கள் பேசுறது யாருக்குமே கேட்காது நண்பா. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வாங்க.
1: நலமா
0: இருக்கேன், சொல்லுங்க. கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிங்களா என்ன நீர்நிலை அப்படின்றத?
1: கொள்ளடம், காவிரி.
0: எப்படி இந்த குறிப்புகளை வச்சுல நீங்க சொல்லணும். வணக்கம். இந்த நீர்நிலைக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மலரை குறிக்கக்கூடிய ஒரு சொல், மானை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அம்பு அதை குறிக்கும் ஒரு சொல், மூன்றும் இதில் இருக்கு. வணக்கம். இணைப்பு கிடைக்கிற நேர்கள் வந்து நீங்கள் உடனே பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நேருக்கு வந்து அது வழி கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைனா அது தொடர்ந்து கட் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. வணக்கம். வணக்கம் பவத் பாரதி. சொல்லுங்க
1: கண்ணன்.
0: மலர். இது வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு கூடுதல் குறிப்பு கொடுக்கணும்னா, ஒரு ஏரியின் பெயர், ஏரி அப்படின்றத நான் சொல்லிட்டேன், ஒரு ஏரியின் பெயர்.
1: ஏரியின் பெயர்.
0: அதை வச்சுட்டு தான் அவர் சொன்னாரா அந்தமான் அப்படின்னு? மானை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு
1: கேட்டிருந்தேன்.
0: இல்லை இல்லை இல்லை இல்லை. நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க ஹரி.
2: மானுக்கு
0: மறை, இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சொல், இன்னொரு சொல் இருக்கு, அதனால தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலான்னு எடுத்தோம்.
2: அம்புக்கு வந்து
0: கனை இல்ல, இன்னொன்னு இருக்கு, ஓரெழுத்து ஒரு மொழி. அம்புக்கு கனை தவிர்த்து இன்னொரு சொல் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில இருக்கு. இல்ல இல்ல இல்ல, முயற்சிக்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்மா.
0: வாங்கங்க, யார் பேசுறீங்க?
3: அம்மா வணக்கம்மா, பட்டுக்கோட்டையில இருந்து முருகேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
3: நீங்க சொன்னது வந்து தாமிரபரணி யாருன்னு நினைக்கிறமா?
0: தாமிரபரணியா?
3: தாமரை, மலர் பேரு தாமரை.
0: தாமரை எப்படி வரும்? தாமிரபரணிக்குள்ள வந்து தாமரை இல்லையே. தாமிரபரணின்ற சொல்லுக்குள்ள தாமரைன்ற மலர் அந்த சொல் இல்லையே. மலரை குறிக்கும் ஒரு சொல், நான் மலரின் பெயர்னு கேட்கல, தாமரை மல்லி ரோஜா அப்படி கேட்கல, மலரை குறிக்கக்கூடிய பூ மலர் அப்படி சொல்றோம் இல்லையா, அது மலரை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல் இருக்கு, அதுவும் ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி சொல் தான் அது. மானை குறிக்கக்கூடிய சொல், அம்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல். நன்றி நன்றி நன்றி நன்றி. இது ஒரு ஏரியின் பெயர். வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: காட்டுப்பாக்கத்தில் மாரசாமி.
0: சொல்லுங்க.
4: தாமரைக்குளம். தாமரைக்குளம்
0: ஏரியின் பெயர் அப்படின்னு நான் சொன்னேன், குளம் கிடையாது, நான் ஒரு ஏரியுடைய பெயர். நிறைய நம்ம தமிழகத்து ஏரி இருக்கு இல்லையா?
4: செம்பரம்பாக்கம் ஏரி.
0: இல்லை இல்லை இல்லை இல்லை, அவ்வளோ சிரமமாக இருக்குது இல்லையே. ஆக்சுவலி வந்து இது மலரை குறிக்கக்கூடியது ஓரெழுத்து ஒரு மொழி, அம்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல், மான் அது வேணால் கொஞ்சம் நம்ம அதிகம் தெரியாத ஒரு சொல்லாக இருக்கலாம், தைரியமான பெண்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் அதில் இருக்குது. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வாங்க.
5: ஆவூர் பாலன்.
0: எங்கேருந்து?
5: ஆவூர் பாலன்.
0: ஆவூரா? அது எந்த பகுதியில் இருக்கு ஆவூர்?
5: கும்பகோணம் பக்கத்தில்.
0: கும்பகோணம் பக்கத்துலையா? சரி சொல்லுங்க, நீங்க கண்டிப்பா இந்த இதுக்கு பதில் சொல்லணும். எந்த எந்த ஏரியோட பெயர் நான் கேட்டிருக்கேன்?
5: கௌரி.
0: கௌரி இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல.

0: ஓ, மானை குறிக்கும் சொல்னு கேட்டிருக்காங்க. வணக்கம்,
1: வணக்கம்,
0: வாங்க.
1: ஹலோ.
0: இல்ல, உங்க பேர் சொல்லுங்க. நீங்க முதல்ல
1: உஷா.
0: எங்க இருந்து உஷாமா பேசுறீங்க?
1: கேளம்பாக்கம்.
0: கேளம்பாக்கத்துல சொல்லுங்கம்மா.
1: ஆமா, வீராணம் ஏரியா.
0: வீராணம் ஏரியா அப்படின்னு என்கிட்ட கேக்குறீங்க, எப்படி நீங்க சொல்றீங்க?
1: நான் கெஸ்டா தான் சொல்றேன்.
0: கெஸ்டா
1: வீரம் இருக்கின்றது.
0: ஆனா இருந்தா

0: வீரன்னு சொல்லுவோம், பெண்ணா இருந்தா வீரின்னு சொல்லுவோம். அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீரின்ற சொல்லு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க பெரிய வீரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்களை வந்து வீரன் சொல்லுவோம், பெண்களை வீரின்னு சொல்லுவோம். வாழ்த்துக்கள் சொல்லணும். வீராணம் ஏறி மிகச்சரியான பதில்.
1: ஐயோ ரொம்ப ரொம்ப
0: முதல் முறையா வந்து சரியா பதில் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
1: ரொம்ப சந்தோஷம் மேடம், நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி.
0: பரவாயில்ல பரவாயில்ல, இன்னும் நாள் ட்ரை பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதாவது மலரை குறிக்கக்கூடியது வி அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழி, தைரியமான பெண் வீரி, அம்பு அது வந்து ஏ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழி. மானை குறிக்கக்கூடிய ஒரு சொல்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஏனம் அப்படின்ற ஒரு சொல் வந்து மானை குறிக்கக்கூடியது. ஏனம்னா பன்றி, இரண்டு சுழி நகரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நகரம் வந்ததுன்னா அது வந்து பன்றியை குறிக்கக்கூடியது. மூன்று சுழி நகரம் நம்ம போட்டோம் அப்படின்னா ஏனம் அப்படின்னா அது மானை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த சொற்களையெல்லாம் சேர்த்திங்கன்னா வீராணம் ஏறி நமக்கு கிடைக்கும். சரியா? சரி வாங்க ஒரு பாடல் கேட்டுடலாம்.

0: உழவன் மகன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாஸ்தவின் குழுவினர் பாடியிருந்த பாடலை கேட்டோம். ஆபாவான் நீங்க ஏற்றிய பாடலுக்கு இசையமைத்திருந்தார்கள் மனோஜ்
1: கியான்.
2: क्यों छोटे साहब, वैक्यूम इवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके।

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இது என் கேள்விக்கு என்ன பதில். தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி 2952208853 மற்றும் ஒரு 2838981871 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க கொடுக்கக்கூடிய குறிப்புகள், அந்த குறிப்புகளுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய நீர்நிலைகள் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சு சொல்லலாம். இப்போ வீராணம் ஏரி அங்கே போயிட்டு வந்தாச்சு, அடுத்த ஒரு நீர்நிலை எங்கே போகலாம் தெரிஞ்சுக்கலாம். நேர்கள்ட்ட கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க? நீர்நிலையோட பெயர் மட்டும், அதாவது இதுல வந்து பேர் வராது, பாறு ஏரி கடல் அப்படிலாம் இருக்கு இல்லையா, தனித்தனியா நம்ம வந்து பொதுப்படையா சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு நீர்நிலையோட பெயர் தான் இந்த குறிப்புகளுக்குள்ள இருக்கு. முயற்சி பண்ணலாம். அதாவது குறிப்பு என்னன்னா, பூ கட்டுறோம் இல்லையா, பூ தொடுக்கிறோம்ல, அதுல ஒரு வகை, விளக்கில் ஒரு வகை, விளக்கேத்துறோம் இல்லையா, அந்த விளக்கில் ஒரு வகை, இல்ல இல்ல பூ தொடுத்தல ஒரு வகை. அத வந்து நாம நிறைய இப்போ மாலை தார் அப்படிலாம் இண்டை அப்படிலாம் கட்டுறோம்ல, அது மாதிரி விளக்கில் ஒரு வகை, ரெண்டும் சேர்ந்து ஒரு சொல்ல வரும். அப்புறம் இப்போலாம் வந்து நாம நிறைய தங்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, நம்ம வெளியூர்லாம் போனோம்னா பழங்காலத்துல அந்த மாதிரி தங்கக்கூடிய விடுதிக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க, அது என்ன பேர்? இந்த சொல்லும் இருக்கு. உணவுக்கும் கண்ணாடிக்கும் பொதுவான ஒரு சொல், உணவுக்கும் கண்ணாடிக்கும் பொதுவான ஒரு சொல், இது ஒரு நீர்நிலையுடைய பெயர். வாழ்த்துக்கள். முதல்ல முயற்சி எடுத்து நீங்க வந்ததுக்கே வாழ்த்துக்கள். நன்றி நன்றி,
1: ரொம்ப நன்றி மேடம்,
0: மகிழ்ச்சி. வணக்கம், வாங்க. வணக்கம் பவத் பாரதி.
2: சத்ரம் மேடம்.
0: நீங்க யார் பேசுறது? முதல்ல
2: சரவணன் மேடம்.
0: எங்க இருந்து சரவணன் பேசுறீங்க?
2: கும்பகோணத்துல பேசுறேன் மேடம்.
0: கும்பகோணத்துல இருந்து. இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? முதல் முறையா பேசுறீங்களா?
2: இப்ப இந்த நிகழ்ச்சி முதல் முறை பேசுறேன்.
0: முதல் முறையா பேசுறீங்க, சரி. கும்பகோணத்துல இருந்து சரவணன்.
2: ஆமா
0: சரி, நீங்க கொஞ்சம் உங்க ரேடியோ விட்டு தள்ளி வந்துடலாமா?
2: சரிங்க மேடம்.
0: ஏன்னா நீங்க பேசுறது அப்படியே கேக்கும், அதனால
2: வந்துட்டீங்களா?
0: இப்ப சொல்லுங்க.
2: சத்திரம்.
0: சத்திரம் ஒரு குறிப்புக்கான பதில், சூப்பர். அடுத்து, முந்தைய கால தங்கும் விடுதி சத்திரம். இன்னும் ரெண்டு குறிப்பு கொடுத்திருந்தனே, பூ கட்டுறதுல ஒரு வகை, அதே சொல் வந்து விளக்கோட ஒரு வகையும் குறிக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். உணவுக்கும் கண்ணாடிக்கும் பொதுவான ஒரு சொல்
2: விடுதி.
0: விடுதி எதுக்கு சொல்றீங்க?
2: தங்குறது
0: இல்ல, அது நீங்க சொல்லிட்டீங்க, சத்திரம்னு சரியான பதில் சொல்லிட்டீங்க. இன்னும் இரண்டு குறிப்பு கொடுத்திருந்தேன்.
2: நீர்நிலையோட பேர்
0: தெரிஞ்சிடும். ஏரி அப்படின்னு ஒரு சொல் வந்ததோ அதே மாதிரி ஒரு

0: சொல்வரும். சரி, அதை அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வீராணம்
0: ஏரினு ஒரு ஏரியோட பேர் சொன்னோம், இப்போ வந்து நீர்நிலையோட பேர் மட்டும்தான் அது அப்படின்னு கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட நீங்க பக்கத்துல வந்துட்டீங்க. ஆனா இதுல சிவன்றதுக்கு என்ன குறிப்பு இருக்கு? கொடுத்த மூணு குறிப்புல சத்திரம் இருக்கு, சிவ அப்படின்றதுக்கான குறிப்புகள் இல்ல இல்லையா?
2: உணவு கண்ணாடிக்கு வந்து அந்த இது சொல்லுவாங்க.
0: எது கண்ணாடியிலயும் அது இருக்கும். நம்ம சாப்பாட்டு ஒரு ஒரு உணவு பதார்த்தமாகவும் நம்ம ஒன்னு பயன்படுத்துவோம். ரெண்டும் ஒரே சொல். எப்படி பூத்தொடுத்தல ஒரு வகை, விளக்கில் ஒரு வகை, சர விளக்குன்னு சொல்றோமா? விளக்கு சரம்னு சொல்லுவோம், சர விளக்குன்னு சொல்லுவோம். அது ரெண்டும் எப்படி ஒரே சொல்லும், அதே மாதிரி கண்ணாடியிலையும் இருக்கும், முகம் பார்க்குற கண்ணாடியிலையும் இருக்கும். நாம ஒரு உணவு பதார்த்தமாகவும் அதை பயன்படுத்துறோம். இல்லை இல்லை இல்லை, கல் நம்ம சாப்பிட்றோமா என்ன? வணக்கம். வணக்கம்.
3: ரமா ரவி பேசுறேம்மா.
0: வாங்கம்மா வாங்க, சொல்லுங்க. முதல்ல வாழ்த்துக்கள் தியாகராயனார் சொன்னதுக்கு.
3: சமுத்திரம். அது
0: சமுத்திரம், சூப்பர். இரட்டை வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: சத்திரம் வந்து விளக்கு வந்து திரி.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல, திரி அது சமுத்திரத்துல திரி இல்லையே.
3: ஓ சரி, அப்ப வந்து
0: அது வந்து சரம், விளக்கில் ஒரு வகை வந்து சர விளக்கு சொல்லுவோம் இல்லையா? சர விளக்கு. உணவுக்கும் கண்ணாடிக்கும் பொதுவான
3: கண்ணாடி உணவு வந்து ரசம்.
0: ரசம் தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக இந்த சமுத்திரம் அப்படின்ற சொல்ல எடுத்தோம். ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி
0: நன்றி நன்றி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய அந்த சமுத்திர பகுதிகள்ல எல்லாம் எப்படி காவிரி ஆற்றங்கரையில ஒவ்வொரு ஆற்றங்கரையிலயும் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி அந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அங்கும் போய், ஏன்னா நீர் அது வந்து நம்ம தெய்வமாக பெண்ணாக மதிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு நம்ம கிட்ட இருக்குது. அதற்கு நம்ம பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக தான் நம்ம இந்த ஆடிப்பெருக்கு நாள் வந்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அழகா சமுத்திரம் அப்படின்ற பதில் சொன்னாங்க. வாங்க பாடலுக்கு போயிடலாம்.

0: எங்கள் வாத்தியார் இந்த திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடலை கேட்டும் பாடியிருந்தார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.
1: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தானே ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்டா
2: என்ன கீதா செய்யறது? லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
1: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
2: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
1: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
2: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
1: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயிலிருந்து நம்மள பாதுகாக்கும்.
2: இவ்வளவு தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
1: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.

0: நேர்கள் இணைந்திருக்கும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நண்பர் வணக்கம். என்னாச்சு இணைப்புல வந்தாங்க, அவங்களுடைய இணைப்பு கட் ஆயிடுச்சு. வணக்கம் வணக்கம். நீங்க ரேடியோ விட்டு தள்ளி வரலாமா?
1: வந்துடுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா.
0: வந்துட்டீங்களா? நல்லது. எதுக்காக அப்படி சொல்றோம்னா, இப்போ நீங்க தள்ளி வந்தீங்கன்னா தான் நீங்க பேசுறது எல்லாருக்கும் தெளிவா கேட்கும். ஓகேவா? இல்லைன்னா ரேடியோல வர்ற வாய்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், எக்கோ வந்துட்டே இருக்கும். அதனாலதான் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க உங்க ஊரும் பேரும்.
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம்.

0: நலமா இருக்கும். திருபுவனத்துல இருந்து பேசுறீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி,
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி. இப்போ வந்து கேள்விக்கு போகலாம். நாம நீர்நிலைகளுடைய பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த நீர்நிலையுடைய பெயருக்குள்ள பாத்தீங்கன்னா, ஒரு 12 மாதங்கள்ல ஒரு மாதத்தின் பெயர் இருக்கு, ஒரு மரத்தின் பெயர் இருக்கு, சரி என்பதை குறிக்கக்கூடிய வேற ஒரு சொல் இருக்கு.
1: சரி
0: சரி அப்படின்னு சொல்றோம்ல, அதை குறிக்கும் ஒரு சொல். இந்த மூணையும் சேர்த்தீங்கன்னா ஒரு ஒரு நீர்நிலையுடைய பெயர் கிடைக்கும். பனிரெண்டு மாதங்கள்ல ஒரு மாதத்தின் பெயர் இதுல இருக்கு. ஓகேவா? அடுத்து ஒரு மரத்தின் பெயர். அடுத்து சரி என்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரி அப்படின்னு சொல்றோம்ல, அதை குறிக்கும் வேற ஒரு சொல். சரி, நம்ம அடுத்த நேரத்தை கேப்போமா? நன்றிங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வாங்க.
2: இன்னைக்கு நான் பேர் ராஜலட்சுமி மேடம். இன்னைக்கு வந்து நீர்நிலைகளுக்கு மரியாதை செலுத்துற நாள் ஆடிப்பெருக்கு, அது சம்பந்தமா கேக்குறது ரொம்ப அருமை.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
2: சென்னையில இருந்து பேசுறது மேடம்.
0: சென்னையில எந்த பகுதிமா?
2: வெஸ்ட் மாம்பலம்.
0: வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க. கண்டுபிடிக்க முடிஞ்சதா? அதாவது இந்த ஒரு மாதத்து 12 மாதங்கள்ல ஒரு மாதத்தின் பெயர், ஒரு மரத்தின் பெயர், சரி என்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த மூன்றை சேர்த்தீங்கன்னா ஒரு நீர்நிலை கிடைக்கும். பரவாயில்லங்கம்மா, மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வணக்கம். இது ஒரு ஆற்றின் பெயர். வணக்கம்.
3: மதுராந்தகம் ஏரியா மேடம்.
0: ஆறு ஆறு. இது ஏரி இல்ல, இது ஆறு. யார் நீங்க? யார் முதல்ல? உங்க பேர் சொல்லுங்க. அதாவது நண்பர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் தான். ஏன் அப்படின்னா, வர்றவங்க முதல்ல உங்க ஊரும் பேரும் சொல்லிடுங்க. ஒரு முறை பங்கெடுத்துட்டு திரும்ப வர்றாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால உங்க ஊரும் பேரும் சொல்லிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஏன்னா இதுல என்ன ஒரு தயக்கம் நமக்கு. வணக்கம். வணக்கம். வாங்க.
4: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: வாங்கம்மா, சொல்லுங்கம்மா. பரமக்குடி, நீங்க எந்த பண்பலையில வரீங்க? ஒரு பெயர். ஆமா, இந்த பெயருக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்கள் 12 ஒரு மாதத்தோட பெயர் இருக்கு, ஒரு மரத்தின் பெயர் இருக்கு, சரி என்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. இல்ல, பரவாயில்லம்மா, வாழ்த்துக்கள். வணக்கம். இது கடலூர் பகுதியில இருக்கக்கூடியது. வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
0: ரேடியோ பக்கத்துல இருக்கா? வணக்கம். வணக்கம். ரேடியோ பக்கத்துல இருந்து
5: பேசுறீங்களா?
0: ஒரு 1.5 நிமிஷம் முன்னாடி சொன்னது அங்க ஆப்ல போயிட்டு இருக்குது. எங்க இருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? இல்ல இல்ல, நீங்க யார் பேசுறீங்க?
5: என்ன
0: ஆறு? இல்ல இல்ல, இது வந்து இந்த கடலூர் பகுதி, கடலூர் கள்ளக்குறிச்சி பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஆற்றின் பெயர். ஏன்னா இந்த மாதங்கள் சேர்ந்து வரணும்ல. ஒரு மாதத்தின் பெயர் ஆடி, ஒரு மரத்தின் பெயர் இருக்கு, ஒரு மரத்தின் பெயர் விஷம், அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இருக்கு. நஞ்சு சொல்லுவோம்ல, அதை குறிக்கும் இன்னொரு சொல். விஷம், நஞ்சு, அதை குறிக்கக்கூடிய இன்னும் ஒரு சொல். நன்றி நன்றி நன்றி. பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஒரு மரத்தின்

0: பெயர் அதே சொல் தான், நஞ்சு விடம் அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் கூட. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: யார் பேசுறீங்கய்யா?
1: வீரராகவன்.
0: எங்க இருந்து? மாதவரத்துல இருந்து. சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா?
1: ஆணிமுத்து ஆறாமா?
0: ஆணிமுத்து ஆறா?
1: ஆணிமுத்து ஆறு.
0: எங்க இருக்குது? எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி ஒரு ஆறு நான் கேள்வி மணிமுத்தாரா அப்படி வந்து ரெண்டு இருக்கு, ரெண்டு மணிமுத்தாறு இருக்கு. ஆமா, இது என்னன்ற தெரிஞ்சுக்கலாம். கடலூர் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் அந்த ஆறு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆறு கூட. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
2: சொல்லுங்க
0: பிரமிளா. தெரியும். குறிப்புகள் சொல்லலாமா?
2: இதுல வந்து ஆம் சரி.
0: ஓ சரி, நான் ஒத்துக்கிறேன். அப்புறம்
2: ஆலம்,
0: மரம் ஆலம். அதேதான் நம்ம வந்து விடம் விஷத்துக்கும் வந்து ஆலம் சொல்லுவோம் தெரியுமா? கண்டுபிடிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஆலம் அப்படின்றது வந்து நஞ்சை குறிக்கக்கூடிய ஒரு சொல். பெருமானுக்கு வந்து சொல்லும் போது ஆலகால கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆலம் உண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரருக்கு வந்து ஆலால கண்டன் ஒரு பேர் உண்டு. சரி, மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள்மா.
2: ஆடி மாதம்.
0: ஆடி மாதம். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி
2: நன்றி.

நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் மனசுக்கேத்த மகராசா திரைப்படத்திற்காக காளிதாசன் ஏற்றி தேவா இசையமைத்திருந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் கேட்டு ரசித்தோம் அந்த பாடலை.

நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை. இணைந்திருக்கிறோம் நேர்களே, பவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியாக நேர்கள் ரொம்ப அழகாக கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. கும்பகோணம் பண்பலை 100.101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நேர்கள் எல்லாரும் இணைந்து பங்கெடுத்து சிறப்பித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் இந்த நாளுக்கான ஒரு சிறப்பாக நீர்நிலைகளுடைய பெயர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுட்ருக்கோம் இல்லையா. சரி, அடுத்து நாம கேட்க போற அந்த ஒரு சொல்லின் குறிப்பு என்ன? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கும் ஐயா. கையப்பாக்கத்தில இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி.
1: இன்னைக்கு நாள் ஆடி பெருக்கு உடல் அந்த கடல், இது வரைக்கும் கடல் தான் சொல்லுவாங்க, சமுத்திர வார்த்தை கேட்டது இல்ல.
0: கடலும் சேர்த்து வான சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வானத்தையும் கடலோடு இணைத்து சொல்லக்கூடிய ஒரு சொல் அது.
1: நீல வானம்,
0: வான சமுத்திரம் அப்படின்னு ஒரு சொல்லும் உண்டு. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இன்னைக்கு இப்போ உங்களுக்கான குறிப்பு நான் சொல்றேன். இந்த நீர்நிலையோட பேர்ல காற்றை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. காற்று அதை குறிக்கும் ஒரு சொல்.

0: விலங்குகளுக்கு இருப்பது, விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய ஒன்று. காப்பாற்றுதல், கடத்துதல், இதை குறிக்கும் ஒரு சொல். காப்பாற்றுதல், கடத்துதல், இது உடல் உறுப்புகளில் ஒன்று. அந்த ஒரு சொல்லலையும் இதை எடுக்கலாம். நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ஒன்று. இந்த மூன்று குறிப்பையும் சேர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நீர்நிலையோட பெயர் கிடைக்கும். நீர்நிலை இப்போ நான் அதான் சொன்னோம், ஆறு, ஏரி, குளம்லாம் சொன்னோம்ல, அது மாதிரி ஒரு நீர்நிலை. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் வந்திருக்கீங்க?
1: பன்னீர்செல்வம்.
0: பன்னீர்செல்வம் எங்க இருந்து? திருவாலங்காடா? திருவாலங்காட்டுல இருந்து. சொல்லுங்க, இந்த குறிப்பு கேட்டீங்களா? இந்த நீர்நிலையோட பெயருக்குள்ள பாத்தீங்கன்னா காற்றை குறிக்கும் ஒரு சொல் இருக்கு, விலங்குகளுக்கு இருப்பது, அடுத்து வந்து காப்பாற்றுதல், கடத்துதல், அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. இந்த மூன்றையும் சேர்த்தா ஒரு நீர்நிலையோட பெயர் கிடைக்கும். சரி, அடுத்த நீர் கண்டுபிடிக்காங்களான்னு பாப்போம். அவங்க இணைப்பு இதாயிருச்சு. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க? சொல்லுங்க தேவா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதே மகிழ்ச்சியோட பதிலுக்கு வாங்க சார். பதில் தெரியுமா?
2: வாய்க்கால். வாய்க்காலா?
0: எப்படி?
2: உடல் உறுப்பு சொன்னீங்க, கால்.
0: உடல் உறுப்பு. ஓ சரி.
2: வாய்க்கால் விட.
0: ஓ, அந்த ஒரு இது வச்சு நீங்க வாய்க்கால் சொல்லிட்டீங்களா?
2: ஆமா.
0: ஆஹா, இது மத்த குறிப்புகள் இருக்கே. பரவாயில்ல பரவாயில்ல, பதில் சரியா வந்துருச்சு. ஆனா குறிப்புக்கு பதில் சொல்லணுமே. வணக்கம்.
3: வாயு ஒரு பதில் வரும்.
0: யாரு யா இப்ப பேசுறவங்க? யாரு?
3: அம்பத்தூர்ல ஸ்ரீராம் பேசுறேன் மேடம்.
0: அம்பத்தூர்ல இருந்து
3: ஸ்ரீராம்.
0: சொல்லுங்க, ஏன்னா நீங்க பேர் சொன்னாதானே எனக்கு தெரியும்.
3: சரி, வாயுன்னு ஒரு இது வரும் காத்துக்கு.
0: வாயு இதுல வராதே, வாயு அப்படின்ற வார்த்தை இல்லையே வாய்க்கால்குள்ள.
3: விலங்குக்கு வந்து வால் இருக்கு.
0: விலங்குக்கு இருப்பது வால். சரி, அடுத்து.
3: வெள்ளாறு.
0: இல்ல நண்பா, வாய்க்கால்னு பதில் சொல்லிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இத நான் சொல்லி முடிச்சுட்டு பாடலுக்கு போயிடலாம். காற்றை குறிக்கக்கூடிய சொல் கால் அப்படின்றது. காற்றுக்கு கால் அப்படின்னு, மாறுதம்னு ஒரு சொல்லுண்டு, கால் அப்படின்னு ஒரு சொல்லுண்டு. விலங்குகளுக்கு இருப்பது வால். இன்னொன்று கேட்டோம் இல்லையா, காப்பாற்றுதல், கடத்துதல், உடல் உறுப்புகளில் ஒன்று. உடல் உறுப்புகளில் ஒன்று வாய் அப்படின்றது. அதே நேரம் அதே வாய் அப்படின்றது தான் ஒன்றை காப்பாற்றி ஒன்றை கடத்துதல். நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய, நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல் இருக்கு இல்லையா, நாவாய் காவாய் ரெண்டுமே அதுதான். நாக்கிலிருந்து வெளியே வரக்கூடிய நம்ம இரண்டு உதடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த நாக்கு, அது நம்மளுடைய மொழியை, நம்மளுடைய சொல்லை வந்து வெளிப்படுத்துது இல்லையா, கடத்தி நமக்கு அடுத்தவங்களுக்கு அது கொடுக்குது. அதனால் அதை நம்ம காவாய் அப்படின்னு சொல்கிறோம். நாவாய் அப்படின்றது கடலில் இருக்கக்கூடிய அந்த கப்பல், அதையும் நம்ம வந்து நாவா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடக்க உதவக்கூடியது வந்து நாவாய் வாய் அப்படியும் ஒரு சொல் இருக்குது. நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், காவாய் கனக திரளே போற்றி அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம கேட்டிருப்போம். அது எப்படின்னா, இந்த பிறவியிலிருந்து என்னை காப்பாற்றி பத்திரமாக கடத்தி செல்லக்கூடிய ஒரு இது கனக திரள், காவாய் கனக திரளே போற்றி, பரம்பொருளே போற்றின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் இந்த காவாய் அப்படின்ற சொல் வந்து காப்பாற்றுதல், கடத்துதலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. சரியா, இந்த மூன்று சொற்களையும் சேர்த்தீங்கன்னா நண்பர் சொன்ன மாதிரி வாய்க்கால் அப்படின்ற அருமையான ஒரு சொல் கிடைக்கும். ரொம்ப அழகாக கண்டுபிடிச்ச அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது. தாய்மேல் ஆணை திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், வாணிஜ்யராம் பாடியது, வைரமுத்து இயற்றி, சந்திரபோஸ் இசையமைத்த பாடல் இது.

நேர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த இந்த நிகழ்ச்சியின் கேள்விக்கு என்ன பதில்? நேரம் 11:01.

0: 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய நேர்களோடு இணைந்து கேட்கலாம். நேர்கள் இப்போது கேட்டு ரசிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: என்றும் இனியவை
2: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: ஆம்னேர்களே, முழுமையான கொண்டாட்டத்தோடு ஆண்டுகள் பல கடந்தும் நம் மனங்களை ஆண்டு கொண்டிருக்கும் பாடல்களின் பவனியாக இப்போது கேட்டு ரசிக்கலாம். என்றும் இனியவை நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை

நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் பி சுசீலா குழுவினர் பாடியிருந்தது. ராதா திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் அது. ஆடியில் பெருக்கெடுத்த அத்தனை நதிகளும் அப்படி ஓடி வந்தால் நம் நாடு எப்படி இருக்கும்? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யும் நாடு நம்முடைய நாடு இல்லை.

சரி, இந்த ஆடி மாதம், அதுவும் இந்த ஆடி பெருக்கு நிச்சயமாக உழவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு நாள். அந்த நாளை சிறப்பிக்கக்கூடிய, உழவை சிறப்பிக்கக்கூடிய ஒரு பாடல்.

0: நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் பிள்ளைக்கணி அமுது திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியிருந்தது. ஏ மருதகாசி ஏற்றிருந்த பாடல் அது. இசையமைத்திருந்தார் கே வி மகாதேவன். நேரம் 11:10.
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, a premium heritage group of institutes.

நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் டிஎம் சௌந்தரராஜன், பிபி ஸ்ரீனிவாஸ், டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினரோடு இணைந்து பாடியிருந்த பாடல் அது. பழனி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்டோம்.

1964 வெளியான ஒரு பாடல் இது. இப்போ கேட்கும்போதும் அது உண்மை, ஒரு யதார்த்தத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பாடல் இல்லையா? அந்த மூட்டையில் இருக்கிறது உண்மையிலே ஒவ்வொருத்தருடைய வாழ்வியலும் உணவும் உணர்வும் இல்லையா? அதை கொடுக்கக்கூடியது வந்து அந்த உழவு. ரொம்ப அழகாக போட்டதும் முளைச்சதடி, முளைச்ச உடனே எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வயலை நம்பி விதை விதைச்சா ஒரு பயலை நம்ப தேவையே இல்லை. உண்மையே நான் அந்த மண்ணில் போட்டுட்டு நம்ம நிற்கும்போது வேறு யாரும் எதுவும் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது இல்லையா? அதுக்கு இயற்கையுடைய உதவி நிச்சயமாக வேணும். அதற்கு நாம் இயற்கையை போற்றணும் அப்படின்றது தான் இந்த நாளில் நாம் எல்லாருமே நினைவு கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் வந்து நவராத்திரி திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைத்த பாடல். பாடியிருந்தாங்க TM சௌந்தரராஜன்.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விகித பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.
2: நேரம் 11:23. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் காற்றோடு கலந்து காதோரமாய் சுகம் சேர்த்து கொண்டிருக்கிறது என்றும் இனியவை. போட்டது முளைச்சதடி அப்படின்னு பாடல் சொன்னது. சரி, இந்த நாளில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆடி மாதம், குறிப்பாக இந்த 18ஆம் நாள் ஆடி பெருக்கு அன்னைக்கு நிறைய விவசாய பெருமக்கள் வந்து இன்றைக்கி விதை ஊன்றது நல்லது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில், ஏன்னா இந்த பருவம் சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக, சரியான காற்று, சரியான நேரத்தில் மழை, மண் வளம் எல்லாம் ஒன்று சேரும்போது இந்த நாளில் நாம் வந்து விதை விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு விளைச்சல் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி விதைக்கிறது வழக்கம். சரி, போட்டது சரியாக முளைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த விதை இடுறது சரியான நேரத்தில் விதை போடணும் இல்லையா? சரியான இடத்துல, சரியான நேரத்தில், சரியான தருணம் பார்த்து மிகச்சரியான விதை ஊன்றணும் அப்படின்றது, அதற்கும் ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. என்ன பாடல் கேட்கலாமா?

நண்புதன்.

0: எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம் இல்லையா. அப்போது விவசாயம் அப்படின்னு சொல்கிறதே வந்து எதை, அந்த விதை அப்படின்றது வெறும் உணவு பயிருக்கானது மட்டும் கிடையாது, நம்மளுடைய பழக்க வழக்கம் நம்மளுடைய உணர்வு சார்ந்ததும் கூட. அதனால் நம் விதைக்கக்கூடிய அந்த ஒரு நிலம் நம்மளுடைய மனமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அதில் விளையும் அனைத்தும் நலமாக இருக்கும். அதை தான் ரொம்ப அழகாக அந்த பாடல் சொன்னது. டிஎம் சௌந்தரராஜன் குரலில், உடுமலை நாராயண கவி வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைத்த பாடலை நாம் கேட்டோம் விவசாயி திரைப்படத்திலிருந்து.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது என்றும் இனியவை. ஆண்டுகள் பல கடந்தும் நம் மனங்களை ஆண்டு கொண்டிருக்கும் பாடல்களின் பவனியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது என்றும் இனியவை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த நேர்களோடு நேர்கள் இணைந்திருக்கும் பவத் பாரதி தமிழ் பண்பலை என்றும் இனியவை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் எஸ் ஜானகி ஜிக்கி. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலித்த அந்த பாடல் தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம்.

0: என்ன ஒரு அருமையான வரிகள் கவனிச்சிங்களா? அதாவது அந்த நதியினுடைய அசைவு நகர்வு இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய உயிரோட்டம் ஒரு மொழியை சுமந்து செல்வது மாதிரி. அது அந்த அதை கேட்கும்போதே நமக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ் முழக்கம் செய்வதனால் கலை மகளும் நீயே அப்படின்னு அற்புதமான வரிகளில் நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் வந்து 1960 வெளியான திரைப்படம் பொன்னி திருநாள், அந்த படத்தில் இருந்தால் அந்த பாடல் கேட்டோம். திருச்சி லோகநாதன் ஜமுனா ராணி குழுவினர் பாடியிருந்தாங்க இந்த பாடலை. கே வி மகாதேவன் அவங்களுடைய இசையமைப்பில் இந்த பாடல் வந்தது. இந்த நாள் அதாவது இந்த 18 அப்படின்னு சொல்லும்போது எத்தனை இடங்களில் இந்த பாடல் வரிகளில் வந்த அத்தனை காட்சிகளும் வந்து நிறைய இப்போ நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த நதிக்கரைகளில், ஆற்றங்கரைகளில், நீர்நிலைகளுடைய அந்த கரை பகுதிகளில் புதுமண தம்பதியர் போய் அவங்க வந்து அந்த மாலை மாற்றிக்கிறது, அந்த மாங்கல்யம் மாற்றிக்கக்கூடிய அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதையெல்லாம் நம்மளுடைய கண்முன்னே கொண்டு வந்து காட்சிப்படுத்திய ஒரு பாடலாக தான் நம்ம வந்து அந்த பாடலை பார்க்குறோம். அற்புதமான வரிகளோட வாழ்வியலுக்கும் தேவையான செய்தியை ரொம்ப கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள்னு பாருங்கள், 60 வெளியான திரைப்படம் இப்போ நம்ம கேட்குறோம். இந்த ஒப்புமை இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு ஒரு படைப்பாளனுக்கு உண்டான எட்டி யோசிக்கக்கூடிய ஒரு திறன் அப்படின்னு சொல்லுவோம்ல. காலம் கடந்த அந்த செயல்பாடு, அவங்களுடைய கற்பனையின் வீச்சு வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்கு. இன்றும் நாம் அனுபவிக்கும் போது, அதை பார்க்கும்போது, இப்போ வந்து பயணத்திலே கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த பாடலை கேட்டுட்டு அப்படியே ஜன வெளியாக வெளியில் பார்க்கும்போது ஒரு நதிக்கரையில் இந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்த்தாங்கன்னா எத்தனை ஒரு ஒப்புமை இருக்கும் இல்லையா. அதுதான் ஒரு படைப்பின் சிறப்பு அப்படின்னு சொல்றது. நேரம் இப்போ 11:40 ஆகுது.
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, a premium heritage group of institutes.

காற்று வெளியெங்கும் பாட்டு பரவசம் 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலை. இது உங்கள் வசம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே, இது என்றும் இனியவை.

0: அந்த இசையோட ஆர் கோவர்தன் அவங்க இசையமைத்த பாடல் இது. அந்த மெல்லிய இசையோட நம்ம கேட்கும்போது மெல்ல நடந்தால் அப்படின்றப்போ நமக்கும் வந்து அப்படி அந்த மெல்ல நடக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு, நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை எல்லாம் நமக்கு வந்து போனது இல்லையா. நம்ம கேட்ட அந்த பாடல் கேஜிஎஸ் தாஸ் வாணிஜெயராம் பாடியிருந்தது. வரப்பிரசாதம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம்.
1: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் கே ஜி யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடியிருந்தது. கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலித்த அந்த பாடல் இமயம் இந்த திரைப்படத்திலிருந்து கேட்டோம்.

கண்ணதாசன் ஏற்றி எம் எஸ் சுசநாதன் இசையமைத்த பாடலை கேட்டோம். எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் கௌரவம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். எத்தனை நதிகள் இருந்தால் என்ன, காவிரி, கங்கை, யமுனை எத்தனை இருந்தாலும் அது எல்லாம் சென்று சேரும் இடம்

கேட்ட அந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் இயற்றி, கே வி மகாதேவன் இசையமைத்திருந்தது. இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்களே, நதி எங்கே போகிறது கடலை தேடி, நம் எண்ணங்கள் நினைவுகள் எப்போதும் அன்பை தேடி இருந்தால் நிச்சயம் வாழ்க்கை நலமாகும் வளமாகும். நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. தொடங்கிய இன்பம் தொடங்கியது போலவே தொடரட்டும் என்ற வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது மு. செண்பக காசி.

0: ரெட்ரோ நேரம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நாம இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். விவித் பாரதி வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன நேர்களே, நதி எங்கே போகிறது, கடலை தேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சாங்க இல்லையா? ஆனால் அந்த கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நதியோட அந்த தண்ணீர் அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓடைகளுக்கு போகுது, அது மாதிரிலாம் சின்ன சின்ன இடங்களுக்கெல்லாமும் போகுது இல்லையா? அந்த மாதிரி அதாவது மேலேந்து அருவியிலேருந்து கொற்ற நீர் வந்து ஓடையில் வந்து விழுது, அதுக்கப்புறம் நதி அப்படி இப்படின்னு பிரியுது அப்படிங்கிறச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த நதி சம்மந்தமாக வெளியில் பார்த்திங்கன்னா வெயில் வந்து அப்படி இருக்குது. ஒரு சில ஊர்லலாம் வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதே நல்ல ஒரு கூலாக அப்படியே குளுமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியிலும் கூட நம்ம வந்து நதி சம்பந்தமான ஓடை சம்பந்தமான பாடல்கள் தான் கேட்க போறோம். அந்த வகையில் முதல் பாடல் உங்களுக்காக

அச்சமில்லை அச்சமில்லை அப்படிங்கிற படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன், பி சுசீலா இவங்களோட குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், வி எஸ் நரசிம்மனோட இசையில் நாம் அந்த பாடல் கேட்டோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக நீங்கள் கேட்டவை படத்துலேருந்து எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில், புலமை பித்தன் வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில்.

நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் புலமை பித்தன் வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். அடுத்த பாடல் உங்களுக்காக அம்மன் கோவில் கிழக்காலை அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், கங்கை அமரனோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில். சின்ன

வைதேகி காத்திருந்தாள் அப்படிங்கிற படத்துலேருந்து இளையராஜா இசையமைச்சு உமாரமணன் குழுவினரோட பாடின பாடல் கேட்டோம். நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் வழங்கிக்கிட்டு இருக்கிறது உங்கள் அபிமான விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. விபத் பாரதி வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: ரசமல்லி.
1: தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற படத்துலேருந்து கேஜே யேசுதாஸோட குரலில், சிதம்பரநாதனோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தரக்கூடிய பாடல்களை வந்து ரசித்து கேட்டு நிறையா நேயர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் இப்போ படிக்கலாம். ஹேமலதா அவங்க வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹைதா மஹி அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலை துரை ராஜன் அவங்க போட்டிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னாக்கா கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோவிலேருந்து போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்து அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க. கருணாநிதி வீரவர் நல்லூர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ், அதுக்கப்புறம் அப்பு ஐனாவரத்துலேருந்து, அதுக்கப்புறம் வேல்முருகன் ஜடேரி வேல்முருகன் அவங்க போட்டிருக்காங்க ஐனாவரத்துலேருந்து. இல்லை, அவங்க வேல்முருகன் எந்த ஊருன்னு போடலை. ஓகே, குடமாண்டப்பட்டி கேவி ஜெயசி இல்லைன்னு, அதுக்கப்புறம் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம்லேருந்து, காஞ்சிபுரம்லேருந்து இளங்கோ அவங்க, பர்வத வர்தினி அவங்க, முகமது நாசர் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மீரா வெங்கட்ராமன், அல்லிநகரம் மகாதேவன் அவங்க, பர்வத வர்தினி அவங்க, கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்தூர்லேருந்து, முகமது பிலால் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாந்தி ரமேஷ் மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க, வேறு யார், தேனி சிலமலை பிச்சைமணி அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரில் ரெண்டு மூணு பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. ஓகே, ஆரணி தினகரன் அவங்க போட்டிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூளை ரீஜா மனோகரன், ஸ்டாலின் அவங்க தீபம் நகர் திருபுவனம்லேருந்து போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாலன் அவங்க, அதுக்கப்புறம் வேறு யார், கலீல் அகமது அவங்க, அதுக்கப்புறம் ஹரிராம் தேனி ஹரிராம் அவங்க, முத்துக்குமார் அவங்க போட்டிருக்காங்க. பாரிவள்ளலா, ஓகே பாரிவள்ளல் அவங்க போட்டிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் அவங்க. எல்லாருமே நிகழ்ச்சியில் வந்த ஒவ்வொரு பாடலை குறிப்பிட்டு அந்த பாடல் வந்து கேட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. தொடர்ந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் போட்டுட்ருங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த படத்துலேருந்து அப்படின்னு கேட்டுங்கனாக்கா,

0: ஒரு நதிக்கரையோட ஓரத்தில் காட்சி அமைக்கப்பட்ட பாடல் அது. வேதம் புதிது அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில், வைரமுத்துவோட வரிகளில், தேவேந்திரனோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம். 12:40 மணிக்கான செய்தி அறிக்கையை கேட்டுட்டு நாம் வந்து ரெட்ரோ நேரம் தரக்கூடிய பாடல்களை தொடரலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது 12:40 மணிக்கான தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலை போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பெயராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பதிலாக அகிப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களை பாராட்டினார். இப்போட்டியில் இந்தியா 39 பதக்கங்கள் வென்று 4வது இடத்தை பிடித்துள்ளது பெருமைக்குரியது என்று தெரிவித்தார். நாட்டின் பாரா விளையாட்டு வீரர்கள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 3 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்கள் நாட்டின் இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பவர்களாக உள்ளனர் என்று பாராட்டினார். பின்னர் எதிர்க்கட்சியினர் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அடுத்த காமன்வெல்த் போட்டிகள் வரும் 2030 ஆண்டு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்ற போது எதிர்க்கட்சியினர் நீட் போராட்டத்தில் காவல்துறையினர் மாணவர்கள் மீது எடுத்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. காமன்வெல்த் போட்டியில் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய விளையாட்டு வீரர்கள் 13 தங்கப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். இதில் வீராங்கனைகள் 8 பேர் தங்கம் வென்றது பெருமை அளிப்பதாக உள்ளது என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா 13 தங்கம் உட்பட 39 பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். நமது விளையாட்டு வீரர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பை அவர் பாராட்டினார். விளையாட்டு வீரர்களின் சாதனை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த காமன்வெல்த் போட்டியில் 30 பதக்கங்களை வென்ற இந்தியா தற்போது 39 பதக்கங்கள் வென்றதை சுட்டிக்காட்டினார். பிரதமர்

0: திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விளையாட்டுத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக அவர் கூறினார். பீகாரின் பங்கிப்பூர், மத்திய பிரதேசத்தின் தாட்டியா, குஜராத்தின் மஞ்சள்பூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளில் கடந்த மாதம் 30 நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மஞ்சள்பூரில் பிஜேபியின் திரு சத்யேந்திர பாய் பட்டேல் முன்னிலை வகிக்கிறார். தாட்டியா தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கான்ஷியாம் சிங்கும், பங்கிப்பூரில் ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோரும் முன்னிலையில் உள்ளனர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நமது விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தியாகமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கிய மாவீரர் தீரன் சின்னமலை என்று கூறியுள்ளார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காக தமது இன்னுயிரை அர்ப்பணித்தார் என்று அவர் தெரிவித்தார். தீரன் சின்னமலையின் வீரமும் தியாகமும் வருங்கால தலைமுறைகளுக்கு தேசப்பற்றையும் துணிவையும் ஊட்டும் என்று டாக்டர் எல் முருகன் கூறினார். பஞ்சாபில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் அனைத்து விண்ணப்பங்களும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அனிந்திதா மித்ரா தெரிவித்துள்ளார். சண்டிகரில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பஞ்சாபில் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் 13 வெளியிடப்படும் என்று கூறினார். வரும் 13 செப்டம்பர் மாதம் 12 வரை இது தொடர்பாக புகார்கள் அளிக்கலாம் என்று அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 8 வரை புகார்கள் மீதான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். பஞ்சாபில் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 12 வெளியிடப்படும் என்று அனந்திதா மித்ரா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஜுக் ஜியோ இயக்கத்தை தொடக்கி வைத்தார். இந்த இயக்கம் மூலம் உறுப்பு தானம் செய்வோரையும் அவரது குடும்பத்தினரையும் ஆதரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் உறுப்பு தானத்திற்கான இ பிரத்யார்போன் இணையதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் உறுப்பு தானம் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க இந்த இணையதளம் வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா, இடுக்கி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பம்பை மற்றும் மணிமலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ராணியில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். அரண்முலா, கொழஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் அச்சங்கோவில் ஆறு நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கேரளம் தமிழகத்தை இணைக்கும் நேரியமங்கலம் அடிமாலி சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கோவா மாநிலத்திற்கு மத்திய அரசு வரி பகிர்வாக 398 கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார். பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி பயன்படும் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த மாதத்தில் கோவாவின் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் 622 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் ஜூலை மாதம் 584 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 7% வளர்ச்சியடைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வருகின்றன. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உபரி நீர் அங்கிருந்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் மழை அதிகரித்துள்ளது. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் கடலோர தமிழகத்தின் சில மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு போதைப்பொருள் இல்லாத இளைஞர்கள் இயக்கம் நாடு முழுவதும் செயல்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் இளைஞர்கள் போதை

0: பொருட்களை ஒழிக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் மாவட்ட அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இளைஞர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்பு பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறாங்காட்டி அவங்களுக்கு போதை பழக்கத்துக்கு போற மாதிரி வந்துட்டு நேரம் இருக்கிறது இல்ல. அதனாலதான் மை பாரத் மூலியமா என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். பொதுவா வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில வழி நடத்தி இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கறது தான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றிருக்கிறாரு. அதற்கு பாத்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாம எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது.
0: ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பாக ஜப்பான் நிதியமைச்சர் கட்டாயாமா சசுகி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எண்ணின் மதிப்பு சரிந்துள்ளதாக கூறினார். இதனை சரி செய்ய அமெரிக்காவும் ஜப்பானும் கூடுதல் எண் வாங்கி அதன் மதிப்பை கூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அக்யூப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். காயம் காரணமாக பும்ராவிற்கு பதிலாக ஜம்மு காஷ்மீர் வேகப்பந்து வீச்சாளர் அக்யூப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கல்லையில் வரும் 15ஆம் தேதியும் இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி கொழும்பில் வரும் 23ஆம் தேதியும் தொடங்க உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத்தில் நடைபெற்ற 3 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. விடுதலைப் போராட்ட வரலாற்றில் வீரமும் தேசப்பற்றும் நிறைந்த அழியா பேராக விளங்கியவர் மாவீரன் தீரன் சின்னமலை என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் எண்ணின் பண மதிப்பிழப்பை சரி செய்யும் வகையிலான நடவடிக்கைகளை ஜப்பானும் அமெரிக்காவும் மேற்கொண்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஜஸ்பிரித் பும்ராவுக்கு பதிலாக அக்யூப் நபி இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொடரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜீவநாடி அப்படிங்கிற படத்திலேருந்து கேஜே யேசுதாஸ், சூலமங்கலம் ராஜலட்சுமி இவங்களோட குரல்கள்ல, பாலியோட வரிகள்ல, வி தட்சிணாமூர்த்தியோட இசையமைப்புல.

கும்பகோணம் துவரங்குறிச்சி புதுத்தெரு கண்ணவாடி வெங்கடேஷ் பிரியா ஹரிஷ் வேடந்தாங்கல் காந்திமதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலப்பீடு தயாளன் கமலதாசன் உள்கோட்டை அப்படிங்கிற இடத்துலேருந்து போட்டிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் முத்துமாரி கொருக்குப்பேட்டையிலேருந்து கோபி சாமல் பட்டியிலேருந்து எஸ் எம் செந்தில்குமரன் சுண்ணாம்புக்குளம் கனகராஜ் அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கர் அவங்க போட்டிருக்காங்க. வேறு யார் புரசைவாக்கம் சவுந்தரராஜன் மாரி முத்து வேலு கோபால் சாமல் பட்டியிலேருந்து பழனி கவிதா அவங்க. ஸோ எல்லா நேயர்களுமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற முகநூலில் இவங்கெல்லாம் இந்த பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. ஸோ ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக நாம் எந்த படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னாக்கா தாலாட்டு படவா அப்படிங்கிற படத்துலேருந்து அருண்மொழி சித்ரா இவங்களோட குரல்களில் கங்கையமரன் வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் இந்த பாடல்

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: ரெட்ரோ நேரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். பாடல் உங்கள் சாய்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேர்களாக நீங்கள் தொலைபேசி வழியாக வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க உடனே அதை வந்து ஒலி உலா செய்யக்கூடிய நிகழ்ச்சி இது அப்படின்ட்டு. இதற்கான தொலைபேசி எண்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா 2952 0853 இது ஒரு எண், 2838 9871 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். முதல் நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சென்னை மாங்காடு விஜே நாராயணன்.
1: விஜே நாராயணன், சொல்லுங்க சார்.
2: ஆசை முகமம் படம் பேரு, எத்தனை பெரிய மனிதனுக்கு?
1: எத்தனை பெரிய மனிதனுக்கு? ஓகே, எத்தனை பெரிய மனிதனுக்கு என்ன இருக்கு சார்?
2: என்ன அறிவு இருக்கு? என்ன சிறிய அறிவுக்கு?
1: ஆ சரி, ஓகே, கேட்கலாமா?
2: ஆமா ஆமாமா.
1: நன்றி. மாங்காடு விஜே நாராயணன். இந்த நேரோட விருப்பமான பாடல் இது எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா, ஆசை முகம் அப்படிங்கிற படத்துலேருந்து. டிஎம் சவுந்தரராஜன் குரலில், வாலியோட வரிகளில், எஸ்எம் சுப்பையா நாயுடுவோட இசையமைப்பில்.
3: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனித

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வேலூர் மாவட்டம் பேர்நம்பர்ல இருந்து ஆர்கே தாஸ் பேசுறேன்.
0: ஆர்கே தாஸ், பேரனாம் பேட்டா?
1: ஆமா,
0: சொல்லுங்க.
1: இது எங்கள் நீதி படத்துல இருந்து படித்தேன் படித்தேன் காதல் பாடம்
0: கேட்கலாமா?
1: சரிம்மா,
0: நன்றி. பேரணாம்பேட்டை ஆர்கே தாஸ், இந்த நேயரோட விருப்பமான பாடல் இது எங்கள் நீதி அப்படிங்கிற படத்துலேருந்து மனோ, சித்ரா குரல்களில், இளையராஜாவோட இசையமைப்பில்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் உட்கோட்டை கம்பல் பேசுறேன்.
0: எங்க இருந்து?
1: அரியலூர் மாவட்டம். உட்கோட்டை.
0: உட்கோட்டையா?
1: ஆமா மேடம்,
0: உட்கோட்டை.
1: கங்கை கொண்ட சோழபுரத்துல அங்கதான்.
0: ஓ சரி சரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கமல கண்ணனா?
1: கமல்தாசன்.
0: கமலதாசன், சொல்லுங்க சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாடு?
1: செந்தூர பாண்டியில இருந்து போடுங்க மேடம். செந்தூர பாண்டி
0: கேக்கலாமா?
1: கேக்கலாம்.
0: நன்றி. உட்கோட்டை கமலதாசன். இந்த நேரோட விருப்பமான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், தேவாவோட இசையமைப்பில், செந்தூர பாண்டி அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைய போற அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: காஞ்சிபுரம் செல்வம்.
0: காஞ்சிபுரம் செல்வம், சொல்லுங்க.
1: ஆமா, எனக்கு வந்து அத்தியா மாமியா படம், அதுல நான் பெத்த மகனே நடராஜா இப்ப ஏண்டா பிறந்த மகராஜா, அந்த பாட்டு
0: கேட்கலாமா?
1: ஆ, கேட்கலாங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி. காஞ்சிபுரம் செல்வம், இந்த நேயரோட விருப்பமான பாடல் அத்தையா மாமியா அப்படிங்கிற படத்திலேருந்து. டி எம் சவுந்தரராஜனோட குரலில், வாலியோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஜோலார்பேட்டை ஊசிநட்டான் கிராமம் சஞ்சீவி பேசுறேன்.
0: சஞ்சீவி, ஆ சொல்லுங்க.
1: படம் அதவிட ரகசியம், பாடல் செங்கரும்பு தங்க கட்டி,
0: கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம்.
0: நன்றி. நேயர் விரும்பி கேட்ட பாடலை கேட்பதற்கு முன்
2: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
3: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
3: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
2: வீதி நாடகம்,
3: நாட்டிய நாடகம்,
2: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
3: மாயாஜாலம்,
2: புராணக் கதைகள்,
3: பொம்மலாட்டம்,
2: தோல்பாவை கூத்து
3: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
2: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
3: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
2: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.

0: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
0: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301 இரண்டாவது தளம், சூச்சனா பவன் எண் 4-1 சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442915154.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18 தேதி.

0: பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில ஜோலார்பேட்டை சஞ்சீவி. இந்த நேயரோட விருப்பமான பாடல் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்கள்ல, கண்ணதாசன் வரிகள்ல, சங்கர் கணேஷ் இசையமைப்புல, அதை விட ரகசியம் அப்படிங்கிற படத்திலேருந்து.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் அமுதா ஐனாவரத்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: அமுதா ஐனாவரத்ல இருந்து சொல்லுங்க.
1: எனக்கு ஆத்துக்கார அலமேலு திரைப்படத்துல இருந்து ஆத்துல மீன் பிடித்த அந்த பாடல் போடுங்க மேடம்.
0: நன்றி மேடம். ஐனாவரம் அமுதா, இந்த நேயரோட விருப்பமான பாடல் ஆட்டுக்கார அலமேலு படத்திலேருந்து பி. சுசீலாவோட குரல்ல, சங்கர் கணேஷோட இசையமைப்புல இந்த பாடல்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் செல்வம் மேடம்.
0: அரியலூர் மாவட்டம், ஊர் பேர் என்ன?
1: உதயநத்தம்.
0: உதயநத்தம்,
1: ஆமா, இது கும்பகோணம் பக்கத்துல. இது
0: கும்பகோணம் பக்கத்துல. ஓகே, செல்வம் மாவட்டம் பேரு?

0: வானல தான் கேட்டுக்கிட்டு
1: இருக்கோம். ஓ சரி,
0: உங்க நிகழ்ச்சி எல்லாமே நல்லா இருக்கு, எல்லா நிகழ்ச்சியும் அருமையா இருக்கு.
1: ஓகே சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: ஆனா லைன் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு.
1: சரி,
0: ஒரு வாரமா லைன் பிடிச்சிருக்கேன்
1: இன்னைக்கு. ஓ ஓகே சொல்லுங்க.
0: என்னென்ன படத்துல இருந்து? நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம்
1: கேட்கலாமா?
0: ஓகே மேடம்,
1: நன்றி. பாடலை கேட்பதற்கு முன்,
2: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
3: வானிறல் விவத்பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
2: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
3: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
2: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தவறாமல் கேளுங்கள் பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் அனுசரணையாளர் AISSMS புனே, A Premium Heritage Group of Institutes.
2: உதயநத்தம் செல்வம் இந்த நேயரோட விருப்பமான பாடலோட இன்றைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்கிறோம். என் அண்ணன் அப்படிங்கிற படத்திலேருந்து இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னாக்க TM சவுந்தரராஜன், S ஜானகி குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், KV மகாதேவனோட இசையமைப்பில்.

0: நாம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்ச இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. உரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா பக்தி சிரத்தையுடன் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் பிரச்சினையை எழுப்பி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை மீண்டும் கூடிய போது மத்திய புள்ளியியல் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் இந்திய புள்ளியியல் மசோதா 2026 இன்று அவையில் தாக்கல் செய்தார். புள்ளியியல் அறிவியல் மற்றும் அது சார்ந்த பிரிவுகளில் உலகளாவிய மையமாக இந்திய புள்ளியியல் கல்வி நிறுவனம் உருவெடுப்பதற்கான விரிவான நெறிமுறைகளுக்கு இந்த மசோதா வகை செய்கிறது. இதேபோல் வங்கியாளர் கணக்கு புத்தகங்கள் சாட்சிய மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் தாக்கல் செய்தார். நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மக்களவையில் காமன்வெல்த் போட்டிகளில் வெற்றி வாகை சூடியவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா 2030 காமன்வெல்த் போட்டிகள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெறும் என்று அறிவித்தார். மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் காமன்வெல்த் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்து நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்த வீரர்களை பாராட்டினார். பின்னர் பூஜ்ய நேரத்தை அவர் எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மாநிலங்களவையில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உரகடம் மாம்பாக்கம் சிப்காட்டில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று நேரில் ஆய்வு மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவர் பார்வையிடுகிறார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில் அன்னாரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு குமார், திரு ராஜேஷ்குமார் மற்றும் திமுக தலைவர் திரு ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட சேலம் மாவட்டம் சங்ககிரி கோட்டை அடிவாரத்தில் அன்

0: அவரது திருவுருவப் படத்திற்கு மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். உடல் உறுப்புதான உறுதிமொழி இணையதளம் தொடங்கி 3 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் 500,000 மேற்பட்ட உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் 16வது இந்திய உடல் உறுப்புதான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர் கடந்த 12 ஆண்டுகளில் உடல் உறுப்பு தானம் நம் நாட்டில் அதிகரித்திருப்பதாக எடுத்துரைத்தார். உலகளவில் 3வது உடல் உறுப்புதான நாடாக இந்தியா திகழ்கிறது என்று கூறிய அவர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உடல் உறுப்பு தானத்திற்காக நிதி உதவி வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். உடல் உறுப்பு தானத்தில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தொடர்ந்து நீடிக்கும் தமிழகத்திற்கான விருதை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பெற்றுக்கொண்டார். குஜராத், மத்திய பிரதேசம், பீகார் மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறும் நிலையில் குஜராத் மஞ்சள்பூரில் பிஜேபியும் மத்திய பிரதேசம் டாட்டியா தொகுதியில் காங்கிரசும் முன்னிலையில் உள்ளன. பீகார் பங்கிபூர் தொகுதியில் ஜன் சுராஜ் கட்சி தலைவர் திரு பிரசாந்த் கிஷோர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆடி மாதம் 18வது தினமான இன்று காவிரி பாயும் மாவட்டங்களில் நீர்வரத்து குறைவாக இருந்த போதிலும் மக்கள் ஆடிப்பெருக்கு விழாவை பக்தி சிரத்தையுடன் கொண்டாடி வருகின்றனர். தர்மபுரி ஒகேனக்கல் காவிரியில் தொடங்கி அது பாயும் ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் குறைவாகவே காணப்பட்ட நிலையில் பாரம்பரிய கலாச்சார சிறப்புடன் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. தர்மபுரியில் புதுமண தம்பதிகள் காவிரி அம்மனை வழிபட்டு இவ்விழாவை கொண்டாடுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடி பெருக்கு விழா தர்மபுரி மாவட்டத்தில் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் புனித நீராடி புத்தாடை அணிந்து அங்குள்ள காவிரி அம்மனை வழிபடுவதென தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் மக்கள் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட்டனர். சேலம் மாவட்ட காவிரிக்கரையில் கிராமங்களை உயிர்ப்பிக்கும் குலதெய்வ வழிபாடு களை கட்டியது. இதில் பங்கேற்ற பொதுமக்கள் பேசுகையில்,
2: பூலாம்பட்டி ஆடி 18 வெள்ளகனூர் எல்லா ஊர்ல இருந்து சாமி வந்து கோயில இருந்து சிலை எடுத்துட்டு வந்து இங்க வந்து சாமி சுத்தம் பண்ணி பூசை பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க இங்க கோயில சாமி கும்பிடுவாங்க.
0: நாமக்கல் மோகனூர் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் புனித நீராடி பல்வேறு பூஜை பொருட்களை ஆற்றில் தூய்மை செய்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் பொதுமக்களும் புதுமண தம்பதியினரின் வருகையும் குறைவாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மங்கள நாளான இன்று புதுமண தம்பதிகள் நீர்நிலைகளில் புனித நீராடி தாலிப்பெருக்கு எனப்படும் தாலி மாற்றிக் கொள்வது வழக்கம். ஆடி 18 இன்று புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழாய்களில் புனித நீராடியும் பொங்கி வரும் காவிரி போன்று தங்கள் வாழ்வு பெருகவும் மகிழ்ச்சி நிலைக்கவும் மாங்கல்யம் பெருகவும் வாழை இலையிட்டு பூ, குங்குமம், வெற்றிலை பழம், மங்கள பொருட்களை கொண்டு வழிபாடு செய்து பெற்றோர்களிடத்தில் ஆசி பெற்று தாலி மாற்றிக் கொண்டனர்.
0: தஞ்சை கும்பகோணம் மகாமகம் திருமஞ்சன படித்துறைகளில் வீடுகளிலிருந்து குடங்களில் தண்ணீர் எடுத்து வந்து காவிரி தாய்க்கு அபிஷேகம் செய்து மக்கள் வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: காவிரியினுடைய பெரிய ஆறு இருக்கிறது, ஆனால் நீர் இல்லை என்கின்ற ஒரு வருத்தமான நிலையிலே இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. புதுமண தம்பதிகள் பெண்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து வந்து படித்துறையிலே தற்போது பூஜை செய்து வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புதுமண தம்பதிகள் சம்பிரதாயப்படி வழக்கமாக காளி கயிறுகள் குறித்து தங்களுடைய எதிர்காலம் குறித்து அந்த பூஜையிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
0: மயிலாடுதுறை காவிரி ஆற்றில் பாரம்பரிய முறைப்படி காப்பரிசி, காதோலை, கருகமணி வைத்து மஞ்சள் கயிறுகள் கட்டி பக்தர்கள் வழிபாடு மேற்கொண்டனர். காவேரி கரை காவிரியம்மன் ஆலயத்தில் சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
5: காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதால கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து

0: மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: நாகை மாவட்டத்தில் காவிரி நீர்நிலைகள் நீரின்றி வறண்டு காணப்படுவதால் ஆடிப்பெருக்கு களையிழந்த நிலையில் விவசாயிகள் கடைமடை பகுதிகளில் காவிரி நீர் முறையாக சென்றடைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் மக்கள் தத்தம் வீடுகளில் ஆடிப்பெருக்கு விழாவை இனிதே கொண்டாடி வருகின்றனர். தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ உளவியல் பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப பிரிவுகளை சேர்ப்பது குறித்து ஆராய துறை சார்ந்த வல்லுநர்கள் குழு அமைக்கப்படும் என்றார். தாவேகா தலைமையிலான அரசின் கீழ் விவசாயிகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சையில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். காவிரி பிரச்சினை, மேகதாது அணை விவகாரத்தில் மூத்த சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தீர்வு காண தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, கடலூர், விழுப்பூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரகடம், மாம்பாக்கம், சிப்காட் தனியார் தொழில் நிறுவனங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். காவிரி பாயும் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தமிழக அரசு பள்ளி மாணாக்கருக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட உறுதியான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சிகளை நாம வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நம்ம விவித் பாரதியில இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு மேல என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். மதியம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டைல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. வந்து இதில் வந்து தீம் பேஸ்டு பாடல்கள் உங்களுக்காக நம்ம ஆர்ஜேஸ் போட இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வர்ணஜாலம் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சி. 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா பூந்தென்றல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:40 வந்து என் விருப்பம், 7 மணிக்கு திரைகானம், 7:25 அந்த திரைகானம் அப்படிங்கிற நிகழ்ச்சி தொடரும். 7:30 நம்மை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன். 7:35 பார்த்தீங்கன்னா பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 8:00 பார்த்தீங்கன்னா நீ கோரினால் அப்படிங்கிற நிகழ்ச்சி. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 என் இனிய பொன் நிலாவே அப்படிங்கிற நிகழ்ச்சி. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் 11:00 மனசு மயங்கக்கூடிய இதமான பாடல்கள். ஸோ ஸ்டேட்யூன் டார்ங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: பாட்டுக்கு இதான்
4: 102.3 வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு
0: தினந்தோறும் இரவு 10

0: மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
3: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

0: ரெண்டு மணி கரெக்டா
1: ஒரு நிமிடம் ஆகுது. 102.3 பார்த்து தமிழுக்கும் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மண்டே மியூசிக் டே இன்பா கூட கேட்க போறீங்க.
0: ஸ்டைலில் இன்னைக்கு என்ன மாதிரியான ஸ்டைல் ஆஃப் பாடல்கள் என்று யோசித்து கொண்டு வந்தபோது யோசனையில் வந்தது, கண்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு என்னென்ன வரிகள் எல்லாம் அப்படின்னு யோசித்து பார்த்துக்கிட்டே வந்தது. ஓகே, அண்ட் அந்த மாதிரி பார்த்தா எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் புலமை பித்தன் எழுதியிருக்கார் அந்த கண்கள் பற்றி. அந்த நாலு கண்கள், ரெண்டு கண்கள் தலைவன், ரெண்டு கண்கள் தலைவி, நாளும் சேரும்போது பார்க்கும்போது அப்படிங்கிற அந்த அங்கே என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே, அண்ட் அந்த மாதிரி வரிகள் என்னென்ன பாட்டில் வருது அப்படிங்கிறது இசை ராஜா இளையராஜா இசையில் அந்த பாட்டு சிவா படத்தில் அந்த

அம்மா படத்துல இருந்து அந்த பாட்டு கேட்டீர்கள். கண்கள் நாளும் பேசும் நேரம், நானும் நீயும் ஊமையானோம் அப்படிங்கிறது. அந்த கண்கள் தொடர்பா தலைவன் தலைவியுடைய ரெண்டு ரெண்டு கண்கள் நான்கு கண்கள் சேர்ந்து வரும்போது அப்படிங்கிற வரிகளில் என்னென்ன மாதிரியான கற்பனைகள் நம்ம படலாசிரியர்கள் கிட்ட இருந்து அப்படிங்கிறது. அண்ட் அதை தொடர்ந்து யோசித்த போது அடுத்த பாட்டு ஓகே, இவங்களுடைய சேம் காம்பினேஷன் தான். வேலைக்காரன் படத்தில் வர வா வா வா கண்ணா வா வா வா பாட்டு, நான்கு கண்கள் பாதை போட நாகரீகம் நடந்தது அப்படிங்கிறது அந்த பாட்டு தான் அடுத்து கேட்க விருக்கிறோம். அகெயின் இது மனோன் சித்ரா குரல்களில், இதுவும் மூ மேத்தா எழுதினது. முன்னாடி பாட்டு புலமை பித்தன் எழுதியிருந்தார், இந்த பாட்டு மூ மேத்தா எழுதியிருக்காரு. இசை ராஜா இளையராஜா இசையில்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.
2: ரெண்டு மணி 14 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மண்டே மியூசிக் டே என்பா கூட உங்க 102.3 பாரதி தமிழ்ப்பம். கண்கள் நாளும் சேரும் நேரம் அப்படிங்கிற அந்த மீனிங்ல என்னென்ன பாடல்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 4 கண்கள் பேசும்போது தாய்மொழிக்கு இடமில்லை அப்படின்னு மலரே ஒரு வார்த்தை பேசு அப்படிங்கிற அந்த பாட்டில் ஒரு வரி வருது. அண்ட் அதை தொடர்ந்து பார்வை ரெண்டும் பேசிக்கொண்டால் பாசை உமையாகிவிடுமோ அப்படின்னு மே மாதம் படத்தில் 2 வரிகள் வருது. ரெண்டுமே வந்து ரிலேட்டட் அப்படிங்கிறது. பூமகள் ஊர்வலம் படத்துடைய இசையமைப்பாளர் சிவா, ஹரிஹரன் சுஜாதா குரல்களில் அந்த பாட்டு. அண்ட் என் மேல் விழுந்த மழை துளியே ஜெயச்சந்திரன் சித்ரா குரல்களில். 2 பாடல்களையும் எழுதினது வைரமுத்து, இசை ஏஆர் ரஹ்மான். மே மாதம் படத்துக்கு அடுத்தடுத்து கேட்க போகிற 2 பாடல்கள் அது. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மண்டே மியூசிக் டே என்பா கூட 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல.

2:26 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.1 பாட்டு தமிழ் பண்பலை. 4 கண்கள் சேரும் போது அதை தொடர்ந்து ஒரு வரி யூனிக்காக வரும். அந்த மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள் தமிழ் சினிமாவில் எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய கவிஞர்கள். அப்படிப்பட்ட வரிகள் இருக்கிற பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா எனக்கு வித் பாரதி தமிழ் எஃப்எம் ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, அண்டு நம்மோடு ஃபேஸ்புக்கில் கண்ணன் வி மேட்டுப்பட்டி, காஞ்சனா கேவிஜே, குடமாண்டப்பட்டி கேவி ஜெயஸ்லீனன் தான் அவருடைய அவங்க ஐடி மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, பர்வதவர்த்தினி, தீநகர் ரங்கராஜன், அண்டு அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், பெரியார் நகர் ராஜேஷ், மேலப்பாடு தயாளன், புஷ்பா பம்மல்லிருந்து வைத்தியநாதன், பாடல்கள் அனைத்தும் அருமை. அதே மாதிரி தான் வரும் அம்மாப்பேட்டையில் ஃபுல் சவுண்டு வச்சு கேளுங்க வைத்தியநாதன். ஈவினிங் வரைக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி பாட்டு தான். முரளிதரன் விழுப்புரத்தில் இந்த வழக்கம் போல் ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு, சூப்பராக டிசைன் பண்ணி அவர். ஓகே, பழனி கவிதா, பாப்பாரப்பட்டி, தருமபுரி, அருமையாக இருந்தால் அப்படியே ரசியுங்கள். அண்ட் வழக்கம் போல் குல்ஃபி அனுப்பியிருக்காங்களா, ஜிகிர்தண்டா அனுப்பியிருக்காங்களான்னு தெரில. பர்வதவர்த்தினி, ஹேமலதா, கேஎம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், பிற்பகல் வணக்கம் உங்களுக்கும், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்தில், அண்ட் தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், செல்வகுமார் என்ன சொல்கிறாரு, எங்கள் ஸ்டைல் மலரே ஒரு வார்த்தை பேசி என்மேல் விழுந்தவனை தொழில் இது போல வணங்க, உங்கள் ஸ்டைல் தனி தான். ஓகே, அந்த மாதிரியான பாட்டில் எதுக்காக அந்த பாட்டை வழங்குகிறோம் என்றால் அதில் வர்ற அந்த வார்த்தைகள், குறிப்பிட்ட அந்த வார்த்தைகள், அந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கும் எந்த பாட்டாக வேணாம் இருக்கலாம், இருந்து உங்களுக்கு ஞாபகம் வந்தால் எனக்கு தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டே எஃப்எம் கேளுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாதி தமிழ் எஃப்எம். கேட்க போகிற அடுத்த பாட்டு குங்கும சிமிழ் படத்துலேருந்து. இந்த குங்கும சிமிழ் பாட்டுடைய டூயட் வேர்ஷன், தனியாக எஸ் ஜானகி மட்டும் பேசுகிற ஒரு பாடுற ஒரு பாட்டு இருக்குது. எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி குரல்கள், இசைராஜா இளையராஜா இசையில் அந்த பாட்டு, இப்போ வாலி அவர்கள் எழுதினது. அதில் 4 கண்களில் இன்று ஒரு காட்சி அப்படின்னு ஒரு வரி வரும். அண்ட் அதை தொடர்ந்து கேட்க போகிறது என்ன பாட்டுங்கிறத இந்த பாட்டுக்கு அப்புறம் சொல்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மண்டே மியூசிக் டே என்பாக கூட.

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த
1: வைப் பண்றேங்கிற பேர்ல ரீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டி

0: தப்புனால மட்டும் இல்ல,
1: பக்கத்துல ஓற்றவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ரெண்டு மணி 41 நிமிடங்களுக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் 102.3 தமிழ் பண்பலை மண்டே மியூசிக் டே என்பாக கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கண்கள் பாடல்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வாலி வரிகளில் அடுத்த பாட்டு கண்மணி நீ வர காத்திருந்தேன் பாட்டு, கேஜே யேசுதாஸ் உமாரமணன் குரல்களில், இசைராஜா இளையராஜா இசையில். தெண்டலே என்னை தொடு அப்படிங்க, நானாவது கூகுள் பார்த்து ஆர் வந்து கம்ப்யூட்டரில் ஒவ்வொன்றா தேடி பார்த்து எடுத்து இந்த வரிகள்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னேன். பட் ஆந்தோனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து அந்த இதே வரி பாட்ட வரிகளை அவர் யோசனையிலருந்தே வந்து தேடி எடுத்திருக்காரு. ஓகே குட். நிறைய பேரெல்லாம் இந்த மாதிரி பர்டிகுலர் லைன்ஸ் கேட்குறப்போ டக்குன்னுலாம் பாட்டு சொல்லிட முடியாது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு அந்தோனிராஜுக்கு, காட்டு பக்கத்துலேருந்து அந்த பாட்டை அனுப்பியிருக்காரு. கேட்க போகிற அடுத்த பாட்டும் அதுதான். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மண்டே மியூசிக்டே என்பா கொண்டு 102.3 பாரதி தமிழ் பண்பலையில்.

இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

2:42, கர்ணன் பி, அன்புராணி அண்ட் காஞ்சனா கேவிஜே என்ன சொல்லியிருக்காங்க? மறுபடியும் அதே தான், வீரராகவன் இன்னிசை பாடல்கள் அணிவரிசை, இதயம் விரும்பும் கீதமுமே மகிழ்வை. இல்லையே வரலையே, எதுகை முனைய வரலையே, ட்ரை பண்ணுங்கள் புதுசாக. வீரராகவன் மாதவரத்தில் இந்த ஃபேஸ்புக் வீரராகவன் அண்ட் அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, தொடர்ந்து வேறு புஷ்பா, அது தொடர்ந்து சரவணர் ராமலிங்கம் கண்டாட்சி மங்கத்திலேருந்து, வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலேருந்து நிறைய நேயர்கள் வணக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். சொல்ல சொல்ல பாடல்கள் வரும். கண்கள் என்றால் இந்த பாட்டை எப்படி தவிர்த்து விட்டு போவது? அப்புறம் நேற்றெல்லாம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லி ட்ரெண்டில் யாரெல்லாம் யாருடைய முகம் அடியடி வந்துக்கிட்டு இருந்ததுன்னா நாடோடிகள் படம், அப்புறம் சுப்பிரமணிய பருவம், அதுலேயும் குடுற அந்த அருவாள் அப்படின்னு கடைசியாக கேட்குற அந்த கிளைமேக்ஸ், இதெல்லாம் தான் திரும்ப திரும்ப ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் வந்து கொண்டே இருந்தது. அப்படி ஞாபகப்படுத்தியது இல்லை சுப்பிரமணியபுரம் படத்துலேருந்து. இப்போது இந்த பாட்டை நான் ப்ளே செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஓகே, இந்த பாட்டும் கேட்டு ரொம்ப நல்லாச்சு. நம்ம பெல்லிராஜ் தீபா மிரியம் பாடினது, தாமரை எழுதின இந்த பாட்டுக்கு ஜேம்ஸ் வசந்தன் இசை.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான

0: ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் குறித்து. நம் பாரத நாட்டில் வேளாண் தொழில் பெரும்பாலும் பருவமழையை நம்பியே உள்ளது. சிறு பகுதியாக நீர்ப்பாசனத்தை சார்ந்துள்ளது. மழை பொய்க்கவில்லை என்றாலும் பூச்சி தாக்குதல், இயற்கை பேரிடர் ஆகியவற்றிலிருந்து பயிர்களை காத்து லாபம் ஈட்டுதல் ஒரு பெரும் போராட்டமாக உள்ளது. இத்திட்டம் 2016 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. கரும்பு, வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்களுக்கு 5%, சம்பா அல்லது மானாவாரி சாகுபடி பருவத்தில் பயிரிடப்படும் உணவுப் பயிர்கள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட பயிர்களுக்கு 2%, குறுவை பருவத்தில் பயிரிடப்படும் பயிர்களுக்கு 1.5% காப்புப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் குறிக்கோள்களை அறிந்து கொள்ளலாம். புயல், வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை சீற்ற பாதிப்பு ஏற்படும் போதும், பூச்சி மற்றும் நோயினால் பயிருக்கு சேதம் ஏற்படும் விவசாயிகளுக்கு காப்பீடு மற்றும் நிதியுதவி அளித்தல், விவசாயத்தில் முற்போக்கான நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் வழிமுறைகள் மற்றும் அதிக விலையுள்ள இடுபொருட்கள் உபயோகப்படுத்த ஊக்கமளித்தல், பண்ணை வருமானத்தை நிலைப்படுத்துதல், உணவு மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை பெருக்குதல் மற்றும் ஊக்கமளித்தல், நெல், கம்பு, சோளம், மக்காச்சோளம், ராகி, உளுந்து, பச்சை பயிறு, துவரை, நிலக்கடலை, எள், கரும்பு, பருத்தி, உருளைக்கிழங்கு, மிளகாய், வெங்காயம், இஞ்சி, மஞ்சள், மரவள்ளிக்கிழங்கு, வாழை ஆகிய பயிர்கள் காப்பீடு செய்யப்படுகின்றன. காப்பீடு செய்யப்படும் பயிர்களை சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளும் குத்தகைக்கு பயிரிடுவோர் உட்பட இத்திட்டத்தில் சேரலாம். பயிர்க்கடன் பெற்றவர்கள், பெறாதவர்கள் ஆகிய இரு சாராரும் விருப்பத்தின் அடிப்படையில் சேரலாம். விவசாயிகளுக்கு காப்பீட்டு கட்டண தொகையில் வழங்கப்படும் அரசு மானியம் அவ்வப்போது அறிவிக்கப்படும். பரவலான பாதிப்புகளுக்கு இத்திட்டம் பகுதி வாரி ஏரியா அப்ரோச் அடிப்படையில் செயல்படுகிறது. ஒவ்வொரு பயிருக்கும் வரையறுக்கப்பட்ட பகுதியில் இத்திட்டம் செயல்படும். வரையறுக்கப்பட்ட பகுதியானது கிராம பஞ்சாயத்து அல்லது பிர்கா அல்லது தாலுகா அல்லது கோட்டம் என்று மாநில அரசால் தீர்மானிக்கப்படும். இத்திட்டத்தினால் ஏற்படும் பயன்கள் யாதெனில், பயிர் இழப்பு ஏற்படும் போது விவசாயிகளுக்கு நிதி உதவி அளித்து அதன் மூலம் பயிர் உற்பத்தியை அதிகப்படுத்துதல், முற்போக்கான சாகுபடி முறைகள், மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களை உபயோகப்படுத்த ஊக்குவித்தல், விவசாய கடன் வழங்கும் முறையினை தடையின்றி வைத்திருக்க உதவுதல், காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு உதவுவதோடு மட்டுமல்லாமல் சமுதாயம் முழுவதற்கும் பயன் ஏற்படும்படி செய்தல், இத்திட்டத்தின் மூலம் விவசாய உற்பத்தி அதிகரித்தல், வேலைவாய்ப்பு பெருகுதல், அங்காடி வரி மற்றும் இதர வரிகளின் மூலம் அரசுக்கு வருமானம் முதலியவை ஏற்பட்டு பொருளாதார வளர்ச்சிக்கான உதவுதல் ஆகியவை ஆகும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் குறித்து.
3: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் கீதம்
0: தினந்தோறும் இரவு 10 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு

உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.

0: 102 புலி 3 பாத்துக்கு தான் தானு
1: 102 புலி 3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: முகேஷ் பிரியா எம்எஸ் குரல்கள் விவேகா எழுதின பாட்டு, தேவி ஸ்ரீபிரசாத் இசை.

கியர் மாத்திரம் மெலடியிலேருந்து சூப்பர் பாட்டு ஆட்டம் போட வைக்கிறோம், பாட்டுகளுக்கு மாறுகிறோம். அண்ட் அது தான் பல பேர் விரும்புகிறீர்கள் என்பதால் கே கார்த்திக் சுஜாதா மூணு பேரும் சேர்ந்து பாடினது. கபிலன் எழுதின இந்த பாட்டுக்கு இசை வித்யாசாகர், சந்திரமுகி பட பாட்டு அடுத்து.

0: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தொடர்ந்து மாசிலாமணி படப்பாட்டு, அண்ட் இந்த பாட்டை தொடர்ந்து மலைக்கோட்டை படப்பாட்டு. இப்போ நீங்கள் கேட்க போகிறது டார்லிங் டப்பாக்கு பாட்டு, பென்னி அண்ட் சுனிதி சௌஹான் ரெண்டு பேரும் பாடினது. யுக பாரதி எழுந்தது அனிருத் மியூசிக்கில். மான் கராத்தே படம்

해줄게.

தீப்பூ அனுராதா ஸ்ரீராம் குரல்கள்ல இந்த பாட்டு கேட்க போறீங்க. அண்ட் மலைக்கோட்டை படத்துல அந்த மணி சர்மா இசைதான்.

தெவிட்டாத கானங்கள் தென்றலாய் வளம் வரும் நேரம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

3:25 இன்னும் 25 நிமிடங்களில் ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர்ஸ் தெரியும், 2952508533 2838878711. இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். அண்ட் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு விளையாட்டில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். நவீன் பாடினது, கபிலன் எழுதுனது, சுந்தர் சி பாபு மியூசிக்கில் 5 அதே படப்பாட்டு.

0: மாணிக்கல்லு, மரகத கல்லு, கோமளக்கல்லு, கோமேதகல்லு, பச்சை கல்லு, பவளக்கல்லு, ரத்தினக்கல்லு, வைரக்கல்லு, அப்பன் சொல்லு, ஆத்தா சொல்லு, மச்சான் சொல்லு, மாமன் சொல்லு, ஆச்சி சொல்லு, பேச்சி சொல்லு, ஒன் சொல்லு, என் சொல்லு, பொங்கல், செங்கல், பிக்கல், வைக்கல், திக்கல், முக்கல்லு,
1: திண்டுக்கல்லு, குண்டு மணி, சம்பா நெல்லு, ஆஹா, போது மணி ஒத்த சொல்லு, பொண்ணு மணி ஒத்து கொள்ளு, நையாண்டி வேளாண்டி கண்ணாட்டி கடகம் காட்டி கை காட்டி கட்டேண்டி அடி நையாண்டி வேளாண்டி கண்ணாட்டி.

0: Who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு
3: பாட்டுக்கு இட்ஸ் டான்
1: டான் டான்.
4: மூணு மணி 36 நிமிடங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 22 தமிழ் பொருளையில் சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ராஜவாணிக்கம் கோபியிலிருந்து அப்பு, ஐனாவரத்திலிருந்து ஓகே, நடராஜன், சுபையா, கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து, சூப்பராக ரெண்டு லைன் எதுகை மூணு இல்லை. இப்போ தான் வீரராகவனுக்கு போட்டியை எழுதிக்கிட்டு இருக்கிறது. என்ன எழுதியிருக்காரு என்றால், செம ஜாலியாக இருக்குது படிக்கப்போதே. உள்ளத்தை அள்ளித்தா படத்தில் நடித்தது ரம்பா, என் ஃப்ரெண்டு நண்பா, நீங்கள் தான் இன்பா, நல்லா இருக்குது, சூப்பர். இதுக்காகவே வந்து நீங்கள் ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டத்தில் வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக இருக்கும். ஓகே, அந்த இதே மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். மீரா வெங்கட்ராமன் வணக்கம், நாகராஜன் நாகராஜன், ஹரிராம் தேனியிலேருந்து, அண்ட் வேறு யார், தேன்கனி கோட்டையிலேருந்து உதய் ஆனந்த், மற்றும் தியாகராஜன் நன்றுந்தீஸ்வரன், குட் ஈவினிங், வெரி ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் உங்களுக்கும். அண்ட் தொடர்ந்து நீங்கள் பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 என்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கேட்கலாம் இந்த நிகழ்ச்சிகளை, தொடர்ந்து கேட்கலாம், டியூன் இன் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தெரியல என்றால் கேட்கப் போகிற அடுத்த மூன்று பாடல்கள் பில்லா நியூ அதில், அண்ட் அதை தொடர்ந்து இந்த பாட்டு சொல்லித்தருவா ஆழ்வார் படத்தில், அதை தொடர்ந்து வீர தாலாட்டு பாட்டு. இந்த மூணு பாடல்கள் பார்த்து நம்ம 102.3 தமிழ் பண்பிலே பாந்தி மியூசிக் டேல சங்கர் மகாதேவன் பாவிஜய் பாடினது, பாவிஜய் எழுதினது, யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் பில்லா பட பாட்டு. இப்போ நீங்கள் கேட்க போகிறது வெத்தலையை போட்ட இந்தியாவுடைய ரீமேக்ஸ் வெர்ஷன் இது.
5: கொஞ்சம்

0: பாட்டுக்கு
1: வான்வெளியில் வட்டமிடும்.

0: இதயங்களை உரசும் தினந்தோறும் இரவு 10 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும்.
2: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449 2952 0853 மற்றும் ஒரு எண் 2838 9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
3: ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்ல முகமது சலாமத் அண்ட் சாத்னா சர்க்கம் ரெண்டு பேரும் பாடினது. வாலியவர்கள் எழுதின பாட்டு, ஆழ்வார் பட பாட்டு.

ஜிங்கக்கா பாட்டு கேட்க போகிறோம். செவ பாட்டுது மைனா படத்தில் டிமான் மியூசிக்கில் யாரெல்லாம் பாடினது என்றால் சோலார் சாய் அண்ட் கல்பனா இன்னைக்கு பாரதி எழுதினது. அண்ட் இந்த பாட்டுக்கு முன்னாடி கேட்ட இந்த பாட்டு இருக்குல்ல, ரொம்ப சொல்லித்தால் சுவர்ணலதாவுடைய குரல். அது போக அந்த உரிமை சத்தம், உரிமையா பம்பையா அது என்னங்கிறது கண்டுபிடிக்க தெரியல, ஆனால் ட்ரு ட்ருன்னு இடையில வரும்.

மணீஸ்வரனோட வாய்ஸோட சேர்ந்து கஸ்தூரி ராஜா எழுதின இந்த பாட்டு இசை ராஜா இளையராஜா இசையில. அந்த இசை கருவி எதுங்கிறத கண்டுபிடிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே அடுத்த பாட்டுக்கு போங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியின் அனுசரணையாளர் AISSMS புனி.

0: நாலு மணி ஒரு நிமிடம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லி வாங்க. அண்ட் என்னென்னா பாட்டு கேட்க போகிறோம். பாட்டிலேருந்து 1000,000,000 கோடி முறை கேட்ட அந்த பாட்டிலேருந்து ஏதாவது ஒரு வரியை பர்டிகுலராக இந்த வரியில் என்ன சொல்ல வர்றாங்க, இந்த வரியில் என்ன வார்த்தை வருதுன்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். புது நேயர்கள் ட்ரை பண்ணுறப்போ ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ ஒருவேளை நீங்கள் மொபைலில் ஆப்பில் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே அதே மொபைலில் டயல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் அது இரிட்டேஷன், கேட்குற மற்றவங்களுக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய குரல் பதிவாகாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ரேடியோ ஆஃப் பண்ணிவிட்டு டயல் பண்ணுங்கள். புதுசாக பண்ணுறவங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரியாது. 2952085328389871 தான் நம்பர்ஸ். ஆனால் வெளியூர்லேருந்து நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் லேண்ட்லைனுக்கான 044 முன்னாடி ஆட் பண்ணும். 044-2952-08-53 28-38-98-71 ஓகே, இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணிங்க என்றால் இந்த பாட்டெல்லாம் போட்டு அதில் ஒரு கேள்வியை கேட்டு இதெல்லாம் அப்படின்னா இன்னுமா இதெல்லாம் கிரிஞ்சால உங்களுக்கு என்று மற்றவங்க கேட்கக்கூடும். ஆனால் நம்ம அப்படி நினைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான அந்த விளையாட்டில் இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்னும் அதிகமாக்குறதே நீங்கள் தான். ஸோ அதனால் தொடர்ந்து டயல் பண்ணுங்கள், மனசு தள்ளுறாதீங்க. அப்படியெல்லாம் யாராவது வெளில சொன்னாலும் அதெல்லாம் கேட்டுக்காமல், வீட்டில் திட்டினாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் என்ன பண்ணுங்கன்னா டயல் பண்ணுங்கள். ஓகே, புஷ்பா பட பாட்டு. அண்ட் அந்த பாட்டுக்கு முன்னாடியே நேயர்கள் வந்துட்டதுனால நம்ம வந்து அவங்களுடைய டைமும் நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால இப்போ வந்து பாட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஹெட்ஃபோன் வால்யூம்லாம் கேட்குதா, கரெக்டாக கேட்குதா? ஓகே, ரெடியாக இருக்கிறது. வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? இப்படி தான் கட் பண்ணிட்டு போகக்கூடாது. நான் வந்து ஒரு பாட்டையே தியாகம் பண்ணி உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுகிறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: யார் பேசுகிறீர்கள்?
1: நான்
0: என்னது
1: வாங்கி தந்த வள்ளல் என்று பாரில் உண்டல் சொல்வதென்றா?
0: வாங்கி தந்த வள்ளலா? ஓகே, பானு என்ன சொல்லிருக்காங்கன்னா வாங்கி தந்த வள்ளல் இருக்காங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாருன்னு பாப்போம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: ஓகே சார், தேங்க் யூ சார்.
0: நன்றி, ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க வாய்ஸ். ஆ
1: ஓகே சார்.
0: நன்றி. ரசிகர் மன்றம் ஆரம்பித்திருக்கிறார்கள். வணக்கம்.
2: வணக்கம் சார்,
0: யார் பேசுறீர்கள்?
2: செந்தில் கண்ணன் பேரலாம் சார்.
0: யாருங்க?
2: செந்தில் கண்ணன் பேரலாம்.
0: பேரளம் செந்தில் கண்ணன். அந்த வரிய என்னங்கறத
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாரி தந்த வள்ளல் என்று பாரில் உண்மை சொல்வது.
0: ஓகே, வாரி தந்த வள்ளல் என்று சொல்றாரு செந்தில்குமார் பேரளத்துல. ஓகே ஓகே, ஓகே செந்தில் கண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா வாரி என்கிறது தான் அந்த முதல் வார்த்தைங்கிறாரு. அடுத்தடுத்த நேர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஐயா.

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். ஆமாங்க,
1: புதிய நேயர் ஃபாரூக் பாஷா.
0: ஃபாரூக் பாஷா, வெல்கம் வெல்கம் வெல்கம். ரேடியோ வாலியம் குறைச்சிருங்க. புது நேரு புதுசாக ஃபோன் பண்ணுறீங்கிறதுனால உங்களுடைய குடும்பம் சுற்றம் சூழம் எல்லாரையும் கேட்க வச்சுருக்கீங்க பக்கத்தில். ரேடியோ வாலியம் குறைச்சிட்டிங்களா?
1: ஆ, குறைச்சிட்டேன்.
0: ஆ, ஓகே. இன்னும் குறையிலையே? வெளியே வாங்க, கேள்விக்கு பதில் சொல்றீங்களா?
1: சொல்லுங்க.
0: என்ன அந்த வரி?
1: வாரி தந்த வள்ளல்
0: தான் என்கிறார் நீங்களும். உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
1: ராயபுரம் ஃபாரூக் பாஷா.
0: ஃபாரூக் பாஷாவும் ராயபுரத்தில் இருந்து என்ன சொல்கிறாருன்னா, வாரி தந்த வள்ளல் என்று சொல்கிறார். அடுத்த நேயர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். வணக்கம். வணக்கம். அவர் இன்னும் வந்து மிமிக்ரி ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு மிமிக்ரி மேடை கலைஞராக வாய்ப்பு இருக்கிறது. பேர்லாம் சொன்னீங்கன்னா நானே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எங்கே போகணுன்னு. வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ. கும்பகோணம் மீனாட்சி, ரேடியோவில் கம் பண்ணுங்க.
2: வாரி தந்த வள்ளல் என்று,
0: வாரி தந்த என்கிறது தான் கும்பகோணம் மீனாட்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தேங்க்யூ காலிங். ஐயோ சூப்பரா ஏதோ சொல்றாங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். நான் திருத்தணி தமிழேந்தி.
0: திருத்தணி தமிழேந்தி, சொல்லுங்க. இன்னொரு முறை உங்களுக்காக. சொல்வதுண்டு கண்டுபிடித்தீர்களா?
3: வாரி தந்த வள்ளல் என்று பாரில் உண்மை சொல்வதுண்டு.
0: ஓகே, தமிழேந்தியும் அதை தான் சொல்றாரு, வாரி தந்த வள்ளல் என்று. அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம் ஐயா.
3: நன்றி.
0: வணக்கம்.
4: ஹலோ.
0: ஹலோ.
4: தஞ்சாவூர்
0: வள்ளி கண்டுபிடித்தீர்களா? என்ன வரி? மாறி தந்த வள்ளல். வாரியில மாறி என்கிறாங்க, அது வள்ளி தஞ்சாவூர்ல இருந்து. ஓகே, அடுத்த நேரத்தை கேட்கலாம். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்தோ. வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
5: அரியலூர் மாவட்டம் வானவரப்பட்டினம், செந்தமிழ் செல்வன்.
0: செந்தமிழ் செல்வன், நீங்க உங்களுடைய குரலை ரேடியோவில் கேட்டது போதும். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க.
5: ஓகே சார், ஓகே சார், ஓகே சார்.
0: ஓகே, அந்த வரி என்ன?
5: வாரி தந்த வள்ளல் உண்டு பாரில் உன்னை சொல்வதுண்டு.
0: ஓகே, செந்தமிழ் செல்வனும் வாரி தான் என்கிறார். வாரி வாரி வழங்கியது என்கிற அர்த்தத்தில் தான் அது வருகிறது என்கிறார். அடுத்த நேயர்கிட்ட கேட்கலாம். வணக்கம்.
6: ஹலோ.
0: ஹலோ.
6: ஹலோ.
0: ஹலோ.
6: நன்றி.
0: தேங்க்யூ. அடுத்த நேயர்.
7: ஹலோ.
0: ஹலோ, யார் பேசுகிறீர்கள்?
7: இந்த சார், வணக்கம்.
0: வணக்கம்.
7: தாம்பரம் விஜய் ஈஸ்வரன் பேசுறேன்.
0: தாம்பரம் விஜய் ஈஸ்வரன், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க?
7: ஆமா, நல்லா இருக்கேன் சார. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன், ஜாலியா இருக்கேன்.
7: ஓகே சார். அந்த வரி சொல்லிடுவா?
0: சொல்லுங்க.
7: வாரி தந்த வள்ளல் என்று பாரில் உன்னை சொல்வதுண்டு. இனமும் குலமும் இருக்கும் வரையில் அனைவரும் இங்கு சரிசமம் என உனக்கிடும் மழையே சின்ன சின்ன தூரல் என்ன. ஓகேங்க சார்,
0: நன்றி.
7: ஓகேங்க சார், நன்றி
0: நன்றி. அவங்களும் வாரி தான் இருக்காங்க, பாடியே காட்டிட்டாங்க, பாட்டாவே படிச்சிட்டாங்க. ஹலோ.
8: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணிம்படி அடுத்த வள்ளிப்பட்டில இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப ராகமா பேசுறீங்களே, நீங்களே பாட்டெல்லாம் பாடுறீங்களா?
8: இல்ல இல்ல பேசி பேசி பழகிடுச்சு.
0: தயவு செஞ்சு வேண்டாம். ஓகே.

0: என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரே ஒரு நேயர் மட்டும் கரெக்டா சொன்னார், மாறி தந்த.
1: இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க.
0: என்ன பொறுத்த வரைக்கும் மாறி தந்த வல்லலிங்க.
1: ஓகே மாறிதான்.
0: ஆமா வாய்ப்புக்கு நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா, சரவணன் ஐயா நன்றி ஐயா. அடுத்ததாக கலா சொல்லுங்க.
2: மாறி தந்த வல்லலிங்க.
1: மாறியா?
2: ஆமா
1: மாறி மழை. ஓகே அடுத்த நேரத்தை கேட்கலாம். ஓகே நன்றி, ரெக்கார்ட் பண்ணிக்கலங்க. தேங்க்யூ சோ மச் பை. ஹலோ ஹலோ
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் ரெண்டு ஹயாத் பாஷா ஜெய் பண்ணி சார். சார் வாரி தந்த வல்லன்
1: சார். ஹயாத் பாஷா என்ன சொல்றாருன்னா வாரி தான் என்கிறார். ஓகே சொல்லுங்க. வாரி தான்,
3: வாரி தான். ஏன்னா வல்லல் வந்து வாரி வாரி வழங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால வாரி தந்த வள்ளல் உண்டு தான் சார், கரெக்டா.
1: ஓகே அடுத்ததாக வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் முருகன் பேசுறேன், தேன்முட்டாய் முருகன்.
1: முருகன், தேன்முட்டாய் முருகன் சொல்லுங்க.
4: நெட்கோட்டல இருந்து பேசுறேன் சார், நெட்கொண்டா மேட்டுக்குப்பம்.
1: ஓகே பதில் சொல்லுங்க.
4: வாரி தந்த வள்ளல் உண்டு அப்படிதான் சார் வருது.
1: வாரி தந்த வள்ளல் என்று தான் இப்ப வரைக்குமே பேசின 10-12 நேயர்களும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த வரியில வர்ற கரெக்டான வார்த்தை என்ன? இந்த வரி என்ன? தொடர்ந்து கண்டுபிடிக்கலாம் இந்த பாட்டுக்கு பிறகு. ஸ்ரேயா கோஷல் பாடுற புஷ்பா பாட்டு.

0: உங்கள் கனவுகளுக்கு சரியான சிறகுகளை அளித்து சிறந்த தொழில் வாழ்க்கையை உருவாக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் AISSMS புனே நோக்கி முன்னேறுங்கள். 100 ஆண்டுகளுக்கும் மேலான கல்வி பாரம்பரியத்துடன் AISSMS நாடு முழுவதும் உள்ள மாணவர்களின் ஒளிமிகு எதிர்காலத்தை நனவாக்கி வருகிறது. இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது ஃபார்மசி, MBA அல்லது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதோடு பாலிடெக்னிக், ITI, BBA அல்லது பள்ளிக்கல்வி, ஒவ்வொரு துறையிலும் தரமான கல்வியும் சிறந்த தொழில் வாய்ப்புகளும் இங்கே கிடைக்கின்றன. சாவித்ரி பாய் புலே புனே பல்கலைக்கழகத்தால் தொடர்ந்து 3 ஆண்டுகள் சிறந்த கல்லூரி விருது பெற்ற நிறுவனங்கள். நடைமுறை கற்றல், தொழில்துறை அனுபவம், நவீன ஆய்வகங்கள், வலுவான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் 3 லட்சத்திற்கும் அதிகமான முன்னாள் மாணவர் வலையமைப்பின் நம்பிக்கையுடன் திகழ்கிறது. NAC A+ மற்றும் MBA அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள், மேலும் புனே நகரின் மையப்பகுதியில் மெட்ரோ இணைப்புடன் அமைந்துள்ள வளாகம். அப்படியானால் இனி ஏன் தாமதம்? சேர்க்கைக்காக இன்றே 8496045045 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது www.eissms.org பார்வையிடுங்கள்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: நாலு மணி 17 நிமிடங்களுக்கு ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 102.1 பாரதி தமிழ் பண்பலையில் 2952825538389871 இதான் நம்பர்ஸ். நீங்கள் டயல் பண்ணும். சென்னையிலேருந்து பண்ணிங்கன்னா தேவைப்படாது, வெளியூர்லேருந்து பண்ணிங்கன்னா 0444 அப்படிங்கிற நம்பர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். அப்படி கிடையாது, சென்னையிலேருந்து பண்ணாலும் நீங்கள் 0444ங்கிற சென்னைக்கான, அதாவது இந்த STD கோட் பண்ணும். ஏன்னா இது லேண்ட்லைன் நம்பருங்கிறதுனால மொபைலில் தான் டைரெக்டாக பண்ணும் அப்படின்னு நிறைய பேருக்கு லைன் கிடைக்கிறது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் வேறு வந்தீங்க. ஓகே, அண்ட் ரேடியோ வால்யூம் குறைங்க. லைன் கிடைச்சதும் நீங்கள் உங்களுடைய குரலை ரேடியோவில் கேட்குற அந்த ஆவலுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா ரேடியோ வால்யூமை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் பாதி கேட்குறது இல்லை. ஓகே, அண்ட் நாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இந்த பாட்டில் வர்ற அந்த வார்த்தை என்ன?

0: இப்போ தீர்ப்பு சொல்கிறது வந்து எனக்கு எப்படி கேட்குது அப்படின்னா, திரும்ப திரும்ப அதை நான் வந்து 10 முறை கேட்டதுக்கப்புறமே, பாரி அதாவது வள்ளலுக்கு வள்ளல் பாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாரியே வந்து தந்த ஒரு வள்ளல் அப்படின்னா மழை அப்படிங்கிற அர்த்தத்தில் வாலியவர்கள் எழுதியிருக்காரா அப்படின்னா அது இன்னும் பொருத்தமான இதுவாக இருக்கும் அப்படிங்கிறது. வாரி தர்றது மழையில் எல்லா வள்ளத்தையும் வாரி தர்றது மழை, அதனால் வாரி என்பதும் கரெக்டானதாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நேயர்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாரி தந்த என்கிறது தான் சொல்லியிருக்காங்க, அதில் ஒரே ஒருத்தர் தான் வாங்கி அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஓகே, அண்ட் அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாட்டு வரிக்கு போயிடலாம் நம்ம. அந்த பாட்டு வரி என்ன என்பதை சொல்கிறதுக்கு முன்னாடி, எனக்கு வந்து என்னோடய ஃபேவரெட் வந்து இதில் வாரியை விட பாரி இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த இது பாரி தந்த வள்ளல் என்று பாரில் உன்னை சொல்வதுண்டு அப்படின்ட்டு இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் அதுவும் ஒரு அர்த்தத்தில் உள்ள வருது. ஓகே, அர்த்தம் உள்ள இதுவாக வருது. அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க, அடுத்த கிளிப்பிங் ரெடியாக இருக்குது. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீர்கள் ஐயா?
1: நான் போர்வூர்லேருந்து பொன்ராஜ் பேசுகிறேன் சார்.
0: பொன்ராஜ் ஐயா
1: சொல்லுங்கள் சார். கொஞ்சம் வந்து கொஞ்சம் சவுண்ட் வைங்களா.

0: குரல் ரொம்ப லோவாக கேட்குது.
1: அம்பியா சாப்பிடாம பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால
0: அப்படியே நானும் சாப்பிடல.
1: ஓகே தப்பு இல்லை. ரெடியா கிளிப்பிங் போடவா?
0: போடுங்க சார் போடுங்க சார்.
1: ராமையா புத்திக்கு எட்டும்படி
0: சொல்ல போறேன் ராமையா.
1: ஓகே அடுத்த நேரத்தை கேட்போம். போரூர் பொன்ராஜுக்கு அடுத்து வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ சார்,
1: யார் பேசுறீங்க?

0: ஃபர்ஸ்ட் வந்து ரா ராமாயா போட்டீங்க, அதுல ஃபர்ஸ்ட் வரி ஒண்ணு வருது, இன்னொரு மாதிரி போறதே சரியா.
1: நினைக்கிறேன்
2: இன்னும் பக்கத்துல வந்தா நான் மைக்கு என் வாய்க்குள்ளதான் போவோம், முழுங்கிட்டு தான்
1: வாய்க்குள்ள போறது இல்ல, இங்க வரலையே.
2: அப்படியா, அது என்னங்கறத கண்டுபிடிப்போம். இந்த வரி உங்களுக்கு கேட்டுச்சா?
1: அதாவது கேக்குது, இப்ப கேக்குது. எட்டுக்குள்ள இருக்கு ராமையா, எட்டும்படி நீயும் கொஞ்சம் கேளையா.
2: ஓகே, எட்டும்படி அந்த வார்த்தையவே விட்டுட்டீங்க. உங்க பேர் சொல்லுங்க.
1: பாண்டியன் சார்.
2: பாண்டியன், ஓகே. முக்கியமான ஒரு வார்த்தையை விட்டீங்க, தப்பு
1: இல்ல. எட்டுக்குள்ளே வாழ்க்கை இருக்கு ராமையா, அதை எட்டும்படி நீயும் கொஞ்சம் கேளையா.
2: அது எதுக்கு எட்டும்படிங்கிறது தான் மேட்ரு. பாண்டியன் ட்ரை பண்ணதா, அடுத்த நேரம் ட்ரை பண்றாரா பாப்போம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம். வணக்கம்
2: ஐயோ. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கும்பகோணம் பாபுராஜோட முகமது இக்பா ராஜிலா.
2: ஓகே, அந்த வரி என்ன? அதெல்லாம் வேண்டாம் ஐயா, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். ரா ராலாம் போட்டால் நமக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகும், டைம் ஆகும். நேரடியாக அந்த வரிக்கு போயிடலாம்.
3: எதில் வரியா சார்?
2: ரெண்டாவது வரி. எட்டுக்குள்ளே வாழ்க்கை இருக்கு ராமையா, அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறார் ராமையாக்கு?
3: எட்டுக்குள்ளே வாழ்க்கை இருக்கு ராமையா.
2: ஆமாம் ராமையா, அதுக்கு அடுத்து என்ன வரி ராமையா? இக்கடை ரா ரான்னு கூப்பிடுறாரு.
3: ஆமாம்.
2: ஓகே, நான் வந்து உங்களுக்கு பாய் சொல்கிறேன், அடுத்த நேரம் நான் ராரான்னு கூப்பிடுறேன். தேங்க்யூ. நன்றி ஐயா கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
4: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
4: அண்ணாநகர்லேருந்து மாலிதேவி பேசுகிறேன்.
2: சொல்லுங்க.
4: புத்திக்கு எட்டும்படி சொல்ல போற கேளையா.
2: ஓகே மாலிதேவி. ஓகே, அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
2: யார் பேசுறீங்க?
6: கும்பகோணம் சுந்தரபெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
2: கலை துரைராஜன் சொல்லுங்க, அது என்ன வார்த்தை?
6: எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா, எட்டும்படி சொல்ல போறேன் கேளுயா.
2: எதுக்கு எட்டும்படி ராமையா?
6: அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எட்டும்படினா எட்டும்படிதான்.
2: எதுக்கு எட்டும்படி சொல்றாரு? இல்ல எப்படி வேணாலும் எடுத்துக்க முடியாது, அது ஆல்ரெடி சொல்றேன். சரி ஓகே, பரவாயில்ல. உங்க பேர் சொல்லுங்க.
6: சுந்தரபெருமாள் கோயில் கலை துரைராஜன்.
2: கலை துரைராஜன், ஓகே.
6: கும்பகோணம் பக்கம்.
2: ஓகே,
6: நன்றி.
2: நன்றி ஐயா. வணக்கம்.
7: ஹலோ.
2: ஹலோ,
7: ரஜிபாலாஜி பேசுறேன், மடுமா நகர்ல இருந்து.
2: சொல்லுங்கம்மா.
7: புத்திக்கு எட்டும்படி சொல்ல போறேன் கேளையா.
2: ஓகே,
7: எட்டும்படி.
2: நன்றி நன்றி. வணக்கம்
8: சார். வணக்கம் சார்.
2: யார் பேசுறீங்க
8: சார்? வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், மூணாவது வணக்கம் நான் சொல்லிட்டேன்
8: சார். கல்லூர் மாவட்டம் எயிலூர்ல இருந்து சார், கணேஷ் சார். சார், தூரல் நின்று போச்சுல படத்துல வந்து, சின்ன சின்ன தூரல் என்ன மொதல் கேள்வி கேட்டீங்களா?
2: ஆமா, தூரல் நின்று போச்சா அது?
8: ஆமா சார், அந்த படம். அது வந்து எஸ்பி பாடின பாட்டு சார், சின்ன சின்ன தூரல் என்ன அந்த படம்.
2: சரி ஐயா, நன்றி, வாழ்த்துக்கள், 100 மார்க் உங்களுக்கு
8: சார். ரெண்டாவது பாட்டு வந்து
2: பாட்சா படம்.
8: பாட்சா படம் கேடரா ராமையா அந்த
2: படம். 200 மார்க் உங்களுக்கு
8: சார்.
2: 200 மார்க்ஸ்.
8: ஆமா சார், டீ கடை ரா ராமையா.
2: டீ
8: கடை? ஆமா சார்,
2: டீ கடைக்கு கூப்பிடுறாரா? டீ கடை ரா ரா ராமையா.
8: ஆமா சார், டீ கடை ரா ராமையா அந்த படம் சார்.
2: இக்கடை கிடையாது, டீ கடை வா ராமையாங்கறாரு.
8: சரி ஓகே சார், ரொம்ப டைம் சார். சார், உங்க அப்பம் வந்து நான் 30 வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்கு தான்
2: கிடைச்சது. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள்.
8: வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி.
2: ஓகே, அதனால தான் நீங்க வந்து டீ கடைன்னு சொன்னால நான் கட் பண்ணல. வணக்கம். ரொம்ப சிரிப்பாக்குதா?
9: எட்டுக்குள்ள
2: வாழ்க்கை இருக்கு. ஆர்வமா சொல்றாரு, அதை கேட்டுக்கிறோம். நான் ஒன்னும் கிண்டல்லாம.

0: பாட்டு செந்தமிழ் பாட்டு படம்.
1: நீங்க கோத்துறீங்க, கிண்டல் எல்லாம் பண்ணீங்கன்ட்டு.
0: சரிவா, நான் எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கிறாமையா, புத்திக்கு எட்டும்படி சொல்ல போறேன் கேளையா.
1: ஓகே, உங்க பேரு?
0: அதான் அந்த லைனு.
1: உங்க பேரு?
0: கோரமானப்பட்டி
1: கே வி ஜெயசீலன் ஐயா. என்னங்கய்யா?
0: எட்டுக்குள்ள பாட்டு இருக்கு, ஆமா என்ன தெரியுங்க.
1: அதுக்கு அடுத்த வரி
0: தெரியுங்களா?
1: ஓகே, பரவாயில்ல, நல்ல முயற்சி,
0: நன்றி.
1: அடுத்ததாக நேயர்கள் லைன்ல இல்லை இருக்காங்க. ஆக்சுவலா இது முடிச்சுக்கலாம். இந்த வரி ராரா ராமையா பாச்சா பட பாட்டு. கேட்கும்போது ஒவ்வொரு அர்த்தத்தில் கேட்கும், அது புத்திக்கு எட்டும்படி சொல்ல போகிறேன் கேளையா என்பது தான். அண்ட் சூளை ரீஜா மனோகர் கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. மொத பதிலில் ரெண்டு பேரையுமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது கரெக்டாக சொல்லியிருக்காரு. அந்தொலிராஜ் காட்டுப்பாக்கம் ரெண்டு பேரையும் பதிலும் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து முகமது பிலால் கரெக்டாக சொல்லியிருக்காரு பதில். அண்ட் வணக்கம் சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி. அண்டு யார், புஷ்பா கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் பதில் அனுப்புனது. அண்டு எட்டுக்குள்ள என்பது புத்திக்கு என்பது தான் கரெக்டான பதில், அதை கரெக்டாக சொல்லியிருக்கிறது. இன்னுக்கு அடுத்ததாக நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து வனிதா தீநகர்லேருந்து. அது போக டயல் பண்ண நேயர்களில் கிட்டத்தட்ட எல்லாருமே பதில் கரெக்டாக சொல்லுவாங்க. நிறைய நேயர்கள்ங்கிறதுனால நான் பேர் சொல்ல. ஓகே, டொமேட்டோ தக்காளி பாட்டு அடுத்து கேட்டுவாங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு. அதை தொடர்ந்து அடுத்த கிளிப்பிங் என்னங்கிறத பார்த்துட்டு சொல்கிறேன். ஆண்டனிதாசன் பாடினது, வர்மா எழுதின பாட்டு. ஓகே, ஃபாக்ஸின் இசையில் இந்த பாட்டு பரிமளான் கோபடத்துலேருந்து.

0: Cali.
1: Code word accepted.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பிடாரா. இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியின் அனுசரணையாளர் AISSMS புனே.

0: முப்பது நிமிடங்கள் 102.26 தமிழ் பண்பலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஜாலியா இருக்கா? செம ஜாலியா இருக்கு என்று பதில் சொல்லும் இந்த பாட்டு விளையாட்டு 1,00,000 கோடி முறை கேட்ட பாட்டு தான். அதுல ஏதாவது ஒரு வரிய பர்டிகுலரா கேட்கிறோம் என்றால் அதுல இருந்து நம்மால் கண்டுபிடிக்க முடியாத பல வரிகள் அப்படி தமிழ்ல பாடல்கள்ல இருக்கு. அப்படிப்பட்ட வரிகளை தான் நாம கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்ம அதை அடுத்த நேயர் வணக்கம்.
1: சார் வணக்கம். சார்
0: யார் பேசுகிறீர்கள்?
1: சார் கோடைக்கானல் சுரேஷ்குமார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சுரேஷ்குமார். உங்களுக்கான லைன் ரெடியா இருக்கு.
1: சார் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சார், எங்களுக்கு வந்து பக்கத்துல காரைக்கால் பண்பலை இதுல வந்து முதல் முறை பேசுறேன் சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார்.
0: ஓகே, வெல்கம்.
1: ஓகே சார்.
0: சுரேஷ்குமார் உங்களுக்கான கிளிப்பிங். ரெண்டாவது வரி என்ன? அன்பே டயானா
1: நட்பின் உருவம் மட்டும்
0: நட்பின் உருவம்
1: அதானே?
0: ஓகே சுரேஷ்குமார், நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த நேரத்தை கேட்போம். வணக்கம்.
2: மாலை
0: இனி வணக்கம் ஐயா. யாருங்க இருந்தையா, எங்க இருந்தையா?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: கோபால் ஐயா, அந்த ரெண்டாவது வரி என்ன ஐயா?
2: மாறாத நட்பு.
0: மாறாத நட்பு அதுதான் இருக்குது. அதுதானா இருக்கிறத நான் இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சுதான் ஐயா
2: சொல்லுவேன்.
0: நன்றி ஐயா, வாய்ப்புக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
3: கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காந்திநகர்ல இருந்து செண்பகவல்லி பேசுறேங்க சார்.
0: செண்பகவல்லி.
3: ஆமாங்க.
0: ரெண்டாவது வரி என்ன?
3: நட்பின் காதல் மட்டும் என்றும் மாறாதிருக்கட்டும்.
0: நட்பின் காதல். ஓகே நன்றி, அடுத்த நேரத்தை கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ
0: ஹலோ.
4: கும்போணத்திலிருந்து இந்திரா காந்தி பி எம் சரவணன் பேசுறாங்க சார்.
0: பிஎம் சரவணன்.
4: ஆமா சார்.
0: ஓகே சொல்லுங்க.
4: அந்த பிஎம் உத்தர போடுங்க சார்.
0: உங்களுக்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் போடுவேன். உலகத்திலே எல்லாமே மாறி போகட்டுமே, நட்பின் கற்கும் மட்டும் எனாலும் மாறாதிருக்கட்டுமே. ரெண்டாவது வரி என்ன?
4: நட்பின் காதல் மட்டும்.
0: நட்பின் காதல் என்கிறார் சரவணன். அடுத்த நேரத்தை கேட்கலாம். நன்றி.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம்.
5: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து. அப்பா லைன் புடிச்சிட்டாச்சு.
0: ஓகே வாழ்த்துக்கள்.
5: சொல்லுங்க சார்.
0: அந்த ரெண்டாவது வரியே சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும்.
5: நீங்க ஆப்ல கேட்டுட்டு இருக்கேன் சொல்லுங்க. உலகத்திலே எல்லாமே மாறி போகட்டுமே,
0: நட்பின் கற்கும் மட்டும் எனாலும் மாறாதிருக்கட்டுமே. அந்த ரெண்டாவது வரி என்ன?
5: வணக்கம்.
6: மாணிக்கம்
0: அற்புதராஜா. ரெண்டு பேர் வச்சிருக்கீங்களே. ஓகே பரவாயில்ல, நன்றி ஐயா. ஆடுதுறை, திருவாடுதுறையா அது எந்த ஆடுதுறைங்கிறது கேட்க மறந்துட்டேன். ஏன்னா ரெண்டு மூணு ஆடுதுறை. வணக்கம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம். வணக்கம். லைன்ல இருக்கீங்க.
7: நட்பின் கற்பு மட்டும் மாறாம இருக்கட்டுமே.
0: உங்க பேர் சொல்லுங்க.
7: குலதீபமங்கலம் காசிநாதன்.
0: காசிநாதன் குலதீபமங்கலம். காசிநாதன். ஓகே நன்றி ஐயா.
7: நன்றி.
0: நன்றி. அடுத்த நேயர் என்னங்கறது கேட்டு பதில சொல்றேன். வணக்கம்.
8: வணக்கம். பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: பெரும்பாக்கம் வித்யா ரவி சொல்லுங்க.
8: நட்பின் கற்பு மட்டும் என்னாலும் மாறாது இருக்கட்டுமே.
0: வித்யா ரவி சொல்லியிருக்காங்க நட்பின் கற்பு மட்டும் என்று. ஓகே அடுத்த நேரத்தை கேட்கலாம். வணக்கம்.
9: ஹலோ.
0: ஹலோ
9: ஹலோ. சைதாப்பேட்டை ஆனந்த் சார்.
0: சைதாப்பேட்டை ஆனந்த் சொல்லுங்க.

0: நட்பின் கர்த்தம் மட்டும் மாறாமல் இருக்கட்டுமே வரும்.
1: ஓகே, அண்ட் இந்த கேள்விக்கான பதில் போதும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு ஈஸ்வரா பாட்டு எந்த படத்துல இருந்து என்றால் கண்ணெதிரே தோன்றினால் பண்ணது, உதித் நாராயணன் பாடினது. அண்ட் இந்த கண்ணெதிரே தோன்றினால் படப்பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டாக இருந்தது. ஏன்னா பிரியமான பின்னு ரசிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இவர் ஏன் எப்படி பாடுறாரு என்று கேட்டாங்க ஒரு காலத்தில். ஆனாலும் இந்த பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டாக மாறிச்சு. அந்த டைமில் இதை முத முறை கேட்டப்போ எனக்கு ஆக்சுவலாக எப்படி தோணுச்சு என்றால், அந்த டைமில் ஒரு ஒன் ஆஃப் த சூப்பர் ஹீரோ, இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் வச்சுக்கோங்களேன், அவர் வந்து சச்சின் டெண்டுல்கர் என்ற பெயர் கொண்ட அந்த கிரிக்கெட்டர், அவர் வந்து பாராட்டி ஒரு பாட்டு வரி எழுதியிருக்காங்கன்னு நல்லா நினச்சிக்கிட்டேன். எப்படின்னா நட்பின் காற்று மட்டும் அப்படின்னு வந்து முதல்ல பாடினாங்க, அதுக்கப்புறம் மாறாது இருக்கட்டுமேங்கிறத சச்சின் ஷாட், அதாவது சச்சின் விளையாடுற ஷார்ட்ஸ் அப்படி இருக்குல்ல, அது மட்டும் மாறாது இருக்கட்டும் என்று பாடலாசிரியர் எழுதினார் அப்படி என்கிற ஆர்த் கற்பனையில் ஒரு கிரிக்கெட் ரசிகனாக நல்லா நினச்சிக்கிட்டேன். நான் நிறைய பேர் அப்படி பாடினவங்களும் உண்டு. அண்ட் இந்த வரி என்னங்கிறது தெரியாமல் அந்த இது அப்படியே தாண்டி போகிறதும் உண்டு. அப்படி பார்த்தாலும் நட்பின் உருவம் மாறாத, நட்பின் காதல், நட்பின் காதல், நட்பின் கற்பு என்கிற அந்த கரெக்டான பதிலை சொன்னது ஹேமலதா, வனஜா, மாணிக்கம் அற்புதராஜ் அண்ட் காசி தீரா தானே, காசி ஓகே, வித்யா பாரதி அண்ட் ஆனந்த் இவங்கெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. வனஜா ஓகே சொல்லிட்டேன், பெரும்பாக்கம் வனஜா வந்து ஃபேஸ்புக்லேயும் பிஸ்னஸ் நம்பியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அண்ட் கிருஷ்ணகிரி சாமல்பட்டி கோபால் அண்ட் வேறு யார், சூளை ரீஜா மனோகரன், இவங்க எல்லாமே சரியான பதில்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆச்சாலே பாட்டு ஷான் ரோல்டன் இசையில் ஓகே. அண்ட் இந்த பாட்டை கேட்டுட்டு அடுத்த சூப்பர் ஹிட் கேள்விக்கு ரெடி ஆகலாம், தயாராகுங்க.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி 41 நிமிடங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்மோட அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடையில இருந்து பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா ப்ரோ?
1: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர்.
2: எஸ் சொல்லுங்க ப்ரோ.
1: உங்களுக்கான அடுத்த பாட்டு வரி ப்ரோ,
3: ஆதிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு நிலம் கொண்டாடுதே.
1: என்ன வரி அது? அது முத வரி. அதுக்கு அடுத்த வர ரெண்டாவது வரி தான் கண்டுபிடிக்க.
2: காதலை மகிழ்வு மாநிலம் கொண்டாடுது, கண்ணே மாநிலம் கொண்டாடு. திருப்பியும் அதே வரும், கண்ணே மாநிலம் கொண்டாடுது.
1: ஓகே, சந்திரசேகர் சொல்றாரு மாநிலம் கொண்டாடுது என்கிறார். அடுத்ததாக அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ,
1: வணக்கம்.
4: கார்த்திக் விஷ்மாம்பலம்.
1: விஷ்மாம்பலம் கார்த்திக்.
4: ஆமா.
1: சொல்லுங்க.
4: கேளுங்க சார்.
1: கேள்வி நான் ஆல்ரெடி கேட்டேன், அந்த கிளிப்பிங் நான் மறுபடியும் உங்களுக்காக
3: போடுறேன். காதலை மகிழ்வோடு நிலம் கொண்டாடுதே.
1: அந்த ரெண்டாவது வரி என்ன? இந்த வரி ஓகே, அடுத்த நேரத்தை கேட்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம், உடையார் பாளையம் அஜின்.
1: அஜின் சொல்லுங்க, என்ன வரி அது?
5: மாநிலம் கொண்டாடுதே.
1: மாநிலம் தானா?
5: ஆமா சார்.
1: ஓகே, அடுத்த நேயர்ட்ட வணக்கம். வணக்கம்.
6: ஹலோ.
1: ஹலோ.
6: வணக்கம் சார், அரியலூர் மாவட்டம் வாரியம் காவல் கதிரம்பு சார். நல்லா இருக்கலாம் சார்?
1: பேரே கேட்கல, உங்க மாவட்டம் பின்கோடுல தான் கேட்டுச்சு.
6: வணக்கம்.
1: அவரு அதே சொன்ன வந்ததுனால கேள்விக்கு பதில் தெரியாது, கட் பண்ணிட்டாரு. பரவாயில்ல.
7: ஹலோ சார்,
1: சும்மா ஜாலியா பேசுங்க. ஹலோ.
7: கொண்டாடுதே, பேசவும் அரிதான பிரேமையின் திறன் கண்டு பேதமை பறந்தோடுது அன்பு.
1: ஓகே, அடுத்த நேரத்தை கேட்கலாம்.
7: நன்றிங்க சார், வாழ்த்துக்கள் சார்.
1: ஓகே, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க? ரேடியோ வாலியம் குறைங்க.
8: நாகப்பட்டினம் மாவட்டம் சேவூர்.
1: ரேடியோ வாலியம் குறைங்க.
8: ஹலோ.
1: இன்னும் குறையில நீங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம்.
9: ஹலோ.
1: வணக்கம், லைன்ல இருக்கீங்க
9: சார்? நான் கிளாம வீட்ல இருந்து ஆனந்த முருகன் உஷா பேசுறேன் சார்.
1: ஆனந்த முருகன் உஷா.
9: ஆமா சார்.
1: ஓகே, பதில் சொல்லுங்க
9: சார். அந்த மாநிலம் கொண்டாடுதேன்னு வருதுங்க சார்.
1: மாநிலம் தானா அது?
9: ஆமா சார்.
1: ஓகே, அடுத்த நேரத்தை கேட்கலாம்.
9: தேங்க்ஸ் சார்.
1: நன்றி, ஆனந்த முருகன் உஷா. அடுத்து வணக்கம். ரேடியோ வாலியம் குறைங்க ப்ளீஸ். வணக்கம்.
10: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்களா?
10: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம், யாருங்க?
10: கோடாலி.
1: கோடாலி
10: சார்.

0: கோடாலி தைலம் அப்படின்னு கேட்டுச்சு எனக்கு.
1: கோடாலி கருப்பூர்.
0: கோடாலி கருப்பூர், ஓகே. உங்க பேரு?
1: நாகராஜன்.
0: நாகராஜன், ஓகே ஓகே. சொல்லுங்க ஐயா பதில். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. நீங்க வந்து டயல் பண்ணி பேசினதுக்கு வாழ்த்துக்கள், நன்றி நன்றி.
1: நானிலம் கொண்டாடுது.
0: ஓ, நானிலம் நானிலம். உங்க பேர் ஐயா? ஐயா உங்க பேர் சொல்லுங்க ஐயா. ஐயா வெக்கப்படாதீங்க, சொல்லுங்க ஐயா உங்க பேர் சொல்லுங்க. ஐயா உங்க பேர் கேக்குதா? அவர் கேட்கல சரியா? ஓகே, பதில் சொல்லியிருக்காரு, நானிலம் சொல்லியிருக்காரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். இவர் அந்த மிமிக்ரி கலைஞர், ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி டயல் பண்ணோம். அப்புறம் லைன் கிடச்சதுக்கப்புறம் காற்று ஊதுறது, அப்புறம் ட்ரெயின் போகிற சவுண்டெல்லாம் உருவாக்கி இவங்க வந்து பேரை சொன்னாவது எங்காவது மேடை இசை கலைஞர்களாக மாற்றி விடலாம், அதுவும் செய்கிறது இல்லை. இந்த மாதிரி வந்து மிமிக்ரி கலைஞர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு அடிக்கடி வருவாங்க, அதை பற்றி கண்டுக்கக்கூடாது. வணக்கம் வணக்கம். ஹலோ
2: ஹலோ,
0: மிமிக்ரி கலைஞர் நினைச்சு கட் பண்ண போனேன், சொல்லுங்க.
2: ஹலோ
0: கேக்குதுமா உங்களுக்கு? உங்க பேர் சொல்லுங்க.
2: தமிழரசி காரைக்கால்.
0: தமிழரசி காரைக்கால், சொல்லுங்க.
2: மாநிலம் கொண்டாடுது.
0: மாநிலம், ஓகே நன்றி. வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
0: ஹலோ, ஒரு ஒரு மணி நேரத்தில் எத்தனை விதமான ஹலோக்களை நான் கேட்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, எப்படியா, எவ்வளவு அழகான ஹலோக்கள் எல்லாம். ஹலோ,
3: மூலக்கடை அருணாச்சலம்.
0: மூலக்கடை அருணாச்சலம், சொல்லுங்க. அருணாச்சலம் மூலக்கடையில இருந்து என்ன சொல்றாரு என்றால், நான் நிலம், அதுக்கு என்ன அர்த்தம்? நன்றி, பதில் சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கு போயிடலாம் நினைக்கிறேன். மாசிலாம்.

ஆக்சுவலாக அந்த பதில் என்பது நான் இளம் என்பதே கரெக்ட். பதில் சொன்னதில் எம்டி ரவிச்சந்திரன் அண்ட் கதிரவன் இல்லை அவர் சொல்ல, அப்புறம் ஆனந்த முருகன் உஷா, அது தொடர்ந்து பேர் சொல்லாத ஒரு நேரம் அவருடைய ஊர் மட்டும் சொன்னார். அண்ட் தமிழரசி மாநிலம் சொன்னாங்க. அருணாச்சலம் காஸ்டாக வந்தவரும் நாநிலம் சொன்னார். நாநிலம் மாநிலம் கொண்டாடுதுன்னா நம்மளுடைய ஸ்டேட் மட்டும் தான் கொண்டாடுறதுக்கு அப்படின்னு. மாநிலம் அதாவது ஸ்டேட் என்றால் மாநிலம், ஓகே. அது மட்டும் இல்லை, உலகமே கொண்டாடுது நம்ம காதலை என்று அம்பிகாபதி படத்தில் அந்த பாட்டை பாடுவாங்க, ஓகே. அதனுடைய கரெக்டான வரி நா நிலம், நா ஓகே, மா கிடையாது. அண்ட் மாநிலம்னாலும் ஒன்றும் தப்பான மீனிங் கிடையாது, ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் பொட்டலை முட்டாய பாட்டு கேட்டுவாங்க அடுத்த கேள்விக்கு.

0: பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி 52 நிமிடம் 102 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் கூட டயல் பண்ணலாம். ஒருவேளை வழக்கமாக இந்த டைம்லலாம் வந்து காலர்ஸ் எடுக்கிறது இல்லை அப்படின்னு நினச்சி நீங்களாம் டயல் பண்ணாமலாம் இருக்காதீங்க. ஏதோ வந்துட்டார். வணக்கம். அதுவும் கட் பண்ணுறேன். 2952083283892899871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணி பதில் சொன்னீங்க என்றால் உங்களுக்கு பாராட்டுகளை தருவேன். வேற என்ன என்னால் தர முடியும்? வணக்கம். வணக்கம் வணக்கம். லைன்ல இருக்கீங்க?
2: ஹலோ சார். வணக்கம் சார்.
1: ஏன் இவ்வளவு நேரம்?
2: நான் முன்னால பதில் கேட்டா சொன்னா தெரியல, திருப்பி ரெண்டாவது வந்துட்டேன்.
1: சரி, ஓகே ஓகே, பரவாயில்ல, அத்தனை நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகேவா? ஓகே, நன்றி. ஹலோ, வணக்கம். அவங்களே தான் இன்னொரு லைன்ல டைல் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க. வணக்கம். அவங்களே தான் மறுபடியும் 3 ஃபோனில் அவங்க லைனில் வச்சுருந்துருக்காங்க. பரவாயில்ல, அவங்களுடைய ஆர்வத்தை பாராட்டுகிறோம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நல்லா
1: இருக்கேன். கேள்விக்கு போயிடலாம், டைம் இல்லை. ஓகேவா? ஓகே, ரெடி. இந்த பாட்டு வர்ற மலர், இந்த பாட்டில் வர்ற மலர் பேர் என்ன? இதுல ஒரு பாட்டு வரி வரும். ரோஜா இல்லை. அடுத்த நேரத்தை கேட்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்க.
1: இந்த பாட்டுல எத்தனையோ மலர், ஏகப்பட்ட மலர் முன்னாடி வந்தாலும் பாட்டு தொடங்குறப்போ ஒரு மலர் வரும். அந்த மலர் பேர் என்ன? சாய் பல்லவின்னு சொல்லக்கூடாது.
4: ரோஜா மலர்.
1: ரோஜா மலர் என்பது மிக தவறான பதில். அடுத்த நேரத்தை கேட்கலாம். வணக்கம். குழந்தை.
5: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: கீதா சார்.
1: கீதா, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தெரியுமா? இவ்வளவு நேரம் யோசிச்சீங்கன்னா அடுத்த நேரம் என்ன திட்டுவாங்க. வணக்கம்
6: சார். வணக்கம்,
1: யார் பேசுறீங்க?
6: சார், நான் சென்னையில் ராஜேஷ், பெரியார் நகர் சார்.
1: ராஜேஷ், பெரியார் நகர். ராஜேஷ், சொல்லுங்க.
6: குல்குரு மலர் என்ன வரும் சார்?
1: எது எது?
6: அந்த பாட்டை இப்ப பீஜிஎம் போட்டீங்க.
1: ஆமா, அதுதான் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
6: அதான் பேர் தான் பூவோட பேர்.
1: ஆமா,
6: அதாவது குல்குரு மலரே.
1: குல்குரு. குல்குரு மலரே, குல்குரு மலரே என்கிறான் ராஜேஷ். நன்றி, அடுத்த டேட்ட போலாம். தேங்க்யூ.
7: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: குபோனம் தோரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன்.
1: எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன். சொல்லுங்க.
7: குல்முல்ல மலரே.
1: குல்முல்ல.

0: குல்முலை, குல்குரு இவர் சொல்றது குல்முலை. ஓகே ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். நீங்க ரேடியோவை கம்மி பண்ணிட்டு ஆப்ல கேக்குறீங்க, அத கம்மி பண்ணிட்டு என்கிட்ட டைரக்டா பேசலாம்.
1: ஓகே சார், கம்மி பண்ணிட்டேன்
0: சொல்லுங்க
1: சார். கொல்முக மலரி சார்,
0: எது ஸ்பெல்லிங் சொல்லுங்க.
1: GUL.
0: ஆ
1: GOL.
0: ஓகே.
1: ஆ கொல்முக மலரி.
0: குல்முக.
1: ஆ
0: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் வெங்கடேஷ், நான் காரைக்கால் இருந்து பேசுறேன் சார்.
0: வெங்கடேஷ், காரைக்கால் வெங்கடேஷ் சொல்றாரு, குல்முக என்கிறார். ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க, ஏன் கட் பண்றீங்க? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
2: பாலமுருகன் பேசுறேங்க.
0: பால
2: முருகன்
0: சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
2: குல்முகர்.
0: குல்முகர் என்பது மிக சரியான பதில். குல்முக கிடையாது, குல்குரு கிடையாது, குல்குல கிடையாது, குல்கல கிடையாது. குல்முகர் என்பது ஒரு மலர் பெயர்.
2: அரியலூர் மாவட்டம் சார்.
0: ஓகே, அரியலூர் மாவட்டம். பாலமுருகன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த பீட். ஹாப்பியா? ஓகே, இதே மாதிரி வாங்க, அடுத்த வாரமும் வருவேன், டெய்லி விளாட்லாம். ஓகே, அவர் கட் பண்ணிட்டார் நினைக்கிறேன். ஓகே, நானே கட் பண்ணிவிட்டேன். அண்ட் அதோடு சேர்ந்து வித்யா ரவிசங்கர் பதில் சொல்லியிருக்காங்க, வனஜா பதில் சொல்லியிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. குல்முகர் என்பது ஒரு மலர் பெயர், அதுதான் அந்த பாட்டுடைய முதவரி. அந்த பாட்டோட இந்த ஷோ முடியுது. மறுபடியும் வாய்ப்பு கிடைக்காதவங்க அடுத்த வாரத்தில் ட்ரை பண்ணலாம், ஜாலியாக இருங்க. அண்ட் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் சகஜம், வெற்றி தோல்வி வாழ்க்கையில் சகஜம். ஆனாலும் ட்ரை பண்ணணும்னு வரணும்ல, அந்த தைரியம் வரணும்ல, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில். ஓகே, அப்படி ட்ரை பண்ண அத்தனை பேரும் வெற்றியாளர்கள் தான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளோட மறுபடியும் அடுத்த வாரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாடலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரத் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்குட்டி நீங்கள் சொல்லிக்கிறது, நான் அங்கே அர்ஜய் குழலி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. ஆமாம், இன்றைக்கும் வந்து உங்களுக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நிறைய சூப்பர் சூப்பர் பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டு இல்லாமல் இன்றைக்கும் ஒரு டாப்பிக்கில் பேச போகிறோம். என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னா, யோசிச்சிட்டே இருங்க. என்ன டாப்பிக்கில் நீ பேச போகிறோம்னா, நீங்கள் மிஸ் பண்ண ட்ரெயின் ஆர் பஸ் என்ன. நம்ம எங்கே பார்த்தாலும் போவோம் வருவோம், திடீர்னு நம்ம வந்து பக்காவாக பிளான் பண்ணுவோம். நாளைக்கு 10 மணிக்கு ட்ரெயின்ரா, நான் 10 மணிக்குன்னா 9 மணிக்கு நான் ஸ்டேஷனில் இருப்பேன்னு பிளான் பண்ணுவோம். ஆனால் அந்த ட்ரெயின் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது முக்கியமான ட்ரெயின் பஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கீங்களா, அதை எங்கிட்ட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-295-2, 08-383-8971 நம்பர்ஸ் தான். கால் பண்ண முடியாதவங்க ஃபேஸ்புக்கில் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்போம், அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வரப்போகிற பாடல் என்ன திரைப்படத்தில் இருந்து அப்படின்னா, வினை தாண்டி வருவாய திரைப்படத்திற்காக ஓமனப்பண்ணை வந்துகிட்டே இருக்குது. பெனிடாயல் மற்றும் கல்யாணி மேனன் குரலில் ஏரமான் இசையில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கேட்ட மகன்களும் ஜோத்பாரு தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
1: நேரம் 5:08. நம்ம இன்னைக்கு போன் ஜென்ரல் நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்போ அந்த ட்ராவல் வெஹிக்கிள், அது ட்ரெயினாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ளைட்டாக கூட இருக்கலாம், எப்போயாவது சில நேரங்கள் அது மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்டா மிஸ் பண்ணோன்னு பின்னாடி வருத்தப்படுவோம். ஆனால் மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கலையபரமும் வீட்டில் நடந்திருக்கும். நான் வேகமாக போகணும்னு சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல, நீ தான் கேட்கல அப்படின்னு சொல்லி நிறையா பேசி, ஆனால் அது கடைசியில் மிஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், புத்பாரே தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கற்பாடையில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க குழலி மேம்?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கீங்களா?
2: ஃபேன்டாஸ்டிக்கா, சூப்பரா இருக்கு மேம்.
1: சொல்லுங்க
2: மேம். ஆக்சுவலி பாக்க போனீங்கன்னா, இந்த பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை யூஸ் பண்ணி தான் ட்ரெயினை பிடிக்கணும் மேம். பாத்தீங்கன்னா பஸ் பயங்கர டிராபிக், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். என்னோட ஃப்ரெண்டோடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருந்தது மேம். அதாவது பெங்களூர்ல இருந்து கிளம்பி நான் சென்னைக்கு போகணும். அந்த சமயத்துல நான் அந்த ட்ரெயின் ஏன் மிஸ் பண்ணிட்டேன் மேம், கண் அதாவது பிளாட்ஃபார்ம் இன் ஒன்ல இருந்து புறப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, கன்னடத்துல சொன்னாங்க ராமா புறப்படுறதா என்னடா இது, ஏன்னா அங்கே இருந்துதான் டிபார்ச்சர். இறங்கி ஆப்போசிட் சைட்ல என்னோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் இருக்கு. ட்ரெயின்ல போனா மாத்திரம் தான் கரெக்டா அட்டன் பண்ண முடியும். கடைசியில அட்டெண்டே பண்ணல, இப்ப வரைக்கும் கூட சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. சூப்பரா ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேல, என்னோட ஃபங்க்ஷன் நீ வரவே இல்ல இல்ல அப்படின்ட்டு. அதை நினைச்சாலும் கொஞ்சம் வருத்தமா ஃபீலிங்ஸ் ஆஃப் த வேர்ல்டா இருக்கு. இருந்தாலும் சாரிடா சாரிடான்னு சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் எங்களுடைய ஏசவே இல்ல, அது எப்படி நீ இருக்குவேன், எனக்கு அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸான் அப்படி வேற மாதிரி சொல்லிக்கிட்டேன். அப்புறமா அவன் கிட்ட சாரி கேட்டான், ஆனா இப்ப கூட என்னைக்காவது கோவம் வந்துச்சு அப்படின்னா அதை சொல்லி காமிப்பானா பாத்துக்கோங்க மேம்.
1: ஓகே, அப்படியே பெரிய ஸ்டோரியா கண்ணு மூடி கொண்டு வந்துட்டீங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ குழலி மேம், பை பை.

0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
1: வாங்க வளம் தொடர்ந்து ஜெய ஜெயசீலன் கொடமாட்ட பத்திமா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: எங்க ஊர்ல ட்ரெயின் வசதி இல்லம்மா.
0: சரி,
1: பஸ்ல நிறைய தடவை பஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருக்கேன்.
0: நிறைய தடவை மிஸ் பண்ணிருக்கேன், கணக்கே இல்ல. இல்ல
1: அது காரணம் இது அவசர ஏதாவது பஸ் வரத்துக்குள்ள பாத்தான் அஞ்சு சைடே போயிடலாம். பஸ் மூலம் போயிடும்,
0: அதுக்குள்ள போயிடும். ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.

0: வணக்கம், வித்பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பானு பேசுறேன் மேடம், மாவடியில இருந்து.
0: வணக்கம் பானு மேம், சொல்லுங்க, உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதாவது?
1: ஆமாங்க மேடம், கண்டிப்பா நான் சொல்லியா மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: எங்க வீட்டுக்காரர் நானும் மதுரைக்கு போலான்னு டிக்கெட் புக் பண்ணிருந்தாரு மேடம், பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல.
0: ஓகே.
1: அப்ப என்ன பண்ணாரு, முன்னாடியே வந்து பைக் எக்ஸ்பிரஸ் ஒண்ணு போகுதுங்க மேடம். அது வந்து 11 மணிக்கு அந்த எக்ஸ்பிரஸ், இது வந்து 8:30 9 மணிக்கு எடுத்துறாங்க இங்க சென்னையில இருந்து, எக்மோர்ல இருந்து.
0: சரி,
1: இவர் என்ன பண்ணிட்டாரு, அதுல ஏத்தி விட்டாரு, ரெண்டு பேரும் அதுல ஏறிட்டோம் நாங்க.
0: அடடே,
1: முன்னாடியே ஏறிட்டோம். ஏறி கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் டிடிஆர் வந்தாங்க. வந்து டிக்கெட் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு, இது உங்க ட்ரெயின் கிடையாது, பின்னாடி வர்றதுதான் உங்க ட்ரெயின், நீங்க இதுல ஏறினீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒண்ணுமே புரியலங்க மேடம், அவரு முழிக்கிறாரு கடந்த, ஐயோ என்ன தெரியாம ஏறிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன, நீங்க செங்கல்பட்டு வந்தனா இறங்கிக்கோங்க, நீங்க அடுத்த ட்ரெயினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு.
0: ஓகே.
1: அதுக்கப்புறம் செங்கல்பட்டு வந்து இறங்கி மேடம், அது 11 மணிக்கு தான் மேடம் அந்த ட்ரெயின் வந்து.
0: ஓ, சோ நல்லா பெரிய வெயிட்டிங் பீரியட் தான்.
1: ஆமா மேடம்.
0: ஓகே மேம், அழகா ஷேர் பண்ணிட்டீங்க.
1: ஓகே மேடம்,
0: நன்றி. வணக்கம், உத்பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கிளா வீட்ல இருந்து உஷா பேசுறேன் மேடம்.
0: உஷா மேம், வணக்கம், சொல்லுங்க.
2: நான் ஒரு பஸ்ல போய் போலான்ட்டு, எங்க வீட்டுக்காரங்க வீட்ல இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு போனாங்க மேடம்.
0: சரி, அப்படியே கொஞ்சம் ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க பாப்போம்.
2: வணக்கம்,
0: யார் இங்க வந்து பேசுறீங்க?
3: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டே பிரச்சனை நல்லா இருக்கீங்களா?
0: நடந்திருக்கு. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
3: நன்றி.
0: இந்த டிராவல் அப்படின்னாலே வந்து எங்க ஏதாவது கிளம்பும் போது தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்து நம்ம அதை வந்து இது பண்ணுவோம். திடீர்னு பார்த்தோம்னா நம்ம பரபரன்னு கிளம்பிட்டு இருப்போம். கிளாக்ல என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டு கடிகாரத்தில் 10 மணிக்கு ட்ரெயின், நம்ம வந்து ஒரு 9:30 கிளம்பலாம், கரெக்டாக இருக்கும், ஸ்டேஷன் போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருப்போம். அன்னைக்குன்னு பார்த்து அந்த கிளாக்கு ஸ்லோ வேகமாக ஓடி இருக்கோம், இல்லை அப்படின்னா ஸ்லோ ஆடி இருக்கும், அப்படி இல்லைனா வந்து ஓடா ஒன்று இருக்கணும், அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். மணின்னு ஆகலைன்னு உட்காந்துருப்போம், கடைசியில் பார்த்தா ட்ரெயினை விட்டு உட்காந்துருப்போம். ஸோ ட்ரெயினை பஸ்ஸை விடுறதுக்கு காரண காரியங்கள்லாம் எதுவும் இல்லாமல் திடீர்னு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்காச்சும் நடந்திருக்கு அப்படின்னா அதை கால் பண்ணி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் 0444 2952.

பூஜ்ஜியம் எட்டு 5 3 2 8 3 8 9 8 7 1 அப்படி நம்பர்ஸ் கால் பண்ணலாம். கால் பண்ண முடியாதவங்க வித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்போம், அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. என்ன திரைப்படத்தில் இருந்துன்னா லேசா லேசா திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல், பெனி டயல், யுகேந்திரன், ஸ்ரீ மதுமிதா மற்றும் திப்போட குரலில் வாலி வரிகளில் ஹேர் ஸ்டைலாச்சு இசையில். ஸோ ஸ்டே டியூன், இது வித் பாரதி தமிழகம் 102.3.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விவேக பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.
2: நேரம் 5:21. நீங்கள் கேட்டிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து ஏதாவது ரயில் இல்லது பேருந்து இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஃப்ளைட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவற விட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: மேடம் வணக்கம். மேடம்
2: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: மேடம் மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரியிலிருந்து சுரேஷ்குமார். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: சொல்லுங்கள், கேள்வி தெரியுமா?
3: எனக்கு தெரியும் மேடம், பதம் மேடம் பார்த்துருக்கேன் மேடம். எனக்கு இது எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வருது மேடம்.
2: சொல்லுங்க.
3: 2005 மேடம் நான் +1 படிச்சுட்டு இருந்தேன்.
2: சரி.
3: அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹோம்ஒர்க் நோட்டு, தமிழ் நோட்டு வந்து பஸ்ல வரப்ப மிஸ் பண்ணிட்டேன்
2: மேடம். ஓகே.
3: அந்த நோட்டு வாங்கறதுக்கு கிட்டத்தட்ட 2 வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா விடும் மேடம். அந்த பஸ் எதிர்பார்த்து 2 போறப்பெல்லாம் அந்த டைம் இப்பதான் போகுது இப்பதான் போட்டாங்க ரொம்ப இது. மறுபடியும் அந்த நோட்டு கிடைச்ச உடனே எனக்கு ஒரு வருஷம் லைஃபே கிடைச்ச மாதிரி இருந்து மேடம். அந்த ஒரு நோட்டு ஹோம்ஒர்க் நோட்டு தமிழ் நோட்டு மேடம்
2: 2005
3: படிக்கிறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அதை வாங்கி போயிட்டு மேடம். ரொம்ப சந்தோஷப்பட்டேன்
2: மேடம். ஓகே, ரொம்ப சின்சியரான ஸ்டூடெண்டா இருந்திருக்கீங்க. கால் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.
3: ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கங்க.
2: வணக்கம்.
4: திருநெல்வேலூர் கணபதிங்க.
2: வணக்கம் கணபதி சார், சொல்லுங்க.
4: ஈரோட்டுக்கு போகும் போது அரக்கோணம் திருநெல்வேலூர்ல இருந்து அரக்கோணம் வரைக்கும் டிக்கெட் வாங்கிடுவேன்.
2: ஓகே.
4: அரக்கோணத்துல நான் எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்குவேன். ஈரோட்டுக்கு துணி வியாபாரம் பண்ணதுக்கு போவேன்.
2: சரி.
4: அங்க வாங்கி வந்து வீக்கெண்ட்ல வியாபாரம் பண்ணுவேன். அங்க போகும்போது ஒரு நாள் நைட்டு ஒரு 11:00 to 11:30 இருக்கும். அரக்கோணத்துல போறேன், அப்படியே நின்று ஸ்லோவா போய் அப்ப இங்க இங்க சுத்தின்னு அப்படியே போற டிக்கெட் வாங்குற கவுண்டர் அண்ட போய் இப்பதான்ப்பா டிக்கெட் ட்ரெயின் போச்சு எக்ஸ்பிரஸ், 4 முன்னதான் போச்சு டிக்கெட். நீ இங்கேயே நிக்கும் போதுதான் வண்டி போச்சு அனௌன்ஸ் பண்ண நான் அதை கவனிக்கவே
2: இல்லை.
4: டிக்கெட் யாரு கொடுங்கன்னா 4 பத்து பேரு தான் வருவாரு, 4 தான் வரும், 3:30 to 4 அப்பதான் டிக்கெட், 3 மேலதான் டிக்கெட்டே கொடுப்பாங்க. 4 hours 5 hours
2: சோ பக்கத்துல இருந்து நீங்க தவற விட்டீங்க.
4: ஆமா, நானு ஸ்லோவா வந்தேன், வண்டி டைம் இருக்குதே டைம் ஏதோ கவனத்துல அப்படியே ஸ்லோவா
2: வந்தேன்.
4: டிக்கெட் கொடுங்க, எங்க பார்த்தா டீ கடை ஒண்ணு கூட இல்ல, பஸ் ஸ்டாண்ட் போ டீ கடை இருக்குது. எத்தனை வாட்டி அரக்கோணம் போயிருக்கோம், போறம்போது போய் நான் கரெக்டா டீ கடைக்கு.
2: ஓகே.
4: அங்க போய் சாப்பிட்டு வரும்போது வழியும்
2: மறந்துட்டேன்,
4: அங்க போய் நிமிடியா உட்காரலாம் ஒரு 2 hours அப்படின்னு பார்த்தா வழி தவறி போயிட்டேன். ஒரு இடத்துல பார்த்தா வீடு வந்துச்சு மாதிரி, ஒரு 4-5 அப்படியே செட்டிங் வருது, பயங்கரமா ஆயிடுச்சு. அப்படியே நின்றேன் ஒரு அப்படி இப்படி கூட நவுற வேலை, ஒரு போஸ்ட் கம்மி மாதிரி நின்றேன், இதுவும் மாதிரி 4-5 கொலைச்சின்னு இருக்குது. கிட்ட வர்றது ஆனா கடிக்கல, சுத்தி கட்டி கொலைச்சின்னு
2: இருக்குது.
4: ஒரு 5 வரைக்கும் அதுவா போயிடுச்சு.
2: ஓகே சார்.
4: நான் ஒரு வழியை பார்த்த ஒரு நாய் அந்த பக்கம், இன்னொரு நாய் அந்த பக்கம் போயிடுச்சு. நாய் போய் பார்த்தா காம்பவுண்ட் செவரு அந்த இடத்துல பென்சிங், ரயில்வே காம்பவுண்ட் செவரு பார்த்தா அது பின்னாடி பார்த்தா வழி
2: ஏறுது.
4: அந்த மாதிரி அதிசயமான ஒரு சம்பவம் நடந்தது ஆபத்து, அதே சமயத்துல அதிசயம்.
2: ஓகே சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
4: நன்றி நன்றி.
2: வணக்கம்.
5: வணக்கம்.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் சார். மேடம் நான் போரூர் பொன்ராஜ் பேசுறேன்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
5: நான் வந்து பஸ் மிஸ் பண்ணலாம், எப்படி மிஸ் பண்ணலன்னா அந்த இடையில டீ சாப்பிட நிப்பாட்டுவாங்கல்ல.
2: ஆமா.
5: அப்ப என்ன பண்ண, கொஞ்சம் தொண்டா கோல்ட் ஆயிடுச்சுன்னு சுக்கு காஃபி தேடி கொஞ்சம் லாங்கா போயிட்டேன். அந்த ஏரியால எங்க கிடைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 10 தள்ளி அங்கெல்லாம் தேடிட்டு
2: போயிட்டேன்.
5: சுக்கு காஃபி குடிச்சிட்டு வர்றதுக்குள்ள பச்சை காணும்.
2: அப்புறம்
5: பஸ் போயிடுச்சு. நான் ஒரு ஆள் சிங்கிளா தான் வந்திருந்ததுனால என் கூட யாரும் வராதனால
2: யாரும் சொல்லல
5: போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு பஸ் கிளம்பிச்சு, அவங்ககிட்ட டிக்கெட் எல்லாம் காமிச்சு இதே சார் பஸ் மிஸ் பண்ணும், அந்த பஸ்ல ஏறி அதுக்கப்புறம் பாதி தூரத்துக்கு அப்புறம் போய்
2: புடிச்சிட்டீங்க.
5: அவரும் பாதி தூரம் போய்தான் அவரு கண்டக்டரும் எண்ணி பாத்துருக்காரு ஆள் குறைவா இருக்கு. அப்புறம் எல்லாரும் பஸ்ல இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு நேரம் நின்னு தெரியுங்களா, அவங்களுக்காக பாதி தூரத்துல நீங்க வருவீங்க அப்படின்னு எல்லாம் திட்டினாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏறி போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் எங்கேயும்

0: டீ சாப்பிட போனா கூட கண்ணு கேட்டல தூரத்துல பசு தெரியுதான்.
1: ஒரு தடவை பட்டாச்சு, இதுக்கப்புறம் டீ குடிக்க போறதுக்கு. ஓகே சார், கால் படி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி நன்றி.
1: வணக்கம், புத்பாரை தமிழ் எஃப்எம்.
2: மாலை இனி வணக்கம்மா.
1: மாலை வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோப்பல். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும்.
1: சொல்லுங்க சார்.
2: நான் எங்களுக்கு பக்கம் சேலமா.
1: ம்,
2: பேசஜல் ஏறிட்டேன்.
1: சரி,
2: பேசஜல் ஏறி ஹாஸ்பிடல் போயிருந்தோம், டயர்டா இருந்துச்சுன்னு படுத்து நல்லா தூங்கிட்டேன்.
1: ஓகே.
2: அந்த வண்டி நாங்க எங்க ஊரை தாண்டி போயிடுச்சு.
1: ஓ, கிருஷ்ணகிரி தாண்டி போயிடுச்சு.
2: கிருஷ்ணகிரியில சாம்பல்பட்டி, எங்களுக்கு கிருஷ்ணகிரி சாம்பல்பட்டி தாண்டி போயிடுச்சுன்னா பக்கம் வந்து பொம்படின்னு ஒரு ஊர் இருக்குமா, அந்த ஊர்ல தான் எழுது பார்த்தா படுத்துட்டேன், தூங்கி நல்லா தூங்கி எழுது பார்த்தா ஜோலார்பட்டை போய் நிக்குது வண்டி. லாஸ்ட் ஸ்டேஜ்
1: அதுதான்,
2: மிஸ் பண்ணிட்டேன். திருப்பி அங்க இருந்து இன்னொரு வண்டி பிடிச்சி வரலாம்னா வண்டி இல்லாம இல்லைங்க, அப்பெல்லாம் பஸ் சரி. பஸ்ல ஏறி டயர்ட் ஆச்சு, திருப்பி தூங்கினா நான் திருப்பத்தூர் வழியில டிக்கெட் வாங்கினா ஊத்தங்கரை வந்து சேர்ந்த வண்டி. பரவாயில்ல, ஒரு வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே பஸ்ல நான் ஊத்தங்கரை வந்து ஆகணும், லேட் பண்ணுவாங்க நினைச்சுன்னு வேற பஸ்ல ஏறிடலாம் நினைச்சு திருப்பத்தூர்ல
1: நினைச்சிருந்தேன்.
2: தூங்கினது அப்புறம் கண்டக்டர் பக்கம் வந்த உடனே அப்புறம் எழுப்பினாரு, எங்க வண்டி இறங்கணும்னு, இந்த மாதிரி இறங்கணும் அப்படின்னு சொன்னா, ஐயோ நீ வந்து கூத்தாடி நானும் அங்கதான் வரணும்னு சொன்ன உடனே கண்டக்டர் திட்டினாரு, என்ன இப்படி பண்ணி என்ன, ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் சரின்ட்டு இறங்கிட்டோமா. அந்த மாதிரி மறதி நிறையம்மா.
1: ஓகே ஓகே சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.

0: வணக்கம்,
1: பாரதி தமிழ் எஃப்எம்.
0: அன்பான சொல்லிக்கு அன்பு வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? ஹலோ,
0: சரி கேக்குங்க.
1: கேக்குது,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: பேருந்தில் பயணம் தொடர் வண்டியில வண்டியை பிடிச்சத சொல்லலாமா? தொடர் வண்டியை பத்தி
1: சொல்லுங்க.
0: ஆமா, அதாவது சரி, இந்த கும்பகோணம் போறதுக்கு வண்டி ரொம்ப நாள் இரவு 11 மணி நாங்க.
1: ஆண்டனி சார், உங்க லைன் ரொம்ப பிரேக் ஆகுது, எதுவுமே கேட்கவே மாட்டுது.
0: ஜஸ்ட் 1 செகண்ட்.
1: ஓகே,
0: கேக்குங்க. இப்ப கேக்குங்களா?
1: சொல்லுங்க.
0: சரி, தெளிவா இருக்குங்களா?
1: சொல்லுங்க, சொல்லுங்க.
0: அதாவது அப்ப வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பகோணத்துக்கு ஒரு விஷயம், கரெக்டா 11 மணிக்கு ஏன்னா 9:30 போய் 9:30 போய் உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு என்ன செஞ்சு அப்படியே தூங்கிட்டேன். 9:30 அப்படியே பஸ் உட்காந்துட்டு வந்து பார்த்து முடிச்சு பார்த்தா 12 மணி.
1: ஓகே,
0: ட்ரெயின் விட ரொம்ப நாள் என்னடா 1.5 மணி நேரம் உட்காந்து வேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே துயில் கொண்டுட்டேன். ரொம்ப வயிற்று கரெக்டா அப்படியே திருப்பி மறுபடியும் என்ன இருக்கா, 7 மார்னிங் 3 மணி 5 மணிக்கு தான், 4:30 தான் ட்ரெயின். அப்புறம் விடிய விடிய விடிய காத்து கிடந்து, ஏன்னா நேரம் டைம் வந்து ரொம்ப முக்கியம் சார். டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப முக்கியம், ரொம்ப உசாரா இருக்கு. எனக்கு அதாவது பயணம் செய்யும்பொழுது பேருந்துலையும் சரி, தொடர் வண்டியிலும் பயணம் சொல்லி ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும், டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு விழிப்பா இருக்கணும். அந்த அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டா அந்த எப்படா வந்து பேருந்து வரும், எப்படா வண்டி ட்ரெயின் வரும், அதைத்தான் பார்க்கணும். அதனால எவ்வளவு நாழிய வந்து நம்ம இந்த நேரத்தை வந்து ரொம்ப செலவிடுறோம். நேரமும் காலமும் ரொம்ப முக்கியமானது. சௌரி,
1: ஓகே சார், கால் பண்ணி நன்றி, ஷேர் பண்ணதுக்கு நன்றி.

நேர்களெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து அவங்கவுங்க பதிலை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஷேர் பண்ணிக்க 0944-295-2085-3-2-8-3-8-9-8-7-1 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ண முடியாதவங்க வழக்கம் போல் ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் ஆகும், உங்களுடைய பதில்களை பதிவிடலாம். நான் சொன்ன மாதிரி எங்கேயாச்சும் போகும்பொழுது ட்ரெயின் இல்லை பஸ் இல்லை ஃப்ளைட் இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தேன். இதில் என்னென்னா, இந்த கிளாக் கதை சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம கரெக்டாக வெள்ளைக்கிழமும் போது நம்ம தவிர்க்க முடியாத யாராவது ஒருத்தவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம் ரிலேட்டிவாக இருக்கலாம் வந்து அப்போ தான் நம்மள்ட்ட ரொம்ப ஆர்வமாக பேச ஆரம்பிப்பாங்க. இல்லை அவசரமாக போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கதை பேசி பேசி அப்புறம் டைம் ஆகிடும், அப்புறம் நம்ம ட்ரெயின் விட்டுரும் பஸ் விட்டுரும். இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எங்கிட்ட கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் இன்றைக்கி நம்ம பூந்தட்டு நிகழ்ச்சியுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. திருமணம் என்னும் நிக்கா திரைப்படத்திற்காக ஷதாப் ஃபரிதி மற்றும் சின்மயி குரலில் கார்த்திக் நேத்தா வரிகளை ஜிப்ரான் இசையில் கேட்ட

சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான

0: ஆன கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொடர முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யார்னு பாத்திரலாம். வணக்கம், விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: கும்பகோணம், தூரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன் மேடம்.
1: ஜி ஆர் சரவணன் சார், ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க.
2: நிறுத்திட்டேங்க மேடம்.
1: ஓகே சூப்பர், சொல்லுங்க.
2: இப்போ சமீபத்துல நான் குடும்பத்தோட சென்னைக்கு போனோம்.
1: ஓகே.
2: பயணம் மேற்கொள்ளும் போது ஒரு ரெண்டு நாள் முன்னமே 7 மணி ட்ரெயின்ல போவப்பான்னு என் சின்ன பொண்ணு ரொம்ப வற்புறுத்தனா பெண்ணி.
1: சரி
2: சரி அப்படியே ஆகட்டுமான்னு சொல்லி ரெண்டு நாள் கழிச்சு பயணம் புறப்பட அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, நான் கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் லேட்டா எழுந்திருக்க வேண்டியதாயிட்டு. எழுந்திருச்சு போகும்போது எல்லாம் ரெடி பண்ணிட்டு போகும்போது ஆட்டோவை பிடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போறோம். அந்த அம்மங்கோயில் தெரு வழியே ஆட்டோக்காரர் சொல்லிட்டாரு சரவணன், இல்ல என் மேற்கொண்டு முயற்சி பண்ண வேணா, எப்படியும் இங்க இருந்து 8 நிமிஷம் அங்க போகணும், அதனால நீங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணா, நீங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல போயிடுற நேரம் அங்க பஸ் பிடிச்சிட்டு போயிடுங்கன்னு சொன்னாரு. அப்படியே பஸ் பிடிச்சி அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். என் சின்ன பொண்ணு ரொம்ப அடம்புடிச்சே வந்தா, என்னப்பா நீ இப்படி பண்ணிட்டா, அரை மணி நேரம் லேட்டா இருந்துச்சுட்டே, இல்லன்னா ட்ரெயின்ல ஜாலியா போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே வந்தா. அந்த அந்த அனுபவம் தான் மேடம்.
1: ஓகே சார், அழகா ஷேர் பண்ணிட்டீங்க, கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி.

0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் ராஜலட்சுமி மேம், சொல்லுங்க.
1: ரெண்டு இன்சிடென்ட், ட்ரெயினையும் ஒரு நடை விட்டுருக்கோம்,
0: பஸ்ஸையும் விட்டாச்சு.
1: ஆமா, திருவாரூர், சென்னையில இருந்து திருவாரூர் போறதுக்கு, அங்கிருந்து திருவாரூர்ல இருந்து சென்னை வர்றதுக்கு ஈவினிங் 7 மணிக்கு அங்க ட்ரெயின் ஏறினா அது மயிலாடுதுறையில வந்து இன்னொரு சென்னை ட்ரெயின்ல அது வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க.
0: ஓகே,
1: அது மாதிரி வரும்பொழுது திருவாரூர்ல இருந்து வர்ற ட்ரெயின் ஒரு 5 நிமிஷமோ ஏதோ ஒண்ணு லேட் ஆனதால இவங்க மயிலாடுதுறையில இருந்து எடுக்கிற ட்ரெயினா வந்து அவன் தாய பிரகாரம் அவன் எடுத்துட்டு சென்னை புறப்பட்டுட்டு அந்த ட்ரெயின். நான் இதெல்லாம் வந்து 80ல நடந்தது நான் சொல்றது.
0: ஓகே,
1: அது வந்து திருவாரூர்ல இருந்து வந்த ட்ரெயினை மயிலாடுதுறையில அப்படியே இது பண்ணிட்டாங்க, போட்டாங்க.
0: ஓகே,
1: மறுநாள் காத்தால டே எக்ஸ்பிரஸ்ல தான் கனெக்ஷன் கொடுக்கணும்னு. நல்லவேளை கையில சாப்பாடு எடுத்துட்டு வந்ததால அதை சாப்பிட்டு அந்த
0: நம்மதான் டிராவல்னு சொன்னா புளியோதர தயசு அதெல்லாம் கட்டிடுவோமே.
1: அது அதே மாதிரி பஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து நாகப்பட்டினம் போறதுக்கு நைட்டு திருவள்ளுவர் பஸ் அப்ப வந்து ஒழுங்கா டீனார்ல போய் ஏறி இருந்திருக்கலாம், சைதாப்பேட்டையிலையும் ஏறலாம். அது மாதிரி அவன் டைம் வந்து அந்த 20 போட்டிருந்த வந்து நாங்க 10 மணி
0: பஸ்ன்னு,
1: 8 மணி பஸ் 20:12:20 போட்டு கொடுத்த 10 மணி நினைச்சுக்கிட்டு விட்டுட்டோம், 8 மணி பஸ்ஸ விட்டுட்டோம்.
0: ஓகே,
1: ரொம்ப நிறைய விட்டுருக்குறோம்.
0: ஓகே மேம், கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றி, சந்தோஷம் மேம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கார்த்திக் பேசுறேன்.
0: வணக்கம் கார்த்திக் சார், சொல்லுங்க.
2: நாங்க வந்து பாத்தீங்கன்னா செகந்தராபாத்ல இருந்து சென்னைக்கு வரலாம்னு பிளான் போட்டோம்
0: மேடம்.
2: செகந்தராபாத்ல இருந்து விஜயவாடக்கு வந்து அங்கேயும் வந்தே பாரத் வரலாம் பிளான் போட்டோம் மேடம். என்னாச்சு, செகந்தராபாத் ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் அந்த வந்தே பாரத் மிஸ்
0: பண்ணிட்டோம் மேடம்.
2: ஆமா, அப்புறம் நன்றி சார், தான் பேட் ட்ரெயின் பிடிச்சி வந்தோம் மேடம்.
0: ஓகே ஓகே கார்த்திக் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி.
2: தேங்க்யூ.
0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: மேடம், சாமல்பட்டியிலிருந்து வெங்கடேஷ் பேசுறேன் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
0: நான் வந்து மேடம் ஃபர்ஸ்ட் பஸ் எக்ஸ்பிரஸ்ல ஏறினது இல்லைங்க மேடம், பேசஞ்சர்ல போய் பழக்கம்.
1: சரி,
0: நான் டிக்கெட் வாங்கிட்டு நிற்கும் போது மேடம் எக்ஸ்பிரஸ் வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டேன், ஸ்லீப்பர் கோச்சில் ஏறிட்டு மேடம், ஜென்ரல் ஏறதுக்கு பதிலாக.
1: ஓகே,
0: அவசரத்துல அவசரத்துல மேடம். அப்புறம் டிடிஆர் வந்துட்டு இப்ப டிக்கெட் செக் பண்ணிட்டு நீங்க இதுல ஏறினீங்க, நீங்க அதுல ஏற வேண்டியதான் சார். அவசரம் ட்ரெயின் வந்துச்சு, ஏறிட்டுங்க
1: ஏறிட்டேன்.
0: அப்புறம் ஒண்ணும் சொல்லலைங்க மேடம், அடுத்த ஸ்டேஷன்ல நீங்க மாறி ஜென்ரல் ஏறிட்டுன்னு சொன்னாங்க மேடம். அதான் மேடம் அனுபவம்.
1: ஓகே சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி மேடம்.
1: ஸோ ட்ராவல் பண்ணுறப்ப இந்த ஒரு விஷயம் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம காலர் சொன்னாங்களே, நாங்கள் வந்து 20 அப்படின்றத வந்து நாங்கள் 10 மணி ட்ரெயின் நினச்சிட்டோம். நிறைய பேருக்கு இந்த 24 hours ஃபார்மெட்டும் 12 hours ஃபார்மெட்டும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். 17 போட்டிருந்தா அது 5 மணியா 6 மணியா 4 மணியா அப்படின்ற கன்ஃபியூஷனில் நம்ம நிறைய பஸ் ட்ரெயின்லாம் விட்டுருப்போம். அதே மாதிரி இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, ட்ரெயின் புக் பண்ணுறப்ப இல்லை பஸ் புக் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நைட்டு 11 மணிக்கு புக் பண்ணோம் அப்படின்னா அதை மறுநாள் காலையில், அதாவது 1 மணிக்கு புக் பண்ணுறது, அது மாதிரி அந்த நைட்டு ஒரு 3 மணி நேரம் டிஃப்ரென்ஸ், 11 to 1 அது மறுநாளா மொத நாளான்ற டிஃப்ரென்ஸ் தெரியாமல் மாற்றி புக் பண்ணிகிட்ருப்போம். சோ தொடர்ந்து நேயர்கள் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு. வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நான் ரெட்டில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய்பனிஷா.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: அதாவது கோவா போறதுக்காக நாங்கனா ஒரு 6 நண்பர்களை வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் மேடம்.
1: ஓகே.
2: அது வந்து வெள்ளிக்கிழமை மதியானம் கரெக்டா பகல் 2 மணிக்கு தான் அந்த ட்ரெயின் எடுக்குது.
1: சரி.
2: மேலி சென்ட்ரலுக்கு நாங்க போகும்போது கரெக்டா 2:25 வந்து 2:10 அது என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆண்டவன் புண்ணியம் போலதுக்கு தண்ணி ஃபில் பண்றதுக்காக 20 நிமிஷம் லேட்
1: பண்ணாங்க.
2: 35 தான் வண்டி எடுக்கிறாங்க, நாங்க 2:25 உள்ள என்ட்ரி ஆயிட்டோம். இல்லன்னு வச்சுக்கலாம், அந்த ட்ரெயின் எந்த ரூட்டுக்கு போதுனே தெரியாம புடிக்காம கட்டுறதாங்க. 8 பேரும் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம்.
1: ஆமா, நீங்க கோவா வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணி
2: சார். இப்ப மேடம் எங்கன்னா போனோமா, 7 மணிக்கு அங்க போனோம்னா நீங்க 4 மணிக்கு தான் இப்பப்பா.
1: ஆமா,
2: அதனால முன்கூட்டியே ஒரு 1 hour பிஃபோரவே நாங்க வந்து ரெடி ஆகி போயிடுவோம் மேடம்.
1: ஓகே சார், சூப்பர்.
2: நன்றி மேடம். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம், அபுத்பாரி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: எனக்கு பயணத்துல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. நான் ஒரு தனியார் கண் மருத்துவமனையில வேலை பார்த்தேன்.
0: ஓகே.
1: வந்து சில பகுதிகளுக்கு ஃபீல்டு ஒர்க் போயிட்டு நான் மதுரை நைட்ல 10 மணிக்கு வந்தா கோயம்புத்தூர்ல இருந்து டீம் வரும். அங்க பரமக்குடிக்கு போறதா பிளான். நீங்க 10 மணிக்கு மதுரை அவுட்டர்ல வந்து நின்றுங்க, நாங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போன்ல பேசிட்டு, அப்ப கையில செல்போன் எல்லாம் கிடையாது.
0: ஓகே.
1: பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு நான் அங்க பஸ் அங்க ராஜபாளையத்துல பஸ் வந்துகிட்டு இருக்கும் போதே பஸ் தவற விட்டுட்டேன். மதுரைக்கு வர்றது தான் என் கையிலே காசு இருக்கு. ஒரு வாரமா ஃபீல்டு ஒர்க்ல
0: இருக்கேன்.
1: அப்ப எதார்த்தமா கடைசியில இந்த பார்ட் ஆஃப் ஃபீல்டு ஒர்க்கு ஒரு இலவச கண் ஆபரேஷன் பண்றவங்களை போய் வீட்டுல போய் செக் பண்ணணும். ஒரு மாசத்துக்கு பிறகு உங்க கண் எப்படி இருக்கு அப்படி எல்லாம் பாக்கணும். அப்ப கடைசியா பார்த்தவரு நான் கேட்காமலே எனக்கு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு அவரை பார்த்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட்ல ஓடி வந்து என் கையில 50 ரூபா விட்டாரு. என்னடா சரி, இதை கடவுள் கொடுக்க வாங்கி வச்சுட்டு இங்கே வந்தா வேணாம், எங்க டீம் வேணாம்
0: விட்டுட்டேன்.
1: கரெக்டா மதுரை அவுட்டர்ல வந்து ராமநாடு நுழையிறா வீரகன் ஊர்ந்து ஊர் இருக்கு, அந்த அந்த
0: நிக்கிறேன்.
1: சரி, பஸ்ல வந்தா பஸ்ல போயிருவான், பஸ்ல 35 ரூபா என்ன மாதிரி டிக்கெட் நம்பர் தான் 50 ரூபா இருக்கே போயிருவான் அப்படின்னு இருக்கும் போது ஒரு டாக்ஸி வந்து நிக்குது.
0: சரி
1: சார், பரமக்குடிக்கு யாரும் போறீங்களா சார் அப்படின்னு. சார் இந்த சார் நான் பார்த்தேன், பரமக்குடி ஒத்த இல்லாம போகலாமா இல்லாம நம்ம கையில என்ன இருக்கு, ஒரு பேக்ல நாலு பேட் தட்டை இருக்கு, சில ஃபைல் இருக்கு, அவ்வளவுதானே. என்ன தைரியமா ராத்திரி 2 மணிக்கு ஏறக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, மக்கள்தான் அப்படி தானே அப்படி
0: ஏறிட்டேன்.
1: ஏறிட்டு போய் பரமக்குடி கிட்ட போகும்போது, சார் நீங்க எங்க சார் போகணும் பரமக்குடியில அப்படின்றாரு. பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி 1 கிலோமீட்டர் போன நான் தங்கி இருக்கேன் லாட்ஜுக்கு.
0: சரி சரி.
1: அப்ப லாட்ஜ் பேரை சொல்றேன், ரசூல் லாட்ஜ்.

0: சார் ரசூல்லா ஜில்லாத்தான் நானே இந்த ஷெட் போட்டிருக்கேன், வண்டியை போட்டிருக்கேன், அங்கே வந்து உங்களை இறக்கி விட்டுறேன் சார் அப்படின்னா ராத்திரி ஒரு 2:30 போய் அங்க இறக்கி விட்டு அவருக்கு நன்றி சொல்லி போய் கதவை தட்டி டிவி கூட போய்
1: சேர்ந்துக்கிட்டேன்.
0: மறக்க முடியாத அனுபவமா இன்னைக்கு.
1: சூப்பர் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றிப்பா.
1: வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு மேடம். இப்போ என்ன பாக்குறது, திருச்சிக்கு போறதுக்கு ட்ரெயின்ல 11 ட்ரெயின்
1: மேடம்.
2: ட்ரெயின் 11:30 ட்ரெயின், 11:00 தான் மேடம் நாங்கள் போறோம். இங்க இருந்து எல்லாம் கிளம்பி போறதுக்கு ட்ரெயின் போயிட்டு மேடம்.
1: அச்சோ,
2: மிஸ் பண்ணிட்டு அப்புறம் உட்காந்து 1:00 ட்ரெயினுக்கு போனோம் மேடம்.
1: அடுத்த ட்ரெயின் பிடிச்சீங்க.
2: அதுல இருந்து அதான் மேடம் நினைச்சிட்டேன், முன்னாடியே போயிடணும். எதா இருந்தாலும் நம்ம இப்படி அவதி போய் எல்லாரும் கிளம்புனாங்க மேடம். கிளம்புற ஒருத்தர் கிளம்புறாங்க, ஒருத்தர் கிளம்ப மாட்டாங்க, லேட்
1: ஆகி எல்லாரும் சேர்ந்து போகும்போது அப்படி ஆயிட்டு இல்லையா
2: கஷ்டம். ஆமா மேடம், எல்லாரும் உங்களை கூப்பிட அவங்களுக்கு அந்த இவங்களை கூட்டி கூடு ஊரு போறதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு மேடம்.
1: ஓகே சார், கால் பண்ணி
2: 1:00 ட்ரெயினுக்கு போன மேடம்.
1: ஓகே சூப்பர், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி மேடம்.
1: நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: செங்கோட்டை வந்து கோணிமேட்ல இருந்து குமார் பேசுறேன் மேடம்.
1: குமார் சார், ரேடியோ வால்யூம் குறைச்சிடலாமா?
3: சரி, ஓகே சார். ஓகே மேடம்.
1: சொல்லுங்க.
3: முதல்ல பாத்தீங்களா, இந்த பஸ் ட்ரெயின் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா 85 வந்தீங்கன்னா மாட்டு வண்டி மிஷின் போது மிஸ் பண்ணோம் மேடம்.
1: ஓ சூப்பர், டிஃபரெண்டான வண்டி. சொல்லுங்க சொல்லுங்க.
3: திருவள்ளூர் மாவட்டத்துல பெரிய பாளையம் கோயில் இருக்கு.
1: சரி.
3: ஆமா, எங்க ஊருக்கு அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா 32 கிலோமீட்டர்.
1: ஓகே.
3: ஆமா, எங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஊருக்குள்ள அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி கட்டிட்டு போவாங்க. மாட்டு வண்டி கட்டிட்டு தான் கோயிலுக்கு போவோம்.
1: சரி.
3: அப்ப எல்லாமே போகும்போது நானும் குமாரி, என் ஃப்ரெண்டும் குமாரி, நாங்க எல்லாமே வந்து நான் போனா ஒரு 7 மாட்டு வண்டியை ஒன்னா போச்சு மேடம். போயிட்டு எல்லாம் கோயில் எல்லாம் போய் பார்த்தேன், செஞ்சாலே போய் செம்ம கூட்டம். அப்புறம் நான் போனா காயில எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஒன்னா இருந்தா சரி வா உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு போயிட்டு வரலாம் மேடம். போயிட்டு வர்றாங்க அடிக்கலாம் இந்த 7 மாட்டு வண்டி எல்லாமே யாரும் ஒன்னும் இல்ல, எல்லாமே வந்துட்டாங்க. அப்புறம் நாங்க சுத்தி சுத்தி போகணும் மாட்டு வண்டியை காணோம். ஆமா, கையில காசு கிடையாது. அங்கிருந்து என்ன பண்ண முடியும், அங்கிருந்து நடந்தே வந்தோம் மேடம். 32 கிலோமீட்டர் மேடம் எங்க ஊருக்கும் அந்த பெரியபாளையம் கோயிலுக்கு. இந்த மாட்டு வண்டி மிஸ் பண்ணது நீங்க இப்ப வந்து நேரம் பண்ணது ரொம்ப ரொம்ப அதிசயமா இருக்கு மேடம்.
1: 32 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்களா?
3: மிஸ் பண்றதால அதெல்லாம் ஒரு விஷயம் மேடம். மாட்டு வண்டி மிஸ் பண்ணது நான் வந்து மறக்கவே முடியாது.
1: ஆமா, கண்டிப்பா டிஃபரெண்ட் ஸ்டோரியா தான் இருந்துச்சு. கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
3: வாய்ப்பு வருவாங்க.
1: ஸோ நேரம் 5:49, நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நிறைய பேர் கால் பண்ணி நிறைய இன்சிடென்ட்ஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ என்னென்னா, இப்போது இதுவரைக்கும் சொன்ன கதையெல்லாம் இல்லாமல் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம நாளைக்கு ட்ரெயின்னா மொதல் நாளே ஸ்டேஷன் போய்ட்டுறது, இல்லை மொதல் நாள் ட்ரெயினுக்கு மறுநாள் ஸ்டேஷன் போகிறது, இந்த மாதிரியும் நிறைய ட்ரெயின் பஸ்லாம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நடுவில் ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடுவோம். தனுஷ் மற்றும் அனிருத் குரலில் அனிருத் ரவிச்சந்திரன் இசையில் சிவகார்த்திகேயன் நடிச்ச எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக நிஜமெல்லாம் மறந்து போச்சு பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸோ கேட்டு மகிழ்ச்சி, விபத் பாரதி தமிழகம் 102.3.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகளை எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: பாட்டுக்கு

நேரம் 5:55 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். நிறைய பேர் அழகாக கால் பண்ணி ஆன்சர் பண்ணாங்க. ஃபேஸ்புக்கில் நம்ம நிறைய கமெண்ட் வந்திருக்கு. சோலை ரேஜா மனோகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், பாரிவல்லல், நடராஜன் சுப்பையா புத்தகரம் இவங்களாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாஷா ரெட் ஹில்ஸ்லேருந்து ஏழு கிணறு அபுதாஹிர், பிரபாகரன் பிரபாகரன் இவங்களாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. 2016 கோவா இன்ப சுற்றுலா சென்றிருந்த பொழுது கோவாவிலிருந்து திரும்பி வரும்பொழுது இந்த கொங்கன் ரயில்வேவை தவற விட்டுட்டோம். ஸோ கோவாலேருந்து பெங்களூர் வரைக்கும் பஸ்லேயே வந்து அங்கேருந்து வந்தோம்னு சொல்லிட்டு பிரபாகரன் பிரபாகரன் ஷேர் பண்ணியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம், பொன்னியம்மன் மேடு, வன்னி கணேசன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பர்வதவர்த்தினி, என்எம்பி நச்சுப்பிள்ளை காரைக்காலிலிருந்து, அதே போல் இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாகராஜன் அந்தி மாலை வணக்கம் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்தி மாலை வணக்கம் அவங்களுக்கும். அதே போல் மேலப்பேடு தயாளன், கமலாவர்தன், செங்கல்பட்டு ரமணி, வில்வம், ஹேமலதா, முரளிதரன் விழுப்புரம் வழக்கு

0: வீரராகவன் ஐயப்பன் பி ஏ கே நாச்சியார் கோவிலிருந்து, அதே போல் மதுரை சோ சண்முக சுந்தரம் இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு மாலை வணக்கம் என் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம் என் வாழ்த்துக்கள் சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றி. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு காலராக வரப்போகிறது யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் பரவி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் ரமணாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: வணக்கம் முருகன் சார், சொல்லுங்க.
1: இது டாபிக் சொல்லுங்க.
0: டாபிக் வந்து ஏதாவது ட்ரெயின் பஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் டிராவல் பண்ணும்போது மிஸ் பண்ணிருக்கீங்களா, ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக தவற விட்டுருக்கீங்களா?
1: ஆமா மேடம், மிஸ் பண்ணிருக்கேன், மிஸ் பண்ணிருக்கான். இதா நம்ம வந்து நம்ம பேருந்து மாறுறப்பதான் அடுத்த நம்ம துரு பஸ் கிடைக்கணும்னு, துரு பஸ் கிடைக்கணுமே டக்குன்னு போய் ஏறிட்டான். அடுத்து அடுத்த பஸ் துரு பஸ் இடையில நண்பர்கள் வந்து வந்துட்டாங்க, அவங்கள சரி அவங்கள பாத்துட்டு நம்ம அடுத்த பஸ் போய்க்கலாம் அப்படின்ட்டு இறங்கினது. எங்க அதுல உள்ள திங்ஸ் எல்லாம் பேக்கில் உள்ளது எல்லாமே அப்படியே பஸ்ல அப்படியே மிஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன் மேடம். திருவா தானே ஏற போறான், மேல வச்சு இறங்குறப்ப அதை மிஸ் பண்ணிட்டேன். எங்களோட திங்ஸ் எல்லாம்
0: திங்ஸே மிஸ் பண்ணிட்டீங்க இல்லையா?
1: ஆ
0: ஓகே சார், நன்றி. கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றிமா.

0: நம்ம வந்து நிறைவு காலம்னு சொன்னோம், இருந்தாலும் இன்னொரு ஒரு காலருக்கு வாய்ப்பு கொடுத்து டக்குன்னு பேசிடலாம். வணக்கம் விபத் பாரதி தமிழ். ஓகே சூப்பர், கட் பண்ணியாச்சவங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க டக்குன்னு சொல்லுங்க பாபு.
1: திரும்ப செல்லம்பட்டி வந்து அங்கிருந்து மாறி அப்புறம் மதுரை மாட்டு தவணிக்கு வந்து அப்படியே வந்தேன்.
0: நிறைய நிறைய வண்டி மாறி வந்திருக்கீங்க இல்லையா?
1: ஒரு தடவை
0: ஆமா. ஓகே சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.

இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சி ரொம்பவே அருமையாக போச்சு. நிறைய காலர்ஸ் போட்டு கால் பண்ணி ஆன்சர் பண்ணிங்க, நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்த பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து 6 மணிக்கு பக்தி மாலை உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன், இது விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 6:07 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் கேட்கவிருக்கிற அடுத்த பாடல் மகாலட்சுமி என்ற திரைப்படத்தில் ஒலித்த திரைசையில் வந்த பக்தி பாடல். பி. சுசீலா குரல்களில், கண்ணதாசன் எழுதியது, எம். எஸ். விஸ்வநாதன் இசையில்.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: 6:16 நிமிடங்களுக்கு பக்தி பாரதியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் கேட்கவிருக்கிற அடுத்த திரை இசையில் வந்த பக்தி பாடல் பக்த மார்க்கண்டேயா திரைப்படத்தில் இருந்து வி நாகையா குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவேக் பாரதி தமிழ் பண்பலை.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை
1: பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அம்பிலி குரலில் கண்ணதாசன் எழுதி ஜி தேவராஜன் இசையில் சுவாமி ஐயப்பன் திரைப்பட பாடல்.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி.

தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இறைவனின் அருளை நம்மிடம் அள்ளி சேர்க்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

92.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:30 மணிக்கான மாநில செய்திகள் தமிழில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதத்தில் 29,88,000 கோடி ரூபாய் அளவிற்கு டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீதித்துறையின் சேவைகளை மேம்படுத்தும் வகையில் இந்த

0: நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் மக்களுக்கு குறித்த காலத்திற்குள் நீதி கிடைக்கும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மாநிலத்திற்கான விருது தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சர்வதேச உடல் உறுப்பு தினத்தை ஒட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் இந்த விருதினை வழங்கினார். தமிழகத்தின் சார்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இந்த விருதினை பெற்றுக்கொண்டார். இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: பள்ளி அறிக்கை வெளியிடுறதை வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல வந்து கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள் என்னென்னலாம் வந்து கோயில் சொத்துக்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்குது, கோயில் சொத்துக்கள் எப்படி எல்லாம் வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் நாங்க ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில யாரெல்லாம் அதுல வந்து ஈடுபட்டிருக்காங்கன்றதை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது வந்து முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துலதான் நாங்க அதை வச்சிருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்க ஒழித்துட்டு அதே போல கோயில் சொத்துக்களை வந்து முறைகேடாக யார் யாரெல்லாம் பயன்படுத்திருக்காங்க, முறைகேடாக
0: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி பயிர்க்கடனை தாவேக அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு இதுவரை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாதது ஏன் என்று வினவியுள்ளார். கர்நாடகாவில் இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். குறுவை நிவாரண சிறப்பு தொகுப்பை தாவேக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கும் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குறை கூறினார். தாவேக நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் அவர் தெரிவித்தார். காவிரி பிரச்சினையை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் குறித்து அவதூறாக மிரட்டும் வகையில் பேசியது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கியுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு ஜி கே இளந்தரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். எதிர்காலத்தில் இதுபோல் பேசப்போவதில்லை என்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் இந்த உத்தரவில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தலின்படி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்து காரணமாக மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தும்பைப்பட்டி 4 வழிச்சாலை மேம்பாலம் பகுதியில் இன்று காலை சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்த மேம்பாலம் பகுதியில் முன்னே சென்ற இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக கார் மோதியதில் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மறுபுறம் மதுரையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த காரின் மீது பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்தில் ஒரு பெண் குழந்தை உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் இருவர் மீட்கப்பட்டு மேலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் மேலூர் காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டதுடன் வழக்கு பதிவு செய்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட ஆட்சியரும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். அதிகாலை நடந்த விபத்தில் பெண் குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றார்.
3: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழக

0: ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி பத்மஜா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அஜர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரேசில் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 9 தங்கம் 6 வெள்ளி 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் விஜேந்தர், பிரேம், யசோதன் ஆகியோரும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிஷாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஆர்யன் தாக்கர் இணையும், யசோதன் தீரஜ் இணையும், பிரேம் குல்தீப் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பிரேம் மணிஷா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் மணிஷா ஆண்ட்ரூ இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 தங்கம் 4 வெள்ளி 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியா தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. விக்டோரியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சான்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். செயின்ட் லூயிஸ் செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித் குமார், ஆஷிஷ் யாதவ், தரணிதரன் தியாகராஜன், பூஜா, தனு சௌத்ரி உட்பட 36 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி அமெரிக்காவின் யூஜினில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் பதக்கங்களை வென்றவர்களுக்கான பரிசுத் தொகையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று புதுதில்லியில் வழங்கினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி அடுத்த ஆண்டு சீனாவின் செங்டுவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சித்தேந்தர் மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

6:41 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.0 தமிழ் எஃப்எம் மண்டே மியூசிக் டேன்னு பார்க்க கூட கேட்க போகிறீங்க. கேட்க போகிற இந்த பாட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு எவ்வளோ சொல்கிறது, அது எவ்வளோ சொல்ல எத்தனை ஒரு டிபி அப்படிங்கிறது இங்கே டெக்னிக்கலாக அவர் சொல்கிற ஒலியை அளக்கக்கூடியது அது இருக்காது. அண்ட் எக்ஸ்ட்ராவாக அந்த

பாடலை பாடுகிற மலேச வாசுதேவனும் சித்ராவும் எக்ஸ்ட்ராவாக எந்த எஃபர்ட்டும் போட்டிருக்க மாட்டாங்க. அதாவது நமக்கெல்லாம் எனர்ஜி வரணும் கேட்கும் போதுங்கிறதுக்காக ஜஸ்ட் லைக் தட் அவங்க பாடுவாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் ஹை பிச்சில் இருக்குமே தவிர ரொம்ப ஹை பிச்சில் இருக்காது, அதாவது வலிந்து திணித்ததாக இருக்காது. எந்த விதமான அதிர்வை தரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்காது இசைக்கருவிகளில் அந்த பாட்டில், த்ரோ அவுட் த சாங் இருக்காது. ஜஸ்ட் நம்ம நாட்டுப்புற பாட்டுக்கு நாட்டுப்புற இசை கருவிகள் இருக்கும், நம்ம ஊர் கருவிகள் இருக்கும், அவ்வளோதான். ஒரு எக்ஸ்ட்ரா டெசிபிள் கூட இருக்காது, அண்டு வலுக்கட்டாயமாக செயற்கையாக எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த பாட்டு ஒலித்த ஒவ்வொரு வருடமும், அதாவது ஒரு வருடம் முழுக்க ஒரு தியேட்டர்லலாம் ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாட்டு ஒவ்வொரு முறையும் ஒழுகும் போதும் சாமி வந்து அடல் வந்து ஆடினாங்க தமிழ்நாடு முழுக்க அப்படிங்கிறது வரலாறு. கங்கை அமரன் எழுதின பாட்டு, சிராஜா இளையராஜா பாட்டு, மலேச வாசுதேவன் சித்ரா குரல்களில் இந்த சீசனுக்கான பாட்டு. ஓகே, அண்ட் இந்த பாட்டு கரகாட்டக்காரன் படத்தில் இருந்து. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மண்டே மியூசிக் டே இன்பாக்கூட.

ஆறு மணி 52 நிமிடங்களுக்கு பாந்தி மியூசிக் டேயின் பாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்டு கொண்டிருக்கிறீர்கள். கேட்ட பிடிச்ச அந்த பாட்டு கோவா படத்தில் அந்த யுவன் மியூசிக்கில் யுவன் அண்ட் அண்ட் குழுவினர் பாடினது. யுவன் சங்கர் ராஜா அண்ட் தன்வி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுற நா முத்துக்குமார் பாட்டு அடுத்து கேட்க போகிறீங்க. அண்ட் பையா படத்தில் இருந்து இந்த மூணு பாடல்களும் அடுத்தடுத்து தமிழ் எஃப்எம்ல பையா பாட்டு, அதை தொடர்ந்து உதயா பட பாட்டு, அந்த அதை தொடர்ந்து அமர்க்களம் பட பாட்டு. ஸ்டேட் யூன் டூ 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மண்டே மியூசிக் டே இன்பா கூட.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள உஸ்பெகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திசேதோ பக்தியார் ஒலி வீச் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுக்களின் போது இந்தியாவின் பயிற்சி திட்டங்களின் மூலம் 3000 மேற்பட்ட உஸ்பெகிஸ்தான் அதிகாரிகள் பயனடைந்திருப்பதாக தெரிவித்தார். 16000 மேற்பட்ட இந்திய மாணவர்கள் உஸ்பெகிஸ்தானில் உயர்கல்வி பயின்று வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். இருசக்கர மின் வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மாதம் மட்டும் 330,000 இருசக்கர

0: மின் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 66% அதிகமாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜீதன் ராம் மான்ஜி, சிறு குறு தொழில்துறையினருக்கான கடனுதவி வெகுவாக அதிகரித்துள்ளதாக கூறினார். இதன் காரணமாக இந்த தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2014 சிறு குறு தொழில்துறையினருக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்பட்டதாகவும் தற்போது இது 38 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். சிறு குறு தொழில்துறையினருக்கு உதவும் வகையில் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்தும் திரு ஜீதன் ராம் மான்ஜி எடுத்துரைத்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோல் மாநிலங்களவையில் சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காததை சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட்ட போதிலும் அதனை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வெள்ளத் தடுப்பு திட்டங்களுக்காக 2,536 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாக கூறினார். திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மாநில அரசுகளுக்கு இருப்பதாகவும், தொழில்நுட்பம் மற்றும் நிதியுதவியை மட்டும்தான் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் மாஞ்சல்பூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சத்யேந்திரபாய் பட்டேல் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் பீகாபாய் ரபாரியை விட 30,630 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். பீகார் மாநிலம் பான்கிபூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் பிஜேபி வேட்பாளர் திரு நிர்மல்குமார் சின்ஹாவை விட 19,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மத்திய பிரதேசத்தின் தத்தியா சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கியான் ஷியாம் சிங் தமக்கு அடுத்தபடியாக வந்த பிஜேபி வேட்பாளர் திரு அசுதோஷ் திவாரியை விட 6,016 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இன்று பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நரேந்திர சுவாமி, சிவராஜ் தங் தாகி உட்பட 19 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ரயில்வே கடந்த மாதம் 14 கோடியே 10 லட்சம் டன் சரக்குகளை கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும் என்று ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில்வே மூலம் மின் உற்பத்தி நிலையங்களுக்கான நிலக்கரி விநியோகம் கடந்த மாதம் 20% அதிகரித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள சாலைகளில் பாதசாரிகளுக்கான பகுதி வரையறுக்கப்படுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு அலோக் ஆராதே அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வருடந்தோறும் 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் திட்டம் வரும் 7ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி சவிதா அறிவித்துள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக ஜவுளித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார்.

தேசிய கைத்தறி தினமான வரும் 7ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், தகுதியுள்ளவர்கள் நாளை மறுநாள் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பஞ்சாபில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை 15 நாட்களுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று அம்மாநில அரசுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த பொறுப்பு தலைமை நீதிபதி அஸ்வினி குமார் மிஸ்ரா, நீதிபதி ரோஹித் கபூர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. நிதிச்சுமையை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகையை வழங்காமல் இருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் தலைமையில் இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள்

கூட்டம் நடைபெற்றது. முதற்கட்டமாக வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக அந்த கூட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை அதிகரிக்க வகை செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான வருவாயை 5 மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் எவ்வித பேச்சுக்களும் நடைபெறவில்லை என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரானுடன் மத்தியஸ்தர்கள் வாயிலாக பேச்சுக்கள் நடைபெறுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் ஈரான் இதனை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. ரோல்பா மாவட்டத்தில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் 4.4 பதிவானது. இதன் காரணமாக பியூச்சான் மாவட்டத்தின் சில பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் டி பாலாஜி சேராலே தங்கப்பதக்கத்தையும் ருத்ரகுமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் காதா கட்டாக்கே வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற சத்தீஸ்கரை சேர்ந்த ஞானேஸ்வரி யாதவிற்கு அம்மாநில அரசு 30 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவித்ததோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பதவி உயர்வையும் வழங்கியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் வெற்றி பெற்றார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான 20 வயதுக்குட்பட்டோருக்கான 1வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சத்யேந்திர மாலிக் தங்கப்பதக்கம் வென்றார். அசர்பைசானின் பாக்குவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 92 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா 1 தங்கம், 4 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில் மேம்பாட்டு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறிய முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்கவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. கர்நாடக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தாக்கா சர்வதேச வில்வித்தை போட்டிகள் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: வான்வெளியில் வட்டமிடும்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: நிலையத்தில் நேரம்
5: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்
6: அன்புள்ள பெருமாள் சாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நம்ம கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது, இப்பவும் சில பேர்கிட்ட இருக்கு, சில குடும்பங்கள்ல இருக்கு. அதாவது வீட்டில் சாப்பிடும் போது தன் தரையில உட்காந்து சம்மணம் போட்டு சாப்பிட்றது. அதோட குடும்பத்தில் இருக்கும் எல்லாரும், சின்ன வயசுள்ளவர்கள் வயதானவர்கள் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற பழக்கம். ஒருவருடைய நற்குணத்தை ரெண்டு இடத்துல பார்க்கலாம் பாங்க. ஒன்று சாப்பிட்ற இடம், இன்னொன்று விளையாட்டு மைதானம். விளையாடும் போது உன் நண்பனை சொல், உன்னை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் சாப்பிடும் போதும் விளையாடும் போதும் எப்படி இருக்கிறார், எப்படி தன் குணத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை வைத்து கண்டுபிடிக்கலாம் பாங்க. அதே போல் குடும்ப அங்கத்தினர்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது நல்ல செய்திகள், நல்ல பழக்க வழக்கங்களை பெரியவர்கள்டிருந்து வயசில் சின்ன பிள்ளைங்க கற்றுக்கலாம். அப்புறம் பெருமாள் சாமி ஐயா, சமணக்கால் போட்டு உட்காரும் பழக்கம், சம்மணம் அப்படின்னா என்னம்பாங்க நம்ம பிள்ளைங்க. சங்கடங்களை போக்க சம்மணம் இடணும். நாம் பொதுவாக எப்பவும் காலை தொங்க போட்டு தான் உட்காருவோம். ரெண்டு சக்கர வாகனங்களில் பயணிக்கும் போது, பேருந்து ரயில் வண்டி பயணம், சினிமா கொட்டகை, பள்ளி கல்லூரி அலுவலகங்களில், ஏன் வீடுகளில் கட்டில் நாற்காலி சோஃபாக்களில் உட்காறோம் காலை தொங்க போட்டு. இப்படி தொங்க போட்டு உட்காந்தா என்ன, நம்ம உடம்பில் இரத்த ஓட்டம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் மட்டுமே அதிகமாக போகும். அதே நேரத்தில் சமணம் போட்டு உக்காந்தோம்னா இடுப்புக்கு

0: மேலே இரத்த ஓட்டம் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்குது. இடுப்புக்கு கீழ் உள்ள கால்களுக்கு நடக்கும்போது மட்டும் இரத்த ஓட்டம் போனால் போதும். ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புகள் சிறுநீரகம், கணையம், நுரையீரல், மூளை, கண், காது ஆகியவை இடுப்புக்கு மேலே தானே இருக்குது. அதனால் ஒருத்தர் காலை தொங்க போடாமல் சமணங்கால் போட்டு உக்காந்துருந்தா அவருக்கு சக்தியும் ஆரோக்கியமும் அதிகமாக கிடைக்கும். எனவே சாப்பாடு சாப்பிடும் போதாவது தரையில் உக்காந்து காலை மடக்கி சமணம் போட்டு தான் சாப்பிடணும். இடுப்புக்கு கீழே இரத்த ஓட்டம் குறைந்து முழு சக்தியும் வயிற்றுப்பகுதிக்கு செல்லும்போது ஜீரணம் நல்லா நடைபெறும். அதே மாதிரி இன்னொன்று, இந்திய வகை கழிவறை. இப்போ எல்லார் வீட்லேயும் ரெண்டு வகையான கழிவறைகளையும் கட்டுறாங்க. ஒன்று இந்தியன் டைப், இன்னொன்று வெஸ்டர்ன் டைப். நம் இந்திய வகை கழிவறையில் காலை மடக்கி உட்காரணும். வெஸ்டர்ன் வகையில் மறுபடியும் நாம் காலை தொங்க போட்டு உட்காரணும். பெருமாள் சாமி ஐயா, நம்மளால் சமணக்கால் போட்டு உட்கார முடியலன்னா இந்த உடம்பை எந்த அளவுக்கு நாம் கெடுத்து வச்சுருக்குறோங்கிறத தெரிஞ்சுக்கணும். நாற்காலி, சோஃபா, சாப்பிட்ற மேஜை அங்கெல்லாம் உட்காரும்போது கூட காலை மடக்கி சமணக்கால் போட்டு உட்கார்ந்தா நல்லது. சாப்பிடும்போது கூட ஒரு முறையாக சாப்பிடணும். காலையில் 7 மணியிலிருந்து 9 மணி, பிற்பகல் 1 லிருந்து 3 மணி, இரவும் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே சாப்பிட்டுடணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழித்து தான் இரவில் தூங்கணும். பிடிக்காத உணவு வகைகளை சிரமப்பட்டு சாப்பிடக்கூடாது, அவசரம் அவசரமாக சாப்பிடக்கூடாது. நல்லா மென்று ருசித்து ரசித்து சாப்பிடணும். சாப்பிடும்போது இடையில் தண்ணி குடிக்காமல் சாப்பிட்டு முடித்த பிறகு தண்ணி குடிக்கணும். இப்படி சில நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கும் போது நமக்கும் நமது உடலுக்கும் நல்லது நடைபெறும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: யாச்சே யாச்சே வைபன்.

0: நேரம் 7:35 உத்திரட்டு கூடுவது பார்த்து தமிழ் பண்பலை மண்டே மியூசிக் டே என்பா கூட கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். கேட்க போகிற அடுத்த 4 பாடல்கள் விவது பார்த்து தமிழ் எஃப்எம்ல மைக்கேல் மதன காமராஜன் படப்பாட்டு, அதை தொடர்ந்து
1: தில் பர் ஜானே தில் தீவானே தித்திக்கிற தேனே உள்ளபடி நானே உன்னை சே
0: கலைஞன் படப்பாட்டு, அண்ட் அந்த கலைஞன் படப்பாட்டை தொடர்ந்து பரம்பரை படத்துல இருந்து வயக்காடு, அண்ட் பரம்பரை பட பாட்டை தொடர்ந்து முதல் வசந்தம் படப்பாட்டு, இந்த 4 பாடல்களும் அடுத்து 102.5 பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்க போறீங்க. இப்போ நீங்க கேட்க போற இந்த பாட்டு மனு அண்ட் சித்ரா குரல்கள் வாலி அவர்கள் எழுதின மைக்கேல் மதன காமராஜன் பட பாட்டு. ஓகே, தில்லுபரு ஜானே.

இந்த பாட்டு கடைசி 10-20-30 செகண்ட்லாம் வந்து வண்டி ஓட்டும் போது கேட்கக்கூடாது. இது அந்த ஸ்பெஷலி வந்து நேற்று கேட்ட அந்த பாட்டு சம்போ சிவ சம்போ நாடோடிகள்லேருந்து. இந்த பாட்டெலாம் வந்து வண்டி ஓட்டும் போது நமக்கே தெரியாமல் ஆக்சிலேட்டரை எக்ஸ்ட்ராவாக அமைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான எனர்ஜி தர பாட்டு மலேசியா வாசுதேவனுடைய எனர்ஜி அடுத்து இசுராஜா இளையராஜா மியூசிக்கில் வாலி அவர்கள் எழுதின இந்த பாட்டு மைக்கேல் மதன காமேஸ்வர

ராஜன். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மாண்டே மியூசிக் டேவில் என்பா கூட உங்கள் ஃபேவரட் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம்ல.

மழையோடு பாடல்களை ரசிக்கிறோம் என்கிறார்கள். பர்வதவர்த்தினி, சென்னையில் மழையா, தமிழ்நாடு முழுக்க மழையா, எங்கெல்லாம் மழை சொன்னீங்கன்னா ரெடி ஆகிப்பாங்க. நான் வெளியில் எட்டி பார்க்கல, நனைஞ்சிட்டு போகணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அதுக்காக என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கும் யூஸ் ஆகும். கேட்க போகிற அடுத்த பாட்டு மனுவன் சித்ரா குரலில் காளிதாசன் எழுதி தேவா இசையில் பரம்பரை படத்துலேருந்து வர்ற பாட்டு.

0: இரண்டு புலி மூணு
1: பாட்டுக்கு
2: முதல் வசனம் படப்பாட்டு அண்ட் சோகப்பாட்டு தான், ஆனாலும் பீட் அப்படி இருக்கும் கேட்கறதுக்கு. ஸ்ரீ ராஜா இளையராஜா சில அவரே பாடுறது. ரெண்டு வேர்ஷன் இருக்கு, ஒரு வேர்ஷன் பி சிவசிலா அண்ட் இன்னொரு வேர்ஷன் இவங்க பாடுறது, இளையராஜா பாடுறது. அந்த பாட்டோட நான் கிளம்புற இதே மாதிரி பாடல்களோட அடுத்த வாரம் பண்ணுறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நீங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிட்டு டாடா பாய் பாய் ஃப்ரம் என்பா. இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம், இசை இந்த பூமியை ஆளும்.

0: தொடர்வது. இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: இருட்ட கண்டா பயம் உண்டாவதே அது ஏன், இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றார், மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில தொற்றி கொண்ட பயம் இது. இது வந்து வேரூன்றி இருக்குது, இன்னமும் போகல. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகளில் வாழ்ந்தான். பகல்ல பயம் இருக்காது, ராத்திரியில மிருகங்கள் தாக்கும் கொல்லும், நிம்மதியா தூங்கக்கூட முடியாது. அதனால இந்த மனுஷனுக்கு இரவுனா மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு. மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமா ஒரு மனசு உண்டு. மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசுல பதிஞ்சிருக்கு, பரவுது. இந்த மொத்த மனசுல இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்துல இரவை வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவோ விளக்குகள்லாம் வந்தாச்சு. ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்லை. பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டு, விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பா இருக்குது, சரி. இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்களும் இன்னைக்கு அதிகம். ஒரு ஆள்

ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான். இன்னும் விடியலை. அதுக்குள்ளே வலையை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டான். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். விடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறது, சும்மா கரையிலேயே உட்காந்து காலாட்டிகிட்டு இருக்கிறான். காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டுது. இருட்டில் அது என்னன்னு சரியாக தெரியல. மூட்டைக்குள்ளே சின்ன சின்ன கல்லாக நிறைஞ்சிருக்குது. சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ளேருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல வீசிக்கிட்டு இருக்கிறான். விடிகிற வரைக்கும் வேறு வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான். கிழக்க மெதுவாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிது. பொழுது விடியறதுக்கான அறிகுறி. இதுக்குள்ளே அந்த மூட்டையில் இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான். கடைசியாக ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில் பாக்கி இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தா அப்படியே தகச்சு போயிட்டான். அடடா, இது வரைக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சான். ஏன் தெரியுமா, அவன் கையில் இருந்தது வெறும் கல் இல்லை, விலை உசந்த ரத்தன கல். அது இருட்டில் என்னென்னு புரியாததுனால மூட்டையில் இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆற்றுல வீசி எறிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அழுகையே வந்துடும் போல இருந்தது. வாழ்க்கையை வந்து வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது, இருந்தாலும் இருட்டில் அதை இழந்துட்டான். அந்த வகையில் அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது, அதாவது ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்குது. அதனால தான் அந்த கடைசி கல்லை எரியறதுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டுது. பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றதில்லை. எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். என்னென்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல். அதை புரிஞ்சிக்காமல் வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து. சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும், அதுக்குள்ளே வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நம்மால் ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பையோடு வந்துக்கிட்டு இருந்தான். பைய உள்ள ஏகப்பட்ட நகைகள், ரத்தன கல் எல்லாம் இருக்குது. வந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பைய அப்படியே ஒரு குளத்தில் வீசி எறிஞ்சுட்டான். மகான்கள் தான் இப்படி பற்றில்லாமல் இருப்பாங்க. என்னங்க இது, விலை மதிப்புள்ள அந்த பையை இப்படி குளத்தில் வீசி எறிஞ்சுட்டிங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர். அவன் மெதுவாக, இவர் காதோட காதாக சொல்கிறான், ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறார், அவர் போனதுக்கப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான்.

0: நீ கோரினால்
1: விபத் பாரத் நேயர்கள் அனைவருக்கும் இனியிரவு வணக்கம். நான் உங்கள் அர்ஜே குழலி. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சி. நம்ம நீ கோரினால் நிகழ்ச்சியில் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான பாட்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டுக்கு நடுவில் நம்ம ஒரு டாப்பிக்கில் இன்றைக்கும் நம்ம பேச போகிறோம். என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும்.

நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் செய்கிறோம். நம்மளுக்கு நிறைய நேரங்களில் கஷ்டங்கள் வரலாம், சந்தோஷங்கள் வரலாம், வாழ்க்கைனாலே அப்படி தானே அப் அண்ட் டவுன் இருக்க தானே செய்யும். ஸோ அப்படி இருக்கிற இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹாபின்ற ஒரு விஷயம் இருக்கணும். ஹாபினா என்னம்மா அப்படின்னா, நான் வந்து எனக்கு வேலை இல்லாத நேரத்தில், கொஞ்சம் நான் ரிலாக்ஸ்டாக இருக்க நேரத்தில் நான் எனக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன் அப்படின்றது தான் ஹாபி அப்படின்றது. சில பேர் ஆடுவாங்க, சில பேர் பாடுவாங்க, சில பேர் பாட்ரி பண்ணுவாங்க, சில பேர் மர வேலைப்பாடுகள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று இருக்கும். சில பேருக்கு புக்கு படிக்க பிடிக்கும், சில பேருக்கு பாட்டு கேட்க பிடிக்கும், படம் பார்க்க பிடிக்கும். சில பேர் டக்குன்னு நிறைய பேர் வந்து தியேட்டருக்கு ரெகுலராக போகிற மாதிரியான பழக்கம் வச்சுருப்பாங்க. அது அவங்களோட ஹாபியாக இருக்கும். அவங்க சும்மா ஃப்ரீயாக இருக்காங்க, மனசுக்கு கொஞ்சம் நேரம் லேஸாக இருக்கணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு படத்தை பக்கம் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஹாபி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஹாபி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்.

இல்ல, இப்ப ரீசெண்டா நான் சில விஷயங்களை பார்த்தேன், எனக்கு அந்த விஷயத்த கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு இதை ஹாபி ஆக்கிக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னா அதையும் முக்கியமா நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0449-2852-3838-9871. மறுபடியும் ஒரு மாதிரி சொல்றேன், 044 அப்படின்ற நம்பர் ஆட் பண்ணிக்கிட்டு 2952-0853-2838-9871 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி என்ன புது ஹாபி கற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது, ஆர் எல்ஸ் என்ன பழைய ஹாபி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ண முடியாதவங்க விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம். ஸோ அப்படின்னு நம்மக்கிட்ட ஹாபி இருக்குது, அப்படி இல்லைனா என்ன ஹாபி வளர்த்துக்கலாம் புதுசாக, வாழ்க்கையில் புதுசான விஷயங்கள் தேவைதான் இல்லையா, புதுசு புதுசாக கற்றுக்கும் போது ஜாலியாக இருக்கும். ஸோ அது மாதிரி புதுசாக ஏதாச்சும் ஹாபியை வளர்த்துக்கலாம்னா என்ன வளர்த்துக்கலாம் அப்படின்னு தோணுதுன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். அதுக்கு நம்ம ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடலாம். என்ன திரைப்படத்தில் இருந்தால், ஆசை திரைப்படத்திற்காக ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, ஹரிஹரன் மற்றும் அனுபாமா மற்றும் குழுவினர் குரலில் வாலி வரிகளை தேவாவுடைய இசையில். ஸோ கேட்டு நினைந்திருங்கள், ஜோபத் பாரதி தமிழ்ஃபன் 3.3 மாநிலங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீ கொரோனா நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, என்ன ஹாபி வச்சுருக்கீங்க, ஆர்எல்ஸ் என்ன புது ஹாபி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அதை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் வித் பரவி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம். யாரு? யாரு?
1: கும்பகோணத்துலேருந்து மீனாட்சி.
0: வணக்கம் மீனாட்சி, சொல்லுங்க.
1: என்னோட ஹாபி வந்து நான் பாட்டு கேட்கறது தான் மேடம்.
0: பாட்டு கேட்கறது தான் ஹாபி. ஓகே, எல்லா பாட்டும் கேட்பீங்க இல்லையா?
1: ரொம்ப
0: நன்றி.

0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருநெல்வேலி கணபதிங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: நான் வந்து ஆபிட் பாத்தீங்கன்னா நம்ம வீல் பாட்டியோட நாங்க இருக்கிற வாழ்க்கையில பாட்டு கேட்பேன்.
0: ஓகே, எல்லாம் டச் பண்ற மாதிரியே பதில் சொல்றீங்களே.
1: எப்பவுமே இதோட நாங்க சந்தோஷமான வாழ்க்கையில ஆபிட் போன் பண்ணி சும்மா உக்காந்து இருந்து பேச உலகத்துக்கே கேக்குது.
0: ஆமா,
1: அதே மாதிரி கத்துக்கணும்னு பார்த்தா எனக்கு யோகாசனம் தாங்க.
0: யோகா கத்துக்கணும் ஆசை. சூப்பர்.
1: நல்லா இருக்குது, ஆனா டைமிங் தான் எதுவும் செட் ஆகல. அதான் ஒண்ணு.
0: ஓகே சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: கடலூர் மாவட்டம் பிரகாசலம் நகர்ல இருந்து பேசுறேங்க மேடம். ரேவதி.
0: ரேவதி மேம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க மேம்.
0: சொல்லுங்க.
2: நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு கேள்வி தெரியுமா?
2: கேட்டீங்க மேம். சொல்லுங்க மேடம்.
0: தெரியலையா?
2: விவித் பாரதியில பாட்டு கேட்கறதாங்க மேடம்.
0: விவித் பாரதியில பாட்டு கேட்கறதா உங்களுக்கும் ஹாபி?
2: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, சூப்பர் மேம், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ மேடம்.
0: வாழ்த்துக்கள்.

0: வணக்கம், விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், கேக்குதுங்களா?
1: ஆனந்த் மேடம், குயில் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஆனந்த் சார், சொல்லுங்க.
1: மேடம், நீங்க நம்மளால நம்ம கேட்பாங்க மேடம், காலையில இருந்து வேலைக்கு போற மேடம், இது விபத் பார்த்துதான் கேட்பாங்க மேடம். 102.3
0: நான் நம்புறேன், உங்களை நம்பாம ஏன் போறேன்.
1: சீசாக்கால வேலை சீக்கிரம் இதுதான் மேடம் கேட்டு வேலை வேலை சுறுசுறுப்பா இருக்கும் மேடம் கேட்கறது எனக்கு ரொம்ப.
0: ஓகே சார், அழகா கால் பண்ணி விபத் பார்த்து கேட்கறது உங்க ஹாபின்னு ஷேர் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம், விபத் பார்த்து தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கார்த்திக் பேசுறேன்.
0: வணக்கம் கார்த்திக் சார், சொல்லுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம்
2: வணக்கம் மேடம், தேவராஜ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
0: வணக்கம் தேவராஜ், சொல்லுங்க.
2: வேலை நேரம் போக வீட்டுக்கு வந்தா வானொலி தான்.
0: வானொலி தான்
2: எப்போதுமே. அதுல வந்து உடற்பயிற்சி வந்து செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை,
0: புதுசா கத்துக்கணும்னு ஆசை.
2: புதுசா உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன், இருந்தாலும் அது ஒண்ணு நிறைய நிறைய செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை.
0: ஓகே சூப்பர், தொடர்ந்து நிறைய நிறைய செய்யுங்க.
2: நன்றி
0: நன்றி, வாழ்த்துக்கள்.

0: வணக்கம், விட்பாரை தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அம்மா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா குழலி மேடம்?
0: நல்லா இருக்கேன் கலீல் அகமது சார், சொல்லுங்க.
1: எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எஃப்எம் கேட்கறது ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே,
1: அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம
0: மிமிக்ரி தான்
1: புது வாய்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். இப்போ லேட்டஸ்டா நிறைய வாய்ஸ் எடுத்திருக்கேன். மகாநிதி சங்கர் சார் வாய்ஸ், அப்புறம் மன்சூர் அலிகான் சார் வாய்ஸ். மன்சூர் அலிகான் சார் அப்படின்னு வாரு, மகாநிதி சங்கர் சார் வாய்ஸ் தான் பருத்தி வீரன் படத்துல கார்த்தி கஞ்சா கருப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அதுல பணம் திணி நடிச்சிருப்பாரு, அந்த வாய்ஸ் ட்ரை பண்ண சும்மா பேசி காட்டுறேன்.
2: என்னடா பருத்தி விடா மட்டும் மரியாதை தெரியாதா, என்னடா நினைச்சுட்டு இருக்க மனசுல
1: முத்தலுங்க இந்தாடி மாமன் கூப்பிட போயிட்டே இருக்க. உடனே அவர் கஞ்சா
3: சந்தோஷமா என்னையா சொன்னேன், உன்கிட்ட மாடு வாங்க போறதானே சொன்னேன், இது வரைக்கும் என்னையா சொன்னேன் என்ன?
0: ஓகே சார், சூப்பர், அழகா பேசி அமைச்சிங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி நன்றி. வணக்கம், உத்பாரி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம், முருகன் பேசுறீங்க.
0: வணக்கம் முருகன் சார், சொல்லுங்க.
4: புது புது இடத்துக்கு போயிட்டு புது மனசால பார்த்து அவங்க கிட்ட பேசி பழகிறேன்.
0: சூப்பர் ஹாபியா இருக்கே. நன்றி நன்றி சார், வாழ்த்துக்கள்.

நேர்களெல்லாம் டக்கு டக்கு டக்குனு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். விஜய் நேரன் குரலில், விவேக் வரிகளில், சந்தோஷ் நாராயண் இசையில், கொடி திரைப்படத்திற்காக இந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த பாட்டோட லிரிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது உத்பாரி தமிழகம் 102.3.

நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

0: நேரம் 8:20. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ கொரோனா நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, உங்களுக்கு வந்து வேலை இல்லாம ஃப்ரீ டைம்ல இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க, அதாவது உங்களுடைய ஹாபி என்ன அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இருக்கிற ஹாபியும் சொல்லலாம், இல்லை நான் புதுசா இந்த ஹாபி கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் நியூஸ்ல பார்த்தேன், டிவியில பார்த்தேன், சோசியல் மீடியால பார்த்தேன், ஏதோ ஒன்று, ஆனால் இதை பார்த்தேன் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது என்ன ஹாபியா இருக்கும் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலு கட்பாடு பேசுறேன்.
0: வணக்கம், சொல்லுங்க
1: மேம். எனக்கு ஹாபி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வச்சிருக்கேன் மேம். ஒண்ணு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பண்ணி பேசுறது மேம்.
0: ஓகே,
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது நம்ம பில்ட் பண்றதுக்கு எந்த அளவுக்கு முயற்சிக்கிறோம் இல்ல இல்லையா?
0: ஆமா.
1: வீக்கெண்ட்ஸ் குறிப்பிட்ட சாட்டர்டே சண்டே ஆச்சு அப்படின்னா ஒரு 2 hours அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் மேம்.
0: ஓகே,
1: ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க கிட்ட கால் பண்ணி அவங்க கிட்ட நலம் விசாரிப்பேன் மேம்.
0: அப்போ
1: எனக்கும் அவங்களுக்கும் அந்த ஒரு பாண்ட் அப்படிங்கறது பில்ட் ஆகுது. அது ஒரு பெஸ்ட் ஹாபி. இது வந்து என்னுடைய அப்பா தான் கத்துக் கொடுத்தாரு, இது மாதிரி கண்டிப்பா செய்யணும் அப்படின்ட்டு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேம், எனக்கு நல்லா அந்த சர்ஃப் பண்ணி நிறைய டெக்னாலஜி ஓரியன்டான விஷயங்கள் அப்படிங்கறத கத்துக்கணும் அப்படின்ட்டு.
0: ஒரு டெக்கி ஆகணும்னு ஆசை.
1: நடக்குது, எந்த டெக்னாலஜி கொண்டு வராங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ட்டு வந்து நிறைய கத்துக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது. சோ இது ரெண்டுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள ஹாபியா நான் பர்சனலா ஃபீல் பண்ணதுனால இது ரெண்டும் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி.
0: ஓகே, சூப்பர் சந்திரசேகர், கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ மேம், பை பை.
0: வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மா, வாழ வளமுடன் கேள்வி கேட்கலாமா?
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் கிட்டையில ஆர் வாடிங்களா, கீபோர்ட் கத்துக்கலாம்.
0: ஓகே ஓகே,
2: நன்றி,
0: சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மா.
0: வணக்கம், யாரேங்க வந்து பேசுறீங்க?
3: எனக்கு வந்து

0: சொல்றீங்க கேக்கல.
1: எஃப்எம் எஃப்எம் ஜகம்.
0: எஃப்எம் கேக்குறது தான் பிடிக்குமா?
1: ஆமா அதுதான் எனக்கு வேற ஒண்ணும் கேட்காது.
0: ஓகேம்மா சூப்பர், கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கும்பகோணம் சுந்தர பெருமாள் கோயில் கலை துரையராஜன் பேசுறோமா.
0: வணக்கம் கலை துரையராஜன் சார், சொல்லுங்க.
2: நன்றி,
0: வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
0: குட்டம் ரவி, செங்கல்பட்டு பேசுறேன்
1: மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க.
0: எனக்கு வந்து பாட்டு கேட்கறதான் பிடிக்கும் மேடம்.
1: பாட்டு கேட்கறது உங்களுக்கும் பிடிக்கும்.
0: வயசுல இருந்து. ஆமா, இப்ப கடை வச்சிருக்கனால காலையில இருந்து நைட்டு 10 மணி வரை பாட்டு ஓடிட்டு
1: பாட்டு ஓடிட்டே இருக்கும். பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டை போட்டுட்டு வேலை செஞ்சுட்டே இருப்போம் இல்லையா?
0: நன்றி.

0: நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: நான் மயிலாப்பூர்லேருந்து பேசுறேன் மேடம். என் பேர் விமலா.
0: வணக்கம் விமலா, சொல்லுங்க.
1: உங்க ப்ரோக்ராம் எல்லாமே சூப்பரா இருக்கு மேடம்.
0: நன்றி. இன்னைக்கு கேள்வி தெரியுமா?
1: தெரியும் மேடம்,
0: சொல்லுங்க.
1: எனக்கு படிக்கிறது ரொம்ப இஷ்டம் மேடம். அதே சமயத்துல பாட்டு கேட்டுக்கிட்டே படிச்சுட்டு இருப்பேன் மேடம்.
0: ஓ, பாட்டு கேட்டுட்டே படிப்பீங்களா?
1: ஆமா.
0: ஓகே.
1: எங்க வீட்டுல மூணு டீன் ஒன் இருக்கு, பெட்ரூம்ல ஒண்ணு, ஹால்ல ஒண்ணு, சமையல் ரூம்ல ஒண்ணு மேடம். பாட்டு கேட்டுக்கிட்டேதான்.
0: கம்ப்ளீட்டா செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க வீடு முழுக்க, எங்க இருந்தாலும் எனக்கு பாட்டு கேட்கணும்.
1: ஆமா மேடம், சில சமயம் கவிதை எல்லாம் எழுதுவேன் மேடம். எனக்கு கவிதை எழுதுறது ரொம்ப
0: சூப்பர் சூப்பர்.
1: ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமா மேடம்? சும்மா சின்ன நாளே வரி
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: முள்ளும் ரோஜாவும் ஒரே செடியில், காக்கையும் குயிலும் ஒரே கூட்டில், புலியும் மானும் ஒரே காட்டில், மனிதனும் மதமும் மட்டும் ஏன் எப்போதும் போட்டியில்.
0: அடடா சூப்பர், ரொம்ப குட்டி கவிதை, ரொம்ப அழகா இருந்துச்சு. தொடர்ந்து நிறைய எழுதுங்க. வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க? சூப்பர், நான் சொல்றது நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க.
3: நிகழ்ச்சிகள் எல்லாருடைய ப்ரோக்ராம் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் சும்மா சின்ன டைம் கிடைக்கும் போது கவிதை எல்லாம் எழுதுவேன்.
0: ஓ, நீங்களும் கவிதை எழுதுவீங்க?
3: ஆமா, அந்த மலைக்காக இப்ப இந்த மாசம் எழுதி புக்ல வந்த கவிதை. அது மலையும் வந்துருச்சு மேடம் நான் எழுதினதுக்கு.
0: ஓ சூப்பர்.
3: வெயிலுக்கு என்ன கோபம் நம் மீது, இன்னும் குறையவில்லையே உன் காட்டம் ஏன் மண் மீது, மேகமே மேகமே மலை சாரலாய் பொலிவாயா எங்கள் மீது, பூவின் இதழ்கள் எல்லாம் மெல்ல சிரிக்குமே, ஜீவன்கள் எல்லாம் மலையில் நனைந்து இயற்கையே ரசிக்குமே, இன்பம் இன்பம் துன்பம் இயற்கையானதுதானே, இதில் மலை என்ன வெயில் என்ன எல்லாம் அனுபவிக்கத்தானே, இறைவா வெயில் போதுமே மலையை கொஞ்சம் வா, வான்மலையை நீ இறங்கி வா, பூமிக்கு வா, உன் வருகையால் நாங்கெல்லாம் மலையை உன்னை ரசித்து கண்டு மகிழ்ந்து சிரிக்கிறோம்.
0: ஓகே சார், சூப்பர், அழகா எழுதிருக்கீங்க. நீங்க கேட்டதுக்கு மழையை வந்துட்டு இல்லையா?
3: மழையை வந்துட்டு இந்த மாசம் எழுதின புட்டுதான். ஆனா 10-ஆம் தேதி 15-ஆம் தேதி வந்துருச்சு, ஆனா மழை இன்னைக்குதான் வந்துருச்சு.
0: ஓகே, என்ஜாய் பண்ணுங்க மழையா. கால் பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி மேடம். நன்றி மேடம்.
0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், ஹலோ. லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, எனக்கு என்னோட வாய்ஸ் போட்டு கட்டுறாங்க. வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறேம்மா. இரவு வணக்கம்மா.
0: இரவு வணக்கம் சார், சொல்லுங்க.
4: நான் மேடை பேச்சாளர், கவிதை எழுதுவது, பாடல் எழுதுதான் என்னுடைய ஹாபியே.
0: ஓகே சூப்பர்.
4: மூணு வச்சிருக்கேன், நான் வைத்திருக்கேன் வந்து. ஆனா வாசிப்பேன் நான், எந்த பாட்டு பாடினாலும். இருந்தா கூட குருவை வைத்து முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசை எனக்கு வந்தது.

0: நான் தொடர்ந்து 30 ஆண்டுகளுக்கு மேல ஆல் இண்டியா ரேடியோவில் பேசினிருக்கிறதால ஒரு ஆசை, அதனால அந்த ஆசையை விடல நானு, திருப்பி தொடர்ந்து நான் பேசினிருக்கேன்.
1: ஓகே சார், சூப்பர், கால் பண்ணி அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றி, நன்றி.
1: வணக்கம், விபுத்பாரி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை பெருங்குல இருந்து வள்ளி பேசுறேன் மேடம்.
1: வள்ளி மேம், வணக்கம், சொல்லுங்க.
2: ஹலோ, ஸ்லோவா கேக்குது மேடம் வாய்ஸ்.
1: இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க.
2: யாபி வந்து பாட்டு பாடுறது, பாட்டு கேக்குறது.
1: ஓ, பாடுவீங்க கேப்பீங்க, சூப்பர். ஓகே வள்ளி மேம்,
2: பாட்டாங்க மேடம், ரெண்டு லைனே
1: பாடலாம், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா, டைம் கம்மியா இருக்கு நம்மளுக்கு.
2: தேங்க்யூ மேடம்,
1: நன்றி, நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
3: நான் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தேவனூர்ல இருந்து பேசுறேன்மா, செந்தில்குமார் சொல்லி.
1: வணக்கம் செந்தில்குமார் சார்.
3: ஐயா, நாங்க வந்து டிடிஹெச் வழியா கேக்குறோம், விவித் பாரதி நான் ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்கேன்.
1: ஓகே.
3: பாத்தீங்கன்னா கோவை வானொலியில 3-4 வரைக்கும் போட்டிருப்பாங்க, இப்போ ஏர் தமிழ்ல டிடிஹெச் வழியா
1: கேக்குறேன்.
3: வானொலி கேக்குறதா, மத்த வானொலி, வெளிநாட்டு வானொலி, லோக்கல் ஆல் இண்டியா ரேடியோ வந்து எல்லா வானொலி கேட்போம், அது ரொம்ப பிடிச்சது. கொடைக்கானலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சூப்பர் சார்.
3: கொஞ்ச நாளா வந்து விவித் பாரதி கேட்காம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா ஏர் தமிழ்ல ஒளிபரப்பாது இருந்தாங்க. இப்ப வந்து நான் திடீர்னு ஏதாச்சும் கேட்டேன், பாண்டிச்சேரி தான் கேட்டுட்டு இருந்தேன், இப்பதான் வந்து நான் தொடர்ந்து ஒரு வாரமா நான் கேட்டுட்டு
1: இருக்கேன்,
3: தொடர்ந்து வருது. நேயர் ரெஞ்சம் கடிதம் எப்ப ஒளிபரப்பாங்கன்னு தெரியல, ஏன்னா அதுக்கெல்லாம் கடிதம் இமெயில் எல்லாம் அனுப்புவோம். கருத்துக்கு மடல், அது எப்பவும் வருது,
1: அது வந்து மார்னிங் வரும் உங்களுக்கு, நடுவுல ஷோக் நடுவுல சொல்லுவாங்க.
3: அது மட்டும் தெரிஞ்சுனா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கடிதம் எழுதுவேன் அல்லது இமெயில் அனுப்புவேன்.
1: ஓகே சார்,
3: வாழ்த்துக்கள்,
1: நன்றி, நன்றி. தொடர்ந்து விபுத் பாரதி கேட்டுட்டே இருந்துக்க, வாழ்த்துக்கள்,
3: நன்றி, நன்றி.
1: நிகழ்ச்சியில் அப்படியே ஒரு குட்டி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். சர்க்கார் திரைப்படத்திற்காக ஓஎம்ஜி பொண்ணு வந்துகிட்டு இருக்கு, சித் ஸ்ரீராம், ஜோனிதா காந்தி குரல், விவேக் வரிகள், யாரும் மனிசையில் ஸ்ட்ரெயிட்டியோனது, விபுத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அப்பாப்பா. சரி கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்ன தான் பண்ணுறியோ? நாங்கள்லாம் அந்த காலத்தில்
0: அம்மா அம்மா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
1: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி. நேரம் 8:36. நம்ம தொடர்ந்து நேயர்கள் கிட்ட பேசி அவங்க ஹாபி என்ன இல்லை அவங்க கத்துக்க போற புது ஹாபி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் கலமம், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: அது பவுஸ் மாடல் திட்டத்தை கேட்பேன். அப்புறம் சேலைக்கு கம்பேன் போடுவேன். அதுவும் லஞ்சி பேருக்கு மாடல் மாடலா போடும் மேடம். அதெல்லாம்
0: சூப்பர் கைவினை பொருட்கள். அப்ப டெய்லரிங் எல்லாம் பண்றீங்களா? ஆமா, இந்த காலத்துல நல்ல டெய்லர் கிடைக்கிறதா ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன்
0: மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க.
4: எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்டனிங் ஒண்ணு, ரெண்டாவது ஹவுஸ் கிளீனிங். வீடு சுத்தம் பண்றது எப்பவும் வீடு கிளீன் பண்ண சுத்தமா இருக்கும் எனக்கு.
0: சூப்பர்.
4: என்னோட ஹாபில வீடு சுத்தம் பண்றது தோட்ட வேலை.
0: தோட்ட வேலை ரெண்டுமே பாத்துக்கிறீங்க?
4: ஆமா மேடம்.
0: ஓகே சார், சூப்பர், நல்லா டிஃபரெண்ட் ஹாபியா இருக்கு. வாழ்த்துக்கள்.
4: தேங்க்யூ தேங்க்யூ.
0: வணக்கம் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: ஹலோ.
0: ஹலோ
5: அன்பான் அன்பு சோரிக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஆண்டனி சார், சொல்லுங்க.
5: நல்லா இருக்கீங்களா? சரி,
0: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
5: என்னோட ஹாபிஸ் சாப்பிட்டாச்சு. சரி
0: சொல்லுங்க.
5: அதாவது ஆக்சுவலி பார்த்தீங்களா, என்னோட ஹாபிஸ்ல ஒரு சில டைம்ல எல்லாம் என்ன சிறு

0: சிந்தனை வரிகள் அப்பப்ப எழுதி பார்க்க சிறு வயதுல இருந்து அது நோட்டு போட்டு
1: எழுதிருவேன்.
0: ஒரு ஜஸ்ட் ஒரு சில லிரிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன்,
1: ஷார்ட்டா சொல்லிடுறீங்களா?
0: சரி, கண்டிப்பா. முத்துக்கள் கடலின் அடியில், முத்துக்கள் கடலின் அடியில் உன் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தால், உன் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தால் முத்துக்கள் உனது மடியில் விடியும் என்றும் நம்பினே உன்னால் முடியும் என்று நம்பு, விடியும் என்றும் நம்பும் நீ உன்னால் முடியும் என்று நம்பு. அப்படி ஒரு சின்ன சின்ன சிறு சிறு
1: சூப்பர் சார்
0: நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிறேன் சார், அதனுடைய ஹாபிஸ் எனக்கு அதான் சார். நன்றி சார், தேங்க்யூ.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
1: முள்ளக்காடு பாபு சார், சொல்லுங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். அதாவது என்னோட ஹாபின்னு வானொலி கேட்பதுதான் மேடம்.
1: வானொலி கேக்குறதுதான், ஓகே.
2: தமிழ்ல எல்லா ஆகாசவாணியும் கேக்குறேன், அது முடிஞ்ச அளவுக்கு விருப்பப்பாடல் கேட்டோம், விமர்சன கடிதமும் கடிதம் எழுதிட்டு இருக்கா, அதான் தொடர்ந்து என்னுடைய ஹாபியா இருக்கு.
1: ஹாபியா இருக்கு, ஓகே சார், வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: கால் பண்ணதுக்கு.
2: நன்றி நன்றி.
1: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கோவூர்ல உள்ள மேடம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நீங்க
1: பேசுறது விட்டு விட்டு விட்டு கேக்குது.
3: இத விட அதிகமா சந்தோஷப்படுறேன்.
1: போவீங்களா பீச்சுக்கு? பீச்சுக்கு, ஓகே.
4: வணக்கம்
1: சுப்ரமணி சார், சொல்லுங்க.
4: அம்மா, இந்த வரப்பிரசாதமா எங்களுக்கு இந்த ரேடியோ வந்து,
1: ஓகே.
4: இந்த பாட்டை கேட்கணும், எங்களுக்கு மனசுல வேற எந்த நினைவுமே வராது, இந்த பாட்டோட குறிக்கோள்ல போய் நெருங்குது. இதான் உண்மையான கருத்து. ஆனா எங்களுக்கு வந்து சில நேரத்துல டவர் ப்ராப்ளம் வருது, லைன் கிடைக்க மாட்டுது. வேலூர்ல இருந்தா எங்களுக்கு லைன் ரீச் ஆகுது.
1: ஒன்னு
4: ஆர்னி இல்ல செய்யாரில எங்களுக்கு ஒரு லைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குமா லைன்?
1: இங்க உள்ளவங்கள்ட்ட கண்டிப்பா டெக்னாலஜி பீப்புள்கிட்ட சொல்றேன். தொடர்ந்து விபத் பாரதி கேளுங்க, வாழ்த்துக்கள்.
4: ஆமா, எங்களுக்கு ரொம்ப நன்றிமா அதை செஞ்சா.
1: நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
4: சரிமா.
1: வணக்கம் விபத்பாரதி தமிழ் எஃப்எம்.
5: அன்பு சகோதரிக்கு இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
5: சூப்பரா இருக்குது.
1: நன்றி
5: மேடம். நாங்க காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ரேடியோவை, எஃப்எம் ரேடியோவை விபத் பாரதிய எல்லா நிகழ்ச்சி கேக்குறோம், அதான் எங்களுக்கு போயிட்டு போகும் மேடம். 12 மணி வரையும் கேப்போம் மேடம்.
1: ஓகே,
5: நிகழ்ச்சிகள் ரொம்ப சூப்பரா எங்களுக்கு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரியா இருக்கு மேடம். நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரான பழைய பாடல் புது பாடல் எல்லாம் கலந்து வைக்கிறீங்களா, நல்ல நிகழ்ச்சி கேப்போம் மேடம்.
1: சூப்பர் சார்.
5: ஒண்ணு டைலரு, அந்த அம்மா நைட் எல்லாம் வச்சு பாட்டு கேட்பாங்க, மெசேஜும் போட்டு விடுவாங்க.
1: ஓகே சார், தொடர்ந்து விபத்பாரதி கேளுங்க,
5: எங்களுக்கு அதுதான் போயிட்டு போகும் மேடம்.
1: ஓகே, வாழ்த்துக்கள் சார். நன்றி
5: நன்றி, வாழ்த்துக்கள் மேடம்.
1: ஓகே, நேயர்கள் எல்லாம் பாதி பேர் வந்து விபத் பாரதி கேட்கறது தான் எங்களுக்கு ஹாவி அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கறதுக்கு எங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ நிகழ்ச்சியில் நம்ம இப்போ ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம். எந்திரன் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான், கேஷ் மற்றும் கிறிஸி குரலில், கார்கி வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்டேட்யூன் விபத் பாரதி தமிழகம் 102.3.

0: பாரதி தமிழகம் 102.3 தினமும் காலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை
1: மிகவும் அவசியமான சுவாரஸ்யமான அப்டேட்
2: கலர்ஃபுல்லா சுறுசுறுப்பா நம்ம நால ஸ்டார்ட் செய்ய கேட்கலாம்.
0: வணக்கம் தமிழ்நாடு.
3: எந்திரன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். இந்த லாஸ்டாக போன 2 பாட்டு சர்க்கார் திரைப்படத்துக்காக நம்ம கேட்டதும் எந்திரன் திரைப்படத்துக்காக கேட்டதா இந்த 2 பாடல்களுமே அந்த பர்டிகுலர் லிரிசிஸ்ட் வந்து எவ்வளோ சூப்பராக லிரிக்ஸ் எழுதுகிறாங்க அப்படின்றத காட்டும். அந்த எழுத்தாளர்கள் வந்து அந்த முதல் பாடலில் வந்து

0: தற்பொழுது ஜென்சி கிட்ஸ் பேசும் அந்த குட்டி குட்டி ஷார்ட்ஸ் ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பாடலாக எழுதியிருப்பாங்க. ஐடி கே ஐ டோன்ட் நோ அப்படின்றது தான் ஐடி கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்லாம் சேர்த்து ஒரு முழு கலவையாக அந்த பாடல் இருக்கும், கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே போல் எந்திரன் திரைப்படத்துலேருந்து இப்போ கேட்ட நீங்கள் இரும்பலே ஒரு இதயமும் கார்கி எழுதின பாடல், அது விவேக் எழுதின பாடல். இந்த பாடலுமே கேட்கும் பொழுது நம்ம புது சயின்ஸையும் அந்த தமிழ் வார்த்தைகளையும் சேர்த்து ஒரு பாடலாக கேட்கும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். வணக்கம், உத்பாரி தமிழ் எஃப்எம்.
1: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் கேஸ்வேல் மகன். எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்க குரல் வந்து ரொம்ப இனிது. அதான் குழலின் பேர் வச்சு.
0: ரைட், சரி சொல்லுங்க. இன்னும் கேள்வி தெரியுமா?
1: முதன் முறையா உங்ககிட்ட பேசுறேன். உண்மையிலே உங்க குரல் ரொம்ப மென்மையா அழகா இருக்கு.
0: நன்றி நன்றி நன்றி.
1: வானொலிக்கு கடிதங்கள் எழுத நாங்க 30 ஆண்டு நேயர் மேம். வானொலிக்கு கடிதம் எழுதுவது, இந்த மாதிரி போன் பண்றது, இதெல்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப
0: ரொம்ப இஷ்டமான ஹாபி. ஓகே.
1: ஆமா,
0: புது ஹாபி கத்துக்கணும் ஏதாச்சும் ஆசை இருக்கா?
1: புதுசானா? புதுசானா செல்போன்ல ஒரு சில விஷயங்கள் இன்னும் எதுவும் தெரியாம இருக்கு.
0: ஓகே, தெரிஞ்சுக்கணும். சோ டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும்.
1: ஆமாங்க ஆமாங்க,
0: தெரியாம இருக்கு. ஓகே சார், சூப்பர். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள்.
0: வணக்கம், புத்பாரி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
2: குழப்பாக வெங்கடேசன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: எனக்கு பழைய பாட்டு பிடிக்கும் மேடம், பாட்டு கேட்டேன். பழைய படம் டிவியில போட்டா பாப்பேன் மேடம்.
0: பழைய படங்கள். ஓகே.
2: ஆமா மேடம், உங்க பர்சனாலிட்டி கேக்குறேன் மேடம். உங்க பர்சனாலிட்டி ரேடியோ போ கேக்குறேன்.
0: ஓகே சார், சூப்பர். தொடர்ந்து ரேடியோ கேளுங்க.
2: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி. வணக்கம், புத்பாரி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
3: அருணாச்சலம் கோரிக்கைப்பேட்டையில மேடம்.
0: வணக்கம் அருணாச்சலம் சார், சொல்லுங்க.
3: நீச்செல்லாம் நல்லா இருக்கு மேடம்.
0: நன்றி, ரொம்ப நன்றி. நீ கேள்வி தெரியுமா? அதாவது நம்ம வேலை நேரம் இல்லாம இந்த ஹாபின்னு சொல்லுவோம்ல, நம்ம சும்மா இருக்க நேரத்துல நம்ம ஏதாச்சும் வேலை பார்ப்போம்ல, புக் படிக்கிறது, பாட்டு கேக்குறது, அது மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஹாபி இருக்கு?
3: எனக்கு ஃபுல்லா பாட்டு கேக்குறதா மேடம்.
0: ஃபுல்லா பாட்டு கேக்குறதா? ஓகே.
3: ஃபுல்லா பாட்டு கேக்குறதா. நான் ஐன்மட்ட கடை வச்சிருக்கேன்.
0: ஓகே.
3: 7 மணிக்கு நான் ரேடியோ போட்டேன், விபூத் படி தான் கேட்பேன். 5-6 மணி வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம்.
0: சூப்பர். உங்க
3: போட்டுட்டு இருக்கேன்.
0: புது ஹாபி ஏதாச்சும் கத்துக்கணும்னு ஆசை இருக்கா?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம்.
0: ஓகே சார்,
3: இதெல்லாம் நல்லா இருக்கு.
0: நன்றி
3: மேடம். மேடம்
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: பேரை விட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசுறீங்க மேடம்.
0: குடுங்க குடுங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். ஓகே, உங்களுக்கு பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா? சரி, தொடர்ந்து விபூத் பாரதி கேளுங்க. சரியா? என்னது? ஆத்தி சூடியா? ஓகே, நல்லா படிங்க, பாடல்கள் கேளுங்க. வாழ்த்துக்கள். நன்றி
4: நன்றி
0: நன்றி நன்றி சார. நன்றி. ஓகே, நம்ம கியூட் காலர் ஒருத்தவங்கள்ட்ட பேசியாச்சு. குட்டி குழந்தைங்கள்லாம் ரேடியோ கேட்குறாங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. வணக்கம், விபூத் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஜி ஆர் சரவணன்.
0: வணக்கம் சரவணன் சார், சொல்லுங்க.
5: என்னுடைய பொழுதுபோக்கு வந்து 65 to 83 வரைக்கும் வெளிவந்த பாடல்களை கடந்த 20 ஆண்டு காலமாக சேகரித்துக் கொண்டே வருகிறேன். இன்னைக்கும் பழைய அந்த தொய்மையை களையாம அந்த இசைக்கட்டில இருந்து எந்தெந்த ஊர்ல இருக்கோ அங்கெல்லாம் பாடல்
0: சேகரிப்பேன்.
5: அந்தந்த பாடலாம் சேகரித்து பத்திரப்படுத்தி வச்சுக்கொண்டே இருக்கிற வேலை. இன்னொன்னு அப்பப்போ எழுதுவேன், கவிதை எழுதுவேன் அப்பப்போ.
0: ஓகே, கவிதை எழுதுறீங்க.
5: படிச்சு காட்டுறங்க, 2 வரியில
0: ஷார்ட்டா படிச்சிடலாமா?
5: படிச்சிடுறேங்க, ஏதோ கேட்டுங்க. காத்திருப்பதில் சுகமே சற்று தாமதமாய் நீ வந்த போதும், காத்திருப்பதில் சுகமே சற்று தாமதமாய் நீ வந்த போதும், காத்திருப்பது பெறும் துன்பமே தனிமரமாய் நான் நின்ற போது.
0: ஓகே சார், அழகா இருக்கு கவிதை, தொடர்ந்து எழுதுங்க. வாழ்த்துக்கள். நன்றி
5: நன்றி நன்றி.
0: வணக்கம், விபூத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா நீங்க?
3: இரவு வணக்கம் உங்களுக்கு.
0: இரவு வணக்கம் உங்களுக்கும். சொல்லுங்க, கேள்வி தெரியுமா?
3: பொழுதுபோக்கு என்னன்னா, காரைக்கால் எஃப்எம் கேட்டு இருந்தேன்.

0: பொழுது நல்ல பழைய பழைய படம் எல்லாம் போடுறீங்க,
1: அறிவுரைகள்
0: எல்லாம் சொல்றாங்க. தென்கட்சிக்கு சாதனம் அவங்க இதெல்லாம் நைட்டு இந்த இது கொஞ்சம் சொல்லுவீங்க.
1: ஆமா 7:55 கவுடும்.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
1: ஓகே, நேர்களெல்லாம் சூப்பர் சூப்பராக ஆன்சர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அப்படியே ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போட சொன்னவங்களே, அதாவது கமெண்ட் போட சொன்னவங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த பக்கம் வந்துட்டு பாலு விஜய் வந்து ஆடுதுறை தஞ்சை மாவட்டத்துலேருந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நிகழ்ச்சிகள் இடம் அருமை அருமை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே போல் வந்து நிறைய பேர் ஹாபி என்னன்னு கேட்டோன்னா, அவங்க பண்ணுற ஹாபியெல்லாம் நம்மளுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. வீரராகவன் வந்து நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைகிறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பகுதி சிறார்களுக்கு ஒவ்வொரு ஞாயிறன்று சிறகு பந்து விளையாட்டு பயிற்சி அளித்து வருகிறேன், அவங்களோட ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பேட்மிண்டன் கோச்சிங் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. ரவி எட்டயபுரத்துலேருந்து 11:00 to 11:30 9:30 வரைக்கும் விவத் பாரதி கேட்கறது தான் அலாதியான இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இடைவிடாது கேட்பதில் அலாதிய பிரியம், ஒரு மணி நேரம் கேட்காம இருந்தாலும் எதையும் இழந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து மீரா வெங்கட்ராமன், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பிரபாகரன் பிரபாகரன் இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் பிரபாகரன் வந்து அவங்களுடைய ஹாபி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெகுலராக பேசுகிறது, அதே போல் சைக்கிளிங் போகிறது வீக்கெண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆசை படத்துலேருந்து ஒழித்த பாடல் ரொம்ப சூப்பர்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே போல் ஹேமலதா வந்து சிறு வயதில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பை போடுவதும் எம்ப்ராய்டரிங் போடுவதும் கைத்தொழில் செய்கிறதும் வானிலை கேட்டுக்கிட்டே இதெல்லாம் பண்ணுறதும் அவங்களுடைய ஹாபின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல் மந்திரமூர்த்தி ஆச்சாரி வந்து வணக்கம் சொல்லிவிட்டு வானொலி கேட்பது, பத்திரிகைகளுக்கு துணுக்கு விமர்சனம், சிறப்பு பெயரில் சிறுகதை புனைதல், இதெல்லாம் வந்து அவங்களுடைய இத்தியாதி அப்படின்ற வார்த்தையிலே ஹாபியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஹரிராம் தேனியிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், சாந்தி ரமேஷ் இவங்கெல்லாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துருக்காங்க. புத்தகம் படிப்பது பிடிக்கும் சாந்தி ரமேஷ் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வானொலி கேட்பது, அதுக்கப்புறம் 3 மணி நேரம் பத்திரிகைகளுக்கு கதை கவிதை கட்டுரை ஜோக் வாசக கடிதம் இதெல்லாம் எழுதுறதெல்லாம் பிடிக்கும் சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல் காஞ்சனா கொடமாடப்பட்டியிலிருந்து கீபோர்ட் கற்க ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர் வந்து பொழுதுபோக்குன்னு சொன்னால் காலையிலேருந்து இரவு வரைக்கும் நிகழ்ச்சிக்கு யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்கன்னு கேட்குறது தான் அவருடைய ஹாபின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. ஹேமலதா மேம் அவங்க பண்ண எம்ப்ராய்டரியே ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபோட்டோவாக நம்மளுக்கு. கார்த்தி சே யாதேஷ் அப்படின்ற ஐடியிலேருந்து கோவனூர் கே கார்த்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தேனி ஹரிராம் வந்து விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நியூஸ் ஆன் ஏரில் அப்படின்னா இணைய வானொலி மூலம் மினி ப்ளூடூத் வச்சு கேட்குறது தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல்

சூப்பர். எல்லா நிகழ்ச்சியும் இன்றைக்கி ரொம்பவே அருமையாக போச்சு. அதுவும் பர்டிகுலராக இந்த நேக்கோரல் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவு பாடலாக வரப்போகிற பாடல் ஆஹா கல்யாணம் அப்படின்ற பாடல் தான். என்ன திரைப்படத்துலனா பேட்ட திரைப்படத்திற்காக ஆண்டனிதாசன் குரலில், கு கார்த்திக் வரிகளில், அனிருத் ராஜன் இசையில், கேட்டு மகிழுங்கள். இது வகுப்பாரு தமிழகம் 2.3.

0: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: உருவெளி தோற்றம் இவையெல்லாம் பற்றி நந்தினிக்கும் மணிமேகலைக்கும் இடையே உரையாடல் சம்பாஷணை தொடர்ந்து நடந்து வந்து வருகிறது. அப்பொழுது வேட்டை மண்டபத்தில் யாரோ ஒளிந்திருப்பது போல மனதில் பட்டதால் வேட்டை மண்டபத்தை திறந்து கொண்டு உள்ளே சென்றால் அங்கே அரண்மனை பணியாள் இடும்பன்காரி அவன் தூசி தட்டி அனைத்தையும் சுத்தம் செய்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு, மணிமேகலை, இங்கே யாராவது வந்தார்களா, வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்று வினவ அவன் இல்லை என்று மறுதளித்து விடுகிறான்.

0: ஆனால் யாரோ இருப்பது போலவே மனதிலே ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டபடியால் அந்த எண்ணத்துடனேயே அந்த வேட்டை மண்டப கதவை, ரகசிய கதவை சாத்திவிட்டு மணிமேகலை வந்துவிட்டதாக நந்தினியிடம் அவள் கூறிக்கொண்டிருந்தாள். யாராவது இருந்த ஏதாவது தடயமோ அந்த திருட்டோ வெளியாயிற்றா என்று நந்தினி மணிமேகலையிடம் வினவ,
1: கேளுங்கள், நான் அந்த அறைக்குள் வந்து வேட்டை மண்டபத்துக்குள் ஏதாவது பேச்சுக்குரல் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். பேச்சுக்குரல் கேட்டது. தடபுடலாக ஏதோ விழுகிற சத்தமும் கேட்டது. நான் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே இந்த கதவு அசைந்தது. நான் விளக்கை மறைத்து வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருந்தேன். இந்த கதவிலேயே வட்டமான ஒரு சிறிய உட்கதவு இருக்கிறது. அதை திறந்து கொண்டு ஓர் உருவம் இங்கே வர பார்த்தது. அபயம், அபயம், என்னை காப்பாற்று என்ற குரல் கேட்டது. குரலும் உருவமும் அவரைப் போலவே தோன்றபடியால் அவர் இந்த அறையில் வருவதற்கு உதவி செய்துவிட்டு விளக்கை தூண்டினேன். பார்த்தால் அவரேதான். மணிமேகலை, இது என்ன அதிசயமடி? விக்ரமாதித்தன் கதை போலல்லவா இருக்கிறது? இன்னும் கேளுங்கள், 4 மாதமாக கனவில் கண்டு வந்தவரை நேரில் பார்த்ததும் என் உள்ளம் பூரித்தது, உடம்பு சிலிர்த்தது. ஆனால் கள்ளக்கோபத்துடன் அவரிடம் பேசினேன். பெண்கள் வசிக்கும் அந்த புறத்தில் எப்படி அவர் திருட்டுத்தனமாக பிரவேசிக்கலாம் என்று கேட்டேன். அவரை கொல்லுவதற்காக யாரோ சிலர் துரத்தி கொண்டு வருவதாக கூறினார். உயிருக்கு பயந்தோடும் பயங்குள்ளி என்று பரிகசித்தேன். அதற்கு தம்மிடம் ஆயுதமில்லை என்று சமாதானம் கூறினார். பிறகுதான் என் தமையனை அவர் முதுகில் குத்தியதை பற்றி பிரஸ்தாபித்தேன். இல்லவே இல்லை என்று சத்தியம் செய்தாரக்கா. நீயும் நம்பிவிட்டாயாக்கும்.
2: அப்போது நம்பும்படியாகத்தானே இருந்தது. ஆனால் பிறகு நடந்தவையெல்லாம் யோசிக்கும் போது எதை நம்புவது, எதை நம்பாமல் இருப்பது என்றே தெரியவில்லையக்கா.
1: பிறகு இன்னும் என்ன அதிசயம் நடந்தது? அவருடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே என் ஒரு காதினால் அடுத்த அறையில் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று கவனித்துக் கொண்டிருந்தேன். பல பேர் நடமாடும் சத்தமும் பேச்சுக்குரல்களும் கேட்டன. ஆகையால் அவரை கொல்லுவதற்கு யாரோ தொடர்ந்து வருகிறார்கள் என்பது உண்மையாகவே இருக்கும் என்று எண்ணிக்கொண்டேன்.
3: கேளுங்களக்கா, அந்த சமயத்தில் இந்த பேதை மனம் எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி கொண்டது. அவரை கொல்ல வருகிறவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்பினேன். இடும்பன்காரை இதற்கெல்லாம் உட்கையாக இருப்பானா?
1: அப்படியானால் அவர் இவருக்கு உட்கையா, இவரை கொல்ல வருகிறவர்களுக்கு உட்பகையா என்று அறிய விரும்பினேன். வேட்டை மண்டபத்துக்குள் வரும் இரகசிய சுரங்க வழி இவ்வளவு பேருக்கு தெரிந்திருப்பதை நினைத்து திகில் உண்டாயிற்று. அதிலும் நீங்கள் இங்கே தங்கப் போகிறீர்கள் என்பதை எண்ணியபோது கவலை அதிகமாயிற்று. தகப்பனாரை கூட்டனுப்பலாம் என்று நினைத்தேன். அதற்கு தைரியம் வரவில்லை. இவர் அந்த புறத்துக்குள் வந்திருப்பதை தகப்பனார் பார்த்தால் உடனே இவர் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும். ஆகையால் இவரை இங்கேயே சற்று இருக்கும்படி சொல்லிவிட்டு வேட்டை மண்டபத்திற்குள் இருப்பவர்கள் யார் என்று பார்த்துவிட்டு வருவதற்காக கதவை திறந்து கொண்டு உள்ளே போனேன். உள்ளே 5-6 ஆட்கள் மூலைக்கு மூலை சுவரோரமாக இருந்தார்கள். என்னை பார்த்துவிட்டு அவர்கள் பிரமித்து நின்றதாக தோன்றியது. அவர்களை அவ்விதம் பார்த்ததில் என் மனதிலும் சிறிது பயம் உண்டாயிற்று. அந்த பயத்தை போக்கிக் கொண்டு கடுங்கோபத்தை வரவழைத்துக் கொண்டு அவர்கள் யார் என்று கேட்பதற்காக வாயெடுத்தேன். அதற்குள் இந்த அறையில் என் தோழி சந்திரமதி மற்றொரு கதவு வழியாக அம்மா, அம்மா என்று கூப்பிட்டு கொண்டு வந்தாள். இவர் இங்கே இருப்பது எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது. சந்திரமதி இவரை பார்த்துவிட்டு கூச்சல் போடப் போகிறாளே என்று பயந்து போனேன். வேட்டை மண்டபத்துக்குள் இருப்பவர்களை மறுபடி பார்த்துக் கொள்ளலாம் என்று திரும்பினேன். இங்கே அவரை காணவில்லை. மாயமயம் மறைந்து போய்விட்டார். யாராவது இங்கே இருந்தார்களா என்று சந்திரமதியை கேட்டேன். நான் பார்க்கவில்லை என்றாள். இன்னும் சிறிது தேடிவிட்டு மறுபடி வேட்டை மண்டபத்துக்குள் போனேன். அங்கேயும் நான் சற்று முன் பார்த்தவர்கள் யாரும் இல்லை. இடம்பன்காரை மாத்திரம் முன்போலவே அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தான். சற்று முன்னால் இங்கே வந்திருந்தவர்கள் யார், அவர்கள் இப்போது எங்கே என்று கேட்டேன். இடம்பன்காரி, இங்கே ஒருவரும் வரவில்லையேம்மா என்று ஒரே சாதிப்பை சாதித்தான். அவன் வார்த்தையை என்னால் நம்ப முடியவில்லை. என் தோழி சந்திரமதியோ என்னை பரிகாசம் பண்ண ஆரம்பித்து, அக்கா, இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ சித்தப்பிரமைதான் பிடித்திருக்கிறது என்றாள். ஆள் இல்லாத இடங்களிலெல்லாம் ஆள் இருப்பதாக தோன்றுகிறது என்றாள். பிறகு நீங்கள் எல்லோரும் கோட்டை வாசலை நெருங்கி வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தாள். தங்களை வரவேற்பதற்காக என்னை என் தந்தை உடனே அழைத்து வரச் சொன்னதாகவும் கூறினாள். உடனே நான் அரண்மனை வாசலுக்கு புறப்பட்டேன். சீக்கிரம் அங்கே வந்து விடுவதாகச் சொல்லி சந்திரமதி வந்த நடையில் 2 கட்டுக்களை தாண்டி மச்சுப்படி வழியாக ஏறி மேல் மாடத்தில் நடந்து போனேன். அப்போது மறுபடியும் ஒரு அதிசயத்தை பார்க்க நேர்ந்தது. அந்த வானர்குலத்து வீரர் நிலாமுற்றத்தை கடந்து மதில் சுவர் ஓரமாகப் போய்க் கொண்டிருந்தார். சுவரில் ஒரு மூங்கில் கழியை வைத்து ஏறி மதில் சுவரை தாண்டி குதிப்பதையும் பார்த்தேன். என் கண்களுக்கு அவ்வாறு தோன்றியது. அவையெல்லாம் உண்மையாக நடந்தவையா அல்லது என் சித்தப்பிரமையா என்று இன்னமும் எனக்கு நிச்சயமாகவில்லை.
0: நந்தினி சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். அந்த மாளிகை வாசலுக்கு சற்று தூரத்தில் அடர்ந்த மரங்களுக்கிடையே நேற்று மாலை அவள் பார்த்த 2 முகங்கள் அவள் மனக்கண் முன் தோன்றின. அவர்களை பிடிப்பதற்கு குதிரை ஆட்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் அவள் அறிந்திருந்தாள். அவர்கள் ஒருவேளை இதற்குள் பிடிபட்டிருப்பார்களா? பிடிபட்டிருந்தால் இங்கே கொண்டு வரப்படுவார்களா?
1: உங்களுக்கு என்ன தோன்றுகிறது

0: கேட்டு நந்தினியின் சிந்தனையை தடை செய்தாள் மணிமேகலை.
1: எனக்கா? எனக்கு தோன்றுகிறதையா கேட்கிறாய்? உனக்கு மோகப்பித்தம் நன்றாக தலைக்கு ஏறியிருக்கிறது என்று தோன்றுகிறது என்றாள் நந்தினி.
2: சந்திரமதியைப் போல நீங்களும் பரிகாசம் செய்கிறீர்களே.
1: நான் பரிகாசம் செய்யவில்லையடி. நேரில் பார்த்து பேசிய உனக்கே உண்மையா கனவா சித்த பிரமையா என்று தெரியவில்லையே. நான் எப்படி சொல்ல முடியும்? இந்த அறையிலிருந்து வெளியேறி போவதற்கு வேறு ஏதேனும் இரகசிய வழி இருக்கிறதா?
2: எனக்கு தெரிந்த வரையில் வேறு இரகசிய வழி இல்லையேக்கா.
1: நீயும் சந்திரமதியும் போன வழியில் அவனும் போய் மச்சுப்படி ஏறி போயிருக்கலாம் அல்லவா?
2: அங்கே வழியில் பல பணிப்பெண்கள் இருந்தார்களக்கா, அவர்களுக்கு தெரியாமல் போயிருக்க முடியாதே.
1: அதிசயமாகத்தான் இருக்கிறது. இதையெல்லாம் பற்றி உன் தகப்பனாரிடம் நீ தெரிவிக்கவில்லையா?
2: தெரிவிக்கவில்லையக்கா. தகப்பனாரிடம் சொல்ல கூச்சமாகவும் இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. ஒருவேளை அவர் இங்கே வந்ததெல்லாம் உண்மையாக இருந்தால்?
1: ஆமாம், புருஷர்களிடம் இதை பற்றியெல்லாம் சொல்லாமல் இருப்பதே நல்லது. அவர்களுக்கு சொன்னாலும் புரியாது.
2: என் தமையனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: அவனிடம் சொன்னால் கட்டாயம் ரகளையாக முடியும். உன் தமையனுக்கு இப்போது எப்படியாவது உன்னை கரிகாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்து விட வேண்டும் என்றிருக்கிறது.
2: அக்கா, நீங்கள்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். கந்தமாறனுக்கு உங்களிடம் ரொம்ப விசுவாசம். நீங்கள் சொன்னால் கேட்பான்.
1: அடி பெண்ணே, நான் எந்த நோக்கத்துடன் இங்கே வந்தேனோ அதற்கு விரோதமாக என்னுடைய உதவியையே கேட்கிறாயே. வெகு கெட்டிக்காரி. அப்படியே கரிகாலருக்கு உன்னை மனம் செய்து கொடுக்கும் யோசனையை கைவிட்டாலும் மற்றவனை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாதே. அவன் உன்னை விரும்புவான் என்பது என்ன நிச்சயம்?
2: அதை பற்றி நான் கவலைப்படவில்லைக்கா. அவர் என்னை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும்,
1: பெண்களின் தலையெழுத்தே இப்படித்தான் போலும். புருஷர் எப்படி நடந்து கொண்டாலும் பெண்கள் அவர்களுக்காக உயிரை விட வேண்டியதென்று ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ உன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். மறுபடியும் நேற்று ராத்திரி மாதிரி ஏதேனும் நேர்ந்தால் என்னிடம் சொல்வாயல்லவா?
2: உங்களிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வேனக்கா? நேற்றிரவு ஒரு கனவு கண்டேன், அதையும் சொல்லிவிட விரும்புகிறேன்.
1: பகற்கனவு போதாது என்று இரவிலும் வேறு கண்டாயா? அது என்ன, மறுபடியும் அவன் கனவில் வந்து உன்னை ஏமாற்றி விட்டு போனானா?
2: இல்லை இல்லை, இது வேறு விஷயம். நினைக்கவே பயங்கரமா இருக்கிறது. காலை நேரத்தில் காணும் கனவு பலிக்கும் என்கிறார்களே, அது உண்மைதானாக்கா?
1: கனவை சொல், கேட்கலாம். வேறு விஷயம் என்றால் இன்னும் யாரையேனும் பற்றி கனவு கண்டாயா?
2: இவரை பற்றித்தான். இவரை யாரோ ஒருவன் கத்தியால் குத்த வருகிறது போல இருந்தது. இவர் கையில் ஆயுதம் ஒன்றும் இல்லை, ஆனால் தரையிலே ஒரு கத்தி பளபளவென்று மின்னிக் கொண்டு கிடந்தது. நான் அதை தாவி எடுத்துக்கொண்டு பாய்ந்தேன். இவரை குத்த வருகிறவனை முதலில் நான் குத்தி விடுவது என்ற எண்ணத்துடன் ஓடினேன். அருகில் சென்றதும் அவனுடைய முகம் தெரிந்தது. அவன் தமையன் கந்தமாறன். ஓ என்று அலறிக்கொண்டு விழித்தெழுந்தேன். என் உடம்பெல்லாம் வியர்வையினால் சொட்ட நனைந்திருந்தது. வெகு நேரம் என் கை கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. கனவு அவ்வளவு நிஜம் போல இருந்தது. இது ஒருவேளை பலித்து விடுமா அக்கா?
1: அடி பெண்ணே, உன் மனம் உண்மையிலேயே குழம்பி போயிருக்கிறது. நிஜமாக நடந்தது பிரமை போல தோன்றுகிறது, கனவிலே கண்டது நிஜம் போல தோன்றுகிறது. நல்ல தோழி எனக்கு கிடைத்தாய். நான் தான் பைத்தியக்காரி என்றால் நீ என்னை விட ஒருபடி மேலே போய்விட்டாய் என்றாள் நந்தினி. இந்த சமயத்தில் சந்திரமதி உள்ளே வந்தாள்.
3: அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களாம், வீரநாராயண ஏரியை தாண்டி வந்து விட்டார்களாம் என்று தெரிவித்தாள்.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: மணிமேகலை தான் கேட்ட பார்த்த விவரங்களை நந்தினியிடம் சொல்ல சொல்ல நாமும் நடந்ததையெல்லாம் வரிசைப்படுத்தி பார்க்க இசைவா இந்த பகுதியையும் அமைச்சிருக்கார் ஆசிரியர். நேற்று நடந்ததையெல்லாம் விவரமாக சொல்லடி பெண்ணே, நான் உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறேன். அதாவது மணிமேகலை விவரமா சொல்லணும், இவள் தான் தெரிஞ்சிக்க வேண்டியதை உறுதிப்படுத்திக்குவான். உரையாடல் இப்படி போகுது பாருங்க. அரண்மனை பணியால் இடும்பன் காரியை விசாரித்த போது இங்கே யாரும் வரலேன்னு அவன் சாதித்ததாக மணிமேகலை சொன்னதும் அவன் பொய் சொல்லியிருப்பான் என்று கருதுகிறாயா என்னை கொக்கி போடுறான் நந்தினி. அது என்னமோ எனக்கு தெரியாது, ஆனால் இன்னொரு ஆள் அந்த மண்டபத்தில் ஒளிந்திருப்பதாக தோன்றியது. திருட்டு தானே வெளியாகட்டும் என்று இந்த அறைக்கு திரும்பி வந்துவிட்டேன். திருட்டு வெளியாயிற்றா? மணிமேகலையின் நிகழ்ச்சி விரிவுரைய கவனமாக கேட்டபடி இடையிடையே சில சந்தேகங்களை கிளப்பினபடி விஷயங்களை கிரகிச்சுக்கிட்டு வர

0: பழுவூர் இளையராணி. அமாவாசை இரவு வந்தியத்தேவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நினைவிருக்கும். உச்சகட்டம் பள்ளிப்படை காட்டில் நடந்த நிகழ்ச்சிகள். பழி முடிக்கும் பாக்கியம், பொறுப்பு, வாள் மூணும் தன்னிடம் வந்ததும் வந்தியத்தேவனை காட்டி, இவரை உங்களில் யாரும் எதுவும் செய்யக்கூடாது, நீ எச்சரிக்கை பண்ணி ரவிதாசன் கேட்டுக்கொண்டதால தூணோடு சேர்த்து கட்ட அனுமதி கொடுத்தாள் அல்லவா. எப்படியும் கட்ட அவிழ்த்துக்கிட்டு தனக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்ற தவறமாட்டான். இது அவளுக்கு நல்லாவே தெரியும். கடம்பூர் அரண்மனை அந்தப்புறம் வரை வந்துட்டு மணிமேகலையோடு பேசிட்டு மூங்கில் கழிய வச்சு மதில் சுவரை தாண்டி வெளியே வந்துட்ட வரையில் எல்லாமே உண்மையாக நடந்தவைதாம்னு நந்தினிக்கு புரிஞ்சிட்டுது. காரணம், முந்தின நாள் மாலை மாளிகை வாசலுக்கு சற்று தூரத்தில் ரெண்டு முகங்களை அவளே பார்த்தாளே, இதெல்லாம் தன் சித்தப்பிரமேன்னு நினைச்ச மணிமேகலை, அக்கா உங்களுக்கு என்ன தோன்றுகிறது கேட்டதும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த நந்தினி, எனக்கா எனக்கு தோன்றுகிறதையா கேட்கிறாய் கொஞ்சம் திணறியதை பார்த்தோம். சரி, விக்ரமாதித்யன் கதையை போலன்னு நந்தினி வியப்படைஞ்சதை ஒட்டிய துணுக்கு. விக்ரமாதித்தன் இந்த பேரு நெடுங்காலமாகவே அரசர்கள் பெருமையோடு சூட்டிக்கிட்ட பட்டமாக இருந்து வந்திருக்குது. மரபு கதைகளில் வர விக்ரமாதித்தன் தொடங்கி வரிசையாக பார்ப்போம். குப்தர்களில் இரண்டாம் சந்திரகுப்தன், சாளுக்கியர்களில் முதலாம் இரண்டாம் ஆறாம் விக்ரமாதித்யர்கள், எளிய குடும்பத்தில் பிறந்து மாவீரனாக விளங்கிய ஹெமு என்கிற ஹேமச்சந்திர விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தனை மையமாக கொண்டு வழங்குகிற மரபு கதைகளில் இயல்பு வாழ்க்கையில் காண முடியாத மாயாஜாலங்கள் விறுவிறுப்பாக இருப்பதை அறிவோம். நல்லது. இந்த அறையிலிருந்து வெளியேறி போவதற்கு வேறு ஏதேனும் ரகசிய வழி இருக்கிறதா நந்தினி கேட்டதை நினைவுபடுத்திப்போம். அடுத்த பகுதியில் சந்திப்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை.

0: என் இனிய
1: பொன் நிலாவே.
2: என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியுடைய முதல் பாடலாக வரப்போகிறது 96 திரைப்படத்திற்காக அந்தாதி அப்படின்ற பாடல் தான். சின்மய ஸ்ரீபடா மற்றும் கோவிந்த் வசந்தா குரலில், கார்த்திக் நேஹா வரிகளில், கோவிந்த் வசந்தாவோட இசையில் வந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து கேட்டிணைந்திருங்கள். இது உட்பாரி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் உறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை. காதல்
1: ஏன் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் மின்சார கனவு திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். விவுத்பாரி தமிழகம் 102.3.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் எந்தெந்த முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்படத்திற்காக வந்துகிட்டே இருக்கு. ஹரிஹரன் மற்றும் சுதத்தா குரலில், பழனி பாரதி வரிகளில், யுவன் சக்கர் ராஜா இசையில், இரவா பகலா எல்லாரும் கேட்டு மகிழுங்க. இது விவித் பாரதி தமிழகம் 102.3.

சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் பொன்னுமணி திரைப்படத்துக்காக வந்துகிட்டே இருக்கு. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல இளையராஜாவோட இசை கேட்டிருந்திருங்க. இது பாரு தமிழகம் 102.3.

பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.

சதீஷ் சக்கரவர்த்தி மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல வாலி வரிகளில் சதீஷ் சக்கரவர்த்தியோட இசையில் ஏழை திரைப்படத்திற்காக ஒரு கிளி பாடல் கேட்டிருப்பீங்க. நேரம் 9:50. நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடல் சிவபகதிகாரம் திரைப்படத்திற்காக அற்றை திங்கள்ன்ற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. மது பாலகிருஷ்ணன் மற்றும் சுதாதா குரல்ல யுகபாரதி வரிகளில் வித்யாசாகர் இசையில். ஸோ ஸ்டே டியூன் திருபதி பாரதி தமிழகம் 102.3.

என்னிய பொன்னிலாவை நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வரப்போகிறது. ஹேராம் திரைப்படத்திற்காக நீ பார்த்த விழிகள் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை வந்துட்டு இருக்கு. ஹரிஹரன் மற்றும் ஆஷா போஸ்லே குரல்ல, கமல்ஹாசன் வரிகளில், இளையராஜாவோட இசையில கேட்டணிந்திருங்கள். இது உத்பாரி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: விவத் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் உங்கள் அர்ச்சி குழலி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றமான பாடல்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர், எங்கேருந்து கூப்பிட்றீங்க, என்ன பாடல், என்ன திரைப்படத்துலேருந்து வேணும் அப்படின்றது 4 டீட்டெயிலும் எங்களுக்கு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். அந்த வாட்ஸ்அப் நம்பர் 9444001023 9444001023 அப்படின்னு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறப்போகிற முதல் பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா மணிகண்டன் துபாயிலிருந்து. அவங்க கேட்டிருக்கிற பாடல் முதல் மழை அப்படின்ற பாடல். பீமா திரைப்படத்துக்காக கேட்டிருக்காங்க. அந்த பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அவரோட சேர்ந்து எல்லாரும் கேட்டு மகிழுங்க. 26 தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆர் பிரசன்னா, ஹரிஹரன் மற்றும் மகதி குரல, நாமத்குமார் வரிகள், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பீமா திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் பாட்டும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. தினேஷ் மயிலாடுதுறையிலிருந்து அவங்க கேட்டிருக்கிற பாடல் கிரீடம் திரைப்படத்திற்காக அக்கம் வெக்கம். கேட்டடைந்திருங்கள். திபுத் பாரதி தமிழகம் 102.3.

கிரீடம் திரைப்படத்திற்காக அக்கம் பக்கம் பாடல் கேட்டிருங்க. சாதனா சர்க்கம் குரல்ல, நாமத்குமார் வரிகள்ல, ஜிவி பிரகாஷ்குமார் இசையில. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர போற பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. சுதர்சன் தியாகராயபுரத்துல இருந்து அவங்க கேட்டிருக்கிற பாடல் மதராசி திரைப்படத்திற்காக தங்கப்பூவை பாடல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட்.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வார வாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் இரவு 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான். தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

மதராசி திரைப்படத்திற்காக தங்கப்பூவை பாடல் கேட்டீங்க. ரவி ஜி குரல்ல, விவேக் வரிகள், அனிருத் ரஞ்சந்தன் இசையில. நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாடல் மாமன்னன் திரைப்படம்.

படத்திற்காக நெஞ்சமே நெஞ்சமே அப்படின்ற பாடலாம் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை ரெண்டு பேர் விரும்பி கேட்டிருக்காங்க. காதம்பரி பாலக்காட்டிலிருந்தும் அதே போல் மகிஷா வேப்பப்பட்டிலிருந்தும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நீங்களும் கேட்டு இதை ரசிச்சிருங்க. இது விபத்பாரு தமிழகம் 102.3 மனங்களில் நின்று முழுமையான கொண்டாட்டம்.

மாமன்னன் திரைப்படத்திற்காக நெஞ்சமே நெஞ்சமே பாடல் விஜயஸ் தாஸ் மற்றும் சக்தி ஸ்ரீகோபாலன் குரலில் கேட்டிருப்பீங்க. யுகபாரதி வரிகள் ஏ ரஹ்மான் இசையில. நேரம் 10:25 நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் இடம்பெறணும் அப்படின்னா உங்கள் எந்த பாடல் வேணும், என்ன திரைப்படத்திலிருந்து, உங்கள் பெயர், எந்த இடத்துலேருந்து கூப்பிடுறீங்க அப்படின்னு 4 டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக 9444000023 அப்படின்னு நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வரும். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற அடுத்த பாடல் மயிலிறகே. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. ஜெயபிரகாஷ் விருகம் பக்கத்திலிருந்து அன்பே ஆறுரை திரைப்படத்திற்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். இது விபத் பாரதி தமிழகம் 102.3.

அன்பே அறிவுரை திரைப்படத்திற்காக மயிலிறகிய பாடல் மதுஸ்ரீ மற்றும் நரேஷ் ஐயர் குரலில் கேட்டீங்க. வாலி வரிகள் ஏ ரஹ்மான் இசையில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்கவங்க கும்பகோணத்திலிருந்து சீனிவாச நகர் எஸ் ஆரோக்கியசாமி. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக குருவாயூரப்பா பாடல் தான் விரும்பி கேட்டிருக்காங்க. எஸ் பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில். ஸோ கேட்டு நினைந்திருங்கள். இது 102.3.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க சூர்யா செந்தில்குமார், மீன் சுருட்டி அரியலூர் மாவட்டத்திலிருந்து. அவங்க கேட்டிருக்கிற பாடல் வா வா நிலவு புடிச்சு சரவா, நான் மகாநல திரைப்படத்திற்காக கேட்டிருக்காங்க. இந்த பாடலை பாடினவங்க

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வர போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. டேனியல் பாஸ்கரன் கனடாவிலிருந்து தாலாட்டு தெய்வானம் கடல் மீன்கள் திரைப்படத்திற்காக அவர் கேட்டிருக்கிற பாடல். பி ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி குரலில், கண்ணதாசன் வரிகளில், இளையராஜாவோட இசையில்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு. இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

இழப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தொடர்ந்து இடம்பெற போகிற பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. கேளம்பாக்கத்திலிருந்து கௌசல்யா. அவங்க கேட்டிருக்கிற பாடல் மௌனரகம் திரைப்படத்திற்காக மஞ்சம் வந்த தென்றலுக்கு தான் கேட்டிருக்காங்க.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும்.

0: பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: எங்க போற?
2: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
1: அது சரி.
3: எஸ் வி பாலசுப்ரமணியம் வாலி குரல்ல வாலி வரிகள் இளையராஜாவோட இசையில மன்றமது தென்றலுக்கு பாடல் கேட்டோம். நேரம் 10:55. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக இடம்பெற போகிற பாடல் ஐரா திரைப்படத்திற்காக மேகத்தோதம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க மகேஸ்வரி மந்தை வெளியிலிருந்து. இந்த பாடலை பாடினவங்க பத்மபிரியா, தாமரை வரிகளில் சுந்தரமுடைய இசையில. இன்றைக்கி எல்லா நிகழ்ச்சியுமே ரொம்ப அருமையாக போச்சு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் டடா பாபா சொல்லிட்டு கிளம்புறது. நான் உங்கள் அர்ஜய் குழலி. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி. இது விவத் பாரதி தமிழகம் 2.3 மனங்கள் என்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 11 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 மணி வரை இணைய இருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய இணை அலைவரிசைகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இரவு பொழுதை இனிமையாக்கும் பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். இன்றைய மனசு மயங்கும் நிகழ்ச்சி ஒரு தொகுப்பான பாடல்களை கேட்க போகிறோம். அதாவது தமிழ் மொழி இலக்கணம் மிகுந்த செழுமை நிறைந்தது. இதில் அடுக்கு தொடர் என்று நம் இலக்கணத்தில் படித்திருப்போம், தெரிந்திருப்போம். அதாவது ஒரு சொல் 2 இல்லைனா 3 முறை தொடர்ந்து வந்தால் அது அடுக்கு தொடர், அதை பிரித்தால் அது பொருள் தரும் அப்படிங்கிறத. அந்த வரிசையில் சின்ன சின்ன அப்படிங்கிற வரியில் தொடங்கக்கூடிய பாடல்கள் தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி நினச்சிருப்பீங்க, சின்ன சின்ன அப்படின்னு தொடங்குகிற பாடல்கள் எவ்வளோ பாடல்கள் நம்ம மனசில் நினச்சி வந்துட்டு இருப்போம். அந்த பாடல்கள் தான் இன்றைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கின்றன. ஆசைகளில் பெரிய ஆசைகள் இருந்தாலும் சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய ஆசைகளை நம்ம பெரிதாக வளர்த்து அது நமக்கு மிகவும் அந்த கனவுகளையும் அந்த ஆசைகளையும் வெளிப்படுத்தும் விதம் இருக்குதே, அருமையாக இருக்கும். அந்த பாடல் தான் நீங்கள் நினைத்த பாடல் தான் முதல் பாடலாக நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். மின்மினி குரலில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகள், ரோஜா படத்திற்காக.

கேட்ட பாடல் எத்தனை முறை கேட்டிருப்போம், எத்தனை முறை கேட்டாலும் அந்த பாடல் வரிகள் அப்படியே மனசுக்குள்ளே திருக்குறள் மாதிரி பதிந்து கிடக்கும். எப்பொழுது எழுப்பி கேட்டாலுமே, எப்போது அந்த பாடலை பற்றி கேட்டாலுமே அந்த பாடலில் இந்த பாடல் வரிகள் வரும், இந்த வரிகளில் இந்த காட்சிகள் வரும், அந்த பாடலின் இடையில் ஏஆர் ரஹ்மானுடைய அந்த ஏழையிலோ வரும், எல்லாமே கேட்டு ரசிச்சிருப்போம். பல முறை ரசித்தாலும் அந்த பாடல் வரிகள் என்றைக்குமே மனசுக்குள்ளே நின்றுக்கிட்டு தான் இருக்கும். சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லி என்னென்ன ஆசையெல்லாம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் வேலை பட்டியலிட்டிருக்கார் பாருங்கள். வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை, மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகங்களையெல்லாம் தொட்டுவிட ஆசை. அதற்கு அடுத்த வரியாக என்ன எழுதியிருப்பார், சோகங்களை எல்லாம் விட்டுவிட ஆசைன்னு சொல்லியிருப்பார், கார்குழலில் உலகை கட்டிவிட ஆசைன்னு சொல்லியிருப்பார், மீன் சேற்று வயலாடி நாற்று நட ஆசை, மீன் பிடித்து மீண்டும் ஆற்றி விட ஆசை அப்படின்னு சொன்ன அந்த பாடல் வரிகளை அவர் சில வரிகளெல்லாம் நான் நிறைய வரிகள் எழுதி கொடுத்தேன். அந்த வரையில் நம்ம பாடலின் நேரத்துக்காகவும் மெட்டுக்காகவும் சில வரிகள் பாடலிருந்து எடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி சில வரிகள்லாம் சொல்லியிருப்பாங்க.

வானவில்லை கொஞ்சம் உடுத்திக்கொள்ள ஆசை, பனித்துளிக்குள் நானும் படுத்துக்கொள்ள ஆசை, சித்திரத்தின் மேலே சேலை கட்ட ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசைங்கிறது ஒரு நிறைவேறாத ஒரு ஆசை தான். நம்ம மீனை பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சி சின்ன பருவங்களில் அந்த ஓடையில் குளத்தில் ஆற்றுலலாம் பிடிச்சிட்டு வருமோ, அந்த மீனை ஆற்றில் விடணும் அப்படின்னு நினைக்கும்போது அது வந்து புது கவிதையாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒரு கவிஞருக்கு உள்ள அந்த கவித்துவத்தையும் அந்த ஒரு ஜீவன் உள்ள அந்த விஷயத்தையும் அந்த பாடலை அழகாக தெளிவுபடுத்தியிருப்பாங்க. ஏ ஆர் ரஹ்மானுடைய இசை தான் சொல்ல வேண்டாம் பாடலை கேட்டு ரசித்தோம்.

தன் தலைவன் மீது உள்ள ஒரு காதலனுடைய வெளிப்பாடை என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு அந்த ஒரு அணிலிடம் ஒரு தூது கேட்பதாக அந்த பாடல் வரிகளை, அந்த வைரமுத்தினுடைய கற்பனை வரிகளில் அந்த பாடல் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. அந்த பாடலுக்கு இசை தேவா அவர்களுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். சின்ன சின்ன, அந்த வார்த்தையில் சின்ன சின்ன பனித்துளி சிந்தி விழும் சூலைக்குள்ளே அப்படின்னு சொல்லி பனித்துளியிடம் கேட்பதாகவும் அணிலிடம் கேட்பதாகவும் அந்த பாடல் வரிகளை அழகாக அமைச்சிருந்தாங்க. நேரம் இரவு 11:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். சின்ன சின்ன அந்த அடுக்கு தொடர் வந்தவுடனே மனசுக்குள்ளே நினைச்ச பாடல், இன்றைய காலகட்டத்தில் இப்போதே சூழலில் சின்ன சின்னதாக மழைத்துளிகள் அங்கங்கே பெய்து கொண்டு தானே இருக்கிறது. அதனால் சின்ன சின்ன தூரல் என்ன அந்த பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், செந்தமிழ் பாட்டு படத்திற்காக.

வானத்திலிருந்து மழை பெய்யும்போது சின்ன சின்ன துளிகளாகி பெய்து பிறகு பெரும் வெள்ளமாய் பிரவாகமாய் பெருத்து நதி வழியாக கடலுக்குள் வந்து சேர்கிறது. இந்த பாடலும் முதலில் துவங்கும்போது அப்படி தான் சின்ன சின்னதாக கேட்டது. பாடலை கேட்கும்போது அப்படியே ஒரு மழைக்காலத்திற்குள் சென்று வந்த மாதிரி இருந்தது. அந்த பாடலின் இணைக்குரலாக கே ஆர் அனுராதா அவர்கள் அவங்க அந்த பாடலோடு இணைந்து அந்த பாடலை அழகுபடுத்தியிருப்பாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜாவினுடைய இசையில் கவிஞர் வாலியனுடைய பாடல் வரிகள் தான். உனது தூறலும் இனிய சாரலும் தீண்டும் தேகம் சிலிர்க்குதம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த வரியை சின்னதாக கரெக்ஷன் பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பாடலை ரிப்பீட் பண்ணி பாடும்போது அந்த பாடல் அந்த பேப்பர் வந்து தண்ணியில் விழுந்துடும். அதன் பிறகு அந்த பாடலை பாடுற மாதிரி காட்சி அமைப்புகள் இருக்கும். மனசுக்குள்ளே என்றைக்குமே அந்த பாடலை கேட்கும்போது மழையும் வந்தம் பாடலும் கேட்கும்போது மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி தான். மழைக்கு யாவரும் தவிக்கும் நாட்களில் நீயோ இங்கே வருவதில்லை, வெடித்த பூமியும் வானம் பார்க்கையில் நீயோ கண்ணில் தெரிவதில்லை, உனது செய்தியை பொழியும் தேதியும் முன்னால் இங்கே யார் அறிவார் அப்படின்னு மழையை பற்றி ஒரு கேள்விகளும் மழையினுடைய வர்ணனைகளையும் மிக அழகாக அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா செந்தூர பாண்டி படத்திற்காக மனோ ஸ்வர்ணலதா குழுவினர் பாடிய பாடல்.

வார்த்தைகளில் நிறைய பெரியதாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்னதாக இருக்கும்போது அந்த சின்ன சின்ன அந்த வார்த்தைகளில் பாடல்கள் கேட்பது ஒரு மகிழ்ச்சி தான். அந்த வகையில் கேட்ட பாடல் சின்ன சின்ன செய்தி சொல்லிவிட்டு ஒரு காதலுக்கான அழைப்பையும் விடுத்து விட்டு அந்த அன்பு மனங்கள் பாடக்கூடிய அந்த பாடல் வரி நான் கேட்டோம். கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகளுக்கு தேவாவின் இசையில் சின்ன சின்ன இந்த பாடல்கள் வரிகளை கேட்கும்போது மனசுக்குள்ள நிறைய பாடல்கள் வந்து வந்து போயிருக்கோம். அந்த வகையில் நேர்கள் விரும்பி கேட்ட விருப்பமான ஒரு பாடல் இடம் பெறுவது. அடுத்ததாக மௌனராகம் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா.

சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவியது தன் மனதில் எண்ணிய காதல் இன்பங்களை அழகான பாடல் வரிகளாக கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருந்தாங்க. பாடல் இசை இளையராஜா தான் சொல்ல வேண்டாம். இந்த பாடலுடைய அந்த பீஜியம் பின்னாடி கேட்குற அந்த ரிதமிக் இசை, நம்ம பள்ளியில் படிக்கும்போது என் நண்பன் ஒருவர் அந்த பாடலை பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இசையை அவர் தனித்துவமாக அந்த இசையை ஒலிப்பார். அந்த இசையும் அந்த காதுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குயிலினுடைய ஓசையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். மன்னவன் பெயரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சன்னதி காண காண அப்படின்னு சொல்லும்போது அந்த இடையில் அந்த கோரஸ் குழுவினர்கள் அந்த அந்த ஒரு இசையும் அந்த பாடலை இன்னும் ரொம்ப அழகாகவும் பாடி பார்க்கவும் கேட்டாலும் எத்தனை முறை நமக்கு மனசுக்குள்ளே அந்த பாடல் நின்றுட்டே தான் இருக்கும்.

மேடம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். சின்ன சின்ன குயிலிடம் கேட்ட கேள்வியை சின்ன சின்ன கிளியிடம் கேட்கிறார் தன் தலைவி. தன்னை பற்றி எப்படி நினைப்பாள், அவள் எப்படி இருப்பாள் என்பதை பற்றிய சில தேடல்களுடன் பாடல் கேட்க போகிறோம். கண்ணெதிரே தோன்றினால் படத்திற்காக ஹரிஹரன் சோபனா பாடியது.

கவிதை வரிகளாய் பாடல் வரிகளாய் அந்த பாடல் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதி தேவாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:41. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு உறங்க சென்றாலும் பாடல்கள் கேட்டுக்கொண்டது வித் பாரதியினுடைய மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக கமெண்ட் போட்டுட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நேர்கள்லாம் ஆவலாக கமெண்ட் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். செல்வராஜ் அவங்க சென்னையிலேருந்து, நாமக்கல்லேருந்து செல்வராஜ் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சின்ன சின்ன பாடல் கேட்டு அந்த பாடலை குறிப்பிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ரஹ்மான் அப்துல் மணலி புதுநகர்லேருந்து அவங்க வந்து எஸ் ஜானகி அவர்களின் மௌனராகும் பாடலும் கண்ணெதிரியை தோன்றினால் படுத்த சின்ன சின்ன கிளிய பாடலுக்கு குறிப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் முதல் முதலாக ஒலித்த பாடலேருந்து சின்ன சின்ன தூரல் என்ன பாடலையும் குறிப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, அடுக்குமொழி பாடல் சின்ன சின்ன ஆசை ஆரம்ப பாடல் அருமைன்னு சொல்லி இந்த கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் ஹேமலதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜாமோகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பழனி பாரதி ஐயப்பன் தங்கிலிருந்து மனசமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷியாமலா அவங்க இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. காட்டுப்பாக்கும் அந்தோனிராஜ் மனசு மயங்கும் அடுக்கு தொடர் பாடல்கள் தொகுப்பு சிறப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்களும் பாடல்கள் தெரிவிச்சிருக்காங்க. செல்வகுமார் கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களும் நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. சின்ன சின்ன மலைத்துளிகள் கேட்டோம், சின்ன சின்ன வண்ணக்குயில் கேட்டோம். அடுத்ததாக சின்ன சின்ன மேகம் என்ன கவிதை பாடுதோ அப்படிங்கிற ஒரு பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிறோம். தேவராகம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரலில்

கவிதை பாடும் மேகம் அது தேவராகமாக மாறும். கொள்ளை அன்பில் ஆத்மராகம் உதயமாக மாறும், அதுவும் தேவராகமாக மாறும். இந்த ராகம், இந்த பாடல் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதி கீரவாணி இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். அடுக்கு தொடராய் அமைந்த சின்ன சின்ன என்ற வார்த்தையில் அமைந்த பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜகுமாரன் படத்துக்காக கே ஜி யேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்களில் பாடல்.

மனங்களுக்குள் சில நேரங்களில் சில ஊடல்கள் வரும்போது தூதாக சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த தூதில் சொல்லும் விதமாக அந்த பாடல் அமைந்திருந்தது. ஆர் வி உதயகுமாரின் பாடல்வரிகள் இளையராஜாவினுடைய இசையில். சொல்லால் விளைந்ததிந்த சொந்த கதைதானே பூவேணி கேளடி, பெண்மேல் வருத்தமில்லை நெஞ்சில் என்ன பாரம் நீயே போய் கூறடி அப்படின்னு ஒவ்வொரு இவங்களும் அவங்களும் அந்த கேள்வியும் கேள்விக்கு பதிலான பாடல் வரிகளாக அந்த பாடல்வரிகள் இருந்தது. கண்ணிமையை மீறும் ஈரம் கண் இவள் சோகம் போகும், வெண்ணிலவை மூடும் மேகம் விட்டு விலகாதோ தூரம் அப்படின்னு சொல்லி பாடல் முடிக்கும்போது அந்த இரண்டு பேருமே ஏசுதாஸ் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் அந்த பாடலை ரொம்ப அந்த சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக பாடிப்பாங்க. பாடலுடைய இசையும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சின்ன சின்ன அடுக்கு தொடரில் அமைந்த பாடல்கள் நிறைய நம் மனதுக்குள் வந்துவிட்டு தான் இருக்கிறது. இந்த நேரத்தின் காலம் கருதி இந்த பாடல்கள் தொகுப்பை இத்துடன் இந்த பாடல் நிறைவு செய்யலாம். அடுத்ததாக வரக்கூடிய நிறைவு பாடல் கே ஜி ஏசுதாஸ் குரலில் பூவிழி வாசலிலே படத்திற்காக.

நேர்களை, நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேர்கள் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.

நேர்களை நேரம் நள்ளிரவு 12:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி தொடர் இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் இசைப்பாடல்கள் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்
2: பொடி நடையா போற

ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், இங்கு கண்ணீரும் விழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன்.

ராம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.
2: I think I'm in love with you. No. Well, I've been thinking about you. Maybe I'm in love with you. I really

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில். துவக்கமாக குமாஸ்தாவின் மகள் படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல், பூவை செங்குட்டுவன் எழுதி, குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில்.

0: நேர்களை நேரம் காலை 4:10. நேர்களை நீ கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் கருணை செய்வாய் ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வேதாரண்யம் பி வேதமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேகடா ராகத்தில் அமைந்த நாதோபாசன தியாகராஜர் கீர்த்தனை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேர்களை நேரம் காலை 5 மணி. நேர்கள் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். முதலில் ஸ்ரீ சதானந்த சரஸ்வதி சுவாமிகள் இயற்றி சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ கந்தகுரு கவசம் கேட்கலாம்.

அப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா. வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள் வீரே வெண்ணைமலை முருகா மெய் வீட்டை தந்திடுவேன். கதிர்காம வேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமார.

பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையா.

சிவசக்தி குமரா சரணம் சரணமையா. அபாயம் தவிர்த்து தடுத்தாட் கொண்டருள்வாய் இழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அபயமளித்திடுவீர்.

மித்தையாம் இவ்வுலகை மித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் கந்தா அபயம் என்றலறுகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கள், அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே, உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டவாசித்திகளை. அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமல்.

துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக கந்த குரோ சித்தியிலே பெரிய ஞான சித்தி நீ அருள சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம்.

தோள்களிரண்டையும் தூயவேல் காக்கட்டும், கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும், மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும், மனத்தை முருகன் கை மாத்த

நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்று.

மும்மலவகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏத்துவோர்க்கு காலபயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடதா சொன்னபடி செய்தால் சுப்

தே புக்தனுமாகிடடா அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜபித்திடில் எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயமகன்றோடும் மூவுலகும் பூஜிக்கும் முருகன் அருள் முன்னிற்கும். பூவுலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டுமப்பா, கோடி காணச் சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ஜென்மம்.

மனத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான

சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா, கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே, கற்றவர்களோடனை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு பிள்ளையிடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன்.

தளர்ச்சியை நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்கப் பாலிப்பாய், மால் மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன்.

பெருங்குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா முருகுகா வேலவனே. அகத்தியர்க்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு முழுக்க முழு கருணையையும் தவ

அருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், ஸ்தாவர ஜங்கமமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய். முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு, ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தந்தை.